நேர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 27 நாள் திருவள்ளூர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 3 தேதி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 நாள் புதன்கிழமை. இது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிவரிசைகள். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன நேர்களே.

0: நேரம் காலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை கொல்லாமை 33 அதிகாரம் 7 குறட்பா.

தன்னுடைய உயிரையே விட்டுவிட நேர்வதானாலும் கூட தான் மற்றவருடைய இனிய உயிரை போக்கும் பாவச்செயலை எவரும் செய்யக்கூடாது.

நேர்களை நீ கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து அரைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சராணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலை மொழி. நம்மோடு இன்று ஏ. சிவசர்மா. 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்கடியில் நேற்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம் மற்றும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம். வனம் செய்வோம், பாலை வனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி. 10:00 நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை வழங்குகிறார் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜுனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள். அதைத் தொடர்ந்து பூவிய பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தருமபுரியை சார்ந்த பிஸ்ட்பால் வீரர் சத்திய சுந்தரம் அவர்களின் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 திரைசை. தொடர்ந்து சுழல் குப்பம் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி அனுபவம் பற்றி

திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களின் உரை. 2:30 நாடகம், 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திரும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். மாலை 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைகாத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை, 7:10 தேனி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்று நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி பற்றி கங்காவரம் ஆர் தேன்மணி அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளந்தன்றல் விளையாட்டு வினாடி வினாவாக வழங்கப்படும். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாலதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வழங்கப்படும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்த ஒட்டி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்கப்படும். அவையாவும் இன்று நமது நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில்

0: நாம் எதை செய்து முடித்து விட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறை கூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள். எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள். இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல். இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: மீண்டும் ஒரு உரை நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இறைவனுக்கான இசை கவனங்களை மீட்டிடும் நேரம் 6:15. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடல் வீரமணிதாசனின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை நாம் ஆன்மீக கானம் பாடி வரவேற்கும் நேரம் 6:22. பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் சரளாவின் குரலில்.

0: மங்கள தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS 12 பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை ஆன்மீக கானம் பாடிடும் நேரம். 6:28 பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜாலி அவர்ஹாமின் குரலில்.

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம் நேர்களே.

0: நேரம் காலை 6:35, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை நீ கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தரமான தென்னங்கன்றுகளை உருவாக்குறது எப்படி? தென்னையில் அதிக மகசூல் பெறுவதற்கு தரமான தென்னங்கன்றுகள் தேவை. இதற்காக விதை தேங்காய்களை தேர்வு செய்வதும் நாற்றாங்கலை சீராக பராமரிப்பதும் முக்கியமானதாகும். தென்னையும் கற்பக விருச்ச மரம் என்று அழைக்கப்படுகிறது. தென்னை சாகுபடியில் சீரான மற்றும் அதிகமான மகசூலை பெற நல்ல தரமான தென்னங்கன்றுகளை நடவு செய்யணும். தரமான கன்றுகளை பெற தரமான தாய் தென்னையை தேர்வு செய்யணும். பின்பு விதை தேங்காய்களை தேர்வு செய்யணும். இவ்வாறு தேர்வு செய்யும் போது கவனமாக இருக்கணும். தாய் தென்னையானது நேராக இருப்பதுடன் அதன் ஓலை வடுக்கல் இடைவெளி அதிகம் இல்லாமல் நெருக்கமாக இருக்க வேண்டும். தென்னையினுடைய வயது 20 முதல் 25 இருக்கணும். நன்கு விரிந்த ஓலைகள் 30 முதல் 40 வரை இருக்க வேணும். பூச்சிகள் மற்றும் நோய் தாக்கம் இல்லாத இருப்பது நல்லது. விதை தேங்காயை தண்ணீரில் மிதக்க விடும்போது நேராக மிதக்க வேண்டும். விதை தேங்காய் சீரான எடை மற்றும் மட்டை சற்று வாடிய நிலையிலும் இருக்க வேண்டும். தாய் தென்னையில் இருந்து நன்கு முற்றிய காய்களை அறுவடை செய்து 15 முதல் 30 நாட்கள் நிழலில் சேமிக்கணும். தென்னை நாற்றுகள் அமைக்க தேர்வு செய்த இடம் திறந்த வெளியாக இருப்பது அவசியம். மணற்பாங்கான சமதளமான இடத்தை தேர்வு செய்து நாற்றாங்கல் அமைக்கணும். தேர்வு செய்யப்பட்ட இடத்துல காய்கள் நடுவதற்கு ஏற்ப 1.5 மீட்டர் அகலமும் தேவைக்கேற்ப நீளமும் கொண்ட பாத்திகள் அமைத்து 4 அல்லது 5 வரிசைகளில் காய்களை நடணும். இவ்வாறு நடவு செய்யும் போது காய் மற்றும் வரிசைகளுக்கு இடையே 30 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு வரிசையாக நடவு செய்யணும். நாற்றாங்கலுக்கு தேர்வு செய்யப்படும் இடம் மணற்பாங்கானதாக இருக்கணும். மணற்பாங்கானதாக இல்லாவிட்டால் 1.5 மீட்டர் அகலமும் 0.6 மீட்டர் ஆழமும் தேவை. தேவைக்கு ஏற்ப நீளமும் கொண்ட பாத்திகள் அமைக்கணும். பாத்திகளில் மண் நிரப்பும் போது 50% வரைக்கும் மணலை மேல் மண்ணுடன் கலந்து காய்களை நடவு செய்யணும். மேலும் காய்களின் மேல் பாகம் சற்று வெளியில் தெரியும்படி விட்டு மண் நிரப்ப வேண்டும். இவ்வாறு மணற்பாங்கான நிலத்தில் கன்றுகளை உற்பத்தி செய்வதால் கன்றுகளினுடைய வேர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பிடுங்கணும். மேலும் அதிகப்படியான நீர் தேங்கி நிற்பதால் கரையான் தாக்குதல் குறைவாக இருக்கும். விதை காய்களை படுக்கை வசமாக அல்லது செங்குத்தாகவோ நட்டு உற்பத்தி செய்யலாம். மணற்பாங்கான நிலங்களில் வாரத்திற்கு 3 முதல் 4 முறையும் மண் வகை நிலங்களில் வாரம் 2 முறையும் நீர் பாய்ச்சுவது அவசியம். நாற்றாங்கல்ல எறும்பு மற்றும் கரையான்களை கட்டுப்படுத்த பரிந்துரைப்படி கார்பரில் 5% என்ற மருந்தை, செதில் மற்றும் மாவுப்பூச்சி, சிறந்தை பூச்சி மற்றும் பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்த பரிந்துரைப்படி மருந்துகளை தெளிக்கலாம். அடுத்து, கொய்யா மரத்தில் காய்கள் பிஞ்சு பருவத்திலேயே கருகி விட காரணம் ஆந்த்ராக்ஸ் அல்லது போமோப்ஸ் பழம் அழுகல் போன்ற நோய் தாக்குதல் ஆகும். மழைக்காலங்களில் பழுக்காத பழங்களில் மேல் சிறிய ஊசி முனை போன்ற புள்ளிகள் தோன்றும். இந்த புள்ளிகள் படிப்படியாக பெரிதாகி வட்ட வடிவத்தில் வாழ்ந்த பழுப்பு நிறத்தில் இருந்து கருப்பு நிற புள்ளிகளாக மாறிவிடும். நோய் தாக்கப்பட்ட பழுக்காத பழங்களினுடைய பகுதிகள் கெட்டியாகவும் தக்கை போன்றும் காணப்படும். பழங்களுடைய தண்டுகளில் மேல் கொப்பளங்கள் காணப்படும். நோய் காரணிகள் பாதிக்கப்பட்ட இளம் பழங்களில்

மாதங்கள் செயலற்று இருக்கும். இதை கட்டுப்படுத்த 0.6% போர்டாக்ஸ் கலவை அல்லது 0.2% சினேப் அல்லது 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடை பருவ காற்று ஆரம்பிக்கும் முன் மரத்தில் தெளித்தால் நோய் தாக்குதலை குறைக்கலாம். வீட்டில் வைக்கப்பட்டுள்ள ரோஜா செடிகளில் மொட்டுகள் ஏராளமாக உள்ளன, ஆனால் அவை அப்படியே காய்ந்து விடுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். முதிராத ரோஜா மலர் மொட்டுகள் கருமையாக மாறி முன்கூட்டியே உதிர்வது பொதுவாக போட்டரைட்டிஸ் பிளைட் சாம்பல் பூஞ்சை த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளுடைய சேதம் அல்லது சுற்றுச்சூழல் அழுத்தம் காரணமாக ஏற்படுகிறது. தொற்று பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட அனைத்து மொட்டுகளையும் உடனடியாக அகற்றி சரியான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும். இலைகளையும் மொட்டுகளையும் உலர்ந்த நிலையில் வைத்திருக்க செடியின் மீது நேரடியாக நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கணும். ஈரமான காலநிலையில் மைக்ரோ புட்டானி அல்லது மான்கோசெப்ட்

0: செடிகளில் மொட்டுகள் ஏராளமாக உள்ளன, ஆனால் அவை அப்படியே காய்ந்து விடுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். முதிராத ரோஜா மலர் மொட்டுகள் கருமையாக மாறி முன்கூட்டியே உதிர்வது பொதுவாக போட்டரைட்டிஸ், பிளைட், சாம்பல் பூஞ்சை, த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளுடைய சேதம் அல்லது சுற்றுச்சூழல் அழுத்தம் காரணமாக ஏற்படுகிறது. தொற்று பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட அனைத்து மொட்டுகளையும் உடனடியாக அகற்றி சரியான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும். இலைகளையும் மொட்டுகளையும் உலர்ந்த நிலையில் வைத்திருக்க செடியின் மீது நேரடியாக நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கணும். ஈரமான காலநிலையில் மைக்ரோ புட்டானிங் அல்லது மான்கோசெப் அடங்கிய பூஞ்சான கொல்லியை கொண்டு செடிக்கு சிகிச்சை கொடுக்கணும். வேப்பெண்ணெய் அல்லது பினோசாட் அடங்கிய ஒரு தயாரிப்பு போன்ற சான்றளிக்கப்பட்ட இயற்கை அல்லது இரசாயன பூச்சிக்கொல்லியை இதனை கொண்டு ரோஜா செடிக்கு மருந்து தெளிக்கணும். இலைகளின் அடிப்பகுதியில் இது நன்கு பூசப்படுவதை உறுதி செய்யணும். பூஞ்சை வித்தைகள் குளிர்காலத்தில் தங்குவதை தடுக்க செடியின் அடிப்பகுதியிலும் இருந்து உதிர்ந்த இதழ்களை, இலைகள் மற்றும் மொட்டுகள் அனைத்தையும் சுத்தம் செய்யணும். காற்றோட்டத்தை மேம்படுத்த உள்நோக்கி இருக்கும் கிளைகளை கத்தரித்து காலை பனி வேகமாக உலர அனுமதிக்க வேண்டும். அடுத்து, உலகில் பல வகையான மாவு பூச்சிகள் உள்ளன. அவற்றில் ஒரு வகையான மாவு பூச்சி தான் மார்ஜினைட்டஸ் என்னும் பப்பாளி மாவு பூச்சி. இந்த பூச்சியின் தாக்குதல் தமிழ்நாட்டில் முதல் முதலாக 2008 ஜூலை மாதம் கோவை பகுதியில் பப்பாளியில் கண்டறியப்பட்டது. இலையின் அடிப்பகுதியிலிருந்து கிளைகள் மற்றும் தண்டுகள் தண்டுகளில் வெள்ளையாக அடை போல மாவு பூச்சிகள் படர்ந்திருக்கும். சிவப்பு மற்றும் கருப்பு எறும்புகளினுடைய நடமாட்டம் இருக்கும். பளபளப்பான ஒட்டும் தன்மை கொண்ட தேன் போன்ற கழிவுகள் அதன் மேல் கரும்பூசின வளர்ச்சியும் காணப்படும். அதிக தாக்குதலில் செடிகள் இலைகள் வாடி கருகிவிடும். இப்பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறை கடைபிடிக்கணும். களைகளை அகற்றி வயல்களை சுத்தமாக வைத்திருக்கணும். பூச்சிகள் தாக்கப்பட்ட செடிகள் மற்றும் களை செடிகள் பூச்சிகள் அதிகம் பரவாமல் பிடுங்கி அழிக்கணும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட விதை பரிசோதனை அலுவலர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப தரமான விதை உற்பத்தி செய்ய விதை உற்பத்தியாளர்கள் பயிர் விளைச்சலுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும். தரமான விதை என்பது சான்று பெற்ற விதைகளாகும். அதாவது அவை குறிப்பிட்ட தர நிர்ணயத்திற்குள் புற தூய்மை, ஈரப்பதம், முளைப்புத்திறன் மற்றும் பிற ரக கலப்பு ஆகியவற்றை கொண்டதாகும். உற்பத்தி செய்த விதைக்கு விதை சான்று பெறுவதற்கும் விதையை சேமிப்பதற்கும் ஈரப்பதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு பயிர் விதைக்கும் விதையில் அதிகபட்ச குறிப்பிட்ட ஈரப்பதம் மட்டுமே இருக்கலாம். உதாரணத்திற்கு நெல்லுக்கு 13%, சிறு தானியத்திற்கு 12%, பருப்பு வகை பயிர் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் விதைகளுக்கு 9% வரை இருக்கலாம். இவ்வாறு அதிகபட்ச ஈரப்பதம் ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபடும். சேமிக்கும் விதையில் குறிப்பிட்ட அளவு ஈரப்பதத்திற்கு மேல் இருந்தால் விதை சேமிப்பின் போது பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட்டு விதையின் முளைப்புத்திறன் பாதிக்கப்படும். முளைப்புத்திறன் பாதிக்கப்பட்டால் அந்த விதை விதைப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. அதனால் விதையின் முளைப்புத்திறனை பாதுகாக்க விதையின் ஈரத்தன்மை அறிந்து விதைகளை தேவையான ஈரத்தன்மைக்கு கொண்டு வந்து சேமித்தால் விதைகளை நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியும். இந்த தரத்தை நிர்ணயிப்பதில் விதை பரிசோதனை நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதையின் ஈரப்பதம் அறிந்து கொள்ள விதை குவியலில் இருந்து 100 கிராம் விதை மாதிரி எடுத்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் அடைத்து பயிர், ரகம், குவியலின் ஆகியவை குறிப்பிடப்பட்டு அனுப்பி வைக்க வேண்டும். முளைப்புத்திறன் மற்றும் புறத்தூய்மை ஆகிய விதை தரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியிருப்பின் தேவையான அளவு விதை மாதிரி எடுத்து ஈரப்பதம் அறிய வேண்டிய விதை மாதிரியுடன் இன்னொரு பையில் இட்டு பயிர், ரகம், குவியலின் ஆகியவை குறிப்பிடப்பட்டு

கடிதத்துடன் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் வீதம் கட்டணத்துடன் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம். விதை மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் உங்கள் முகவரிக்கே அனுப்பி வைக்கப்படும். விதை மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரி: விதை பரிசோதனை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 5. இவ்வாறு தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களின் உரை, கரும்பு சாகுபடி பற்றிய அனுபவங்கள். இன்று இரவு 7:05 வயல்வெளி. இன்று நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கங்காவரம் ஆர் தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிறைவிற்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. நேர்களினும் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகள்

0: சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேகா அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய 2 கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள மூன்று போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி

பெற்று 1-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 6:55. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள் நேர்களே. இன்று பிறந்த நாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: இன்றைய மழலை மலேசன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை ஏ சிவேத் சர்மா. வணக்கம் சிவேத் சர்மா.
4: வணக்கம் சார்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்க. எங்கிருந்து வரீங்க பளிச்சுன்னு குழந்தை?
4: சமத்துபுரம்.
3: சமத்துபுரத்துல வரீங்களா? எப்படி பள்ளிக்கு ஓடி வரீங்களா, இல்ல ஸ்ட்ரைக்கில் வரீங்களா, இல்ல யாராவது கூப்பிட்டு வராங்களா?
4: எங்க மாமா கூப்பிட்டு வராங்க.
3: மாமா கூப்பிட்டு வர, நீங்க தனியே வர மாட்டீங்களா?
4: காலையில
3: 9 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, இன்டர்வல் விட்டாங்க, இன்டர்வல் போனோம், 12 ஆகிப்போச்சு, சாப்பிடணும், சாப்பாடு நேரம் ஆகிப்போச்சு, அப்படின்னு பாக்குறதுலாம் பயன்படுத்துறீங்களா?
4: ஆமா.
3: சரி, டைம் எல்லாம் பாக்குறீங்கல்ல, எந்த நேரம் உங்களுக்கு பிடிச்சமான நேரம்?
4: 4 மணி.
3: ஏன் 4 மணி உங்களுக்கு பிடிக்கும்? அப்பதான் ஸ்கூல் விடுவாங்க.
4: அப்பதான் ஸ்கூல் விடுவாங்க.
3: ஓ, அந்த நேரம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 4 மணி ஆனவுடனே கொடுக்குன்னு ஓடுவீங்களா?
4: எங்க மாமா தான் வந்து கூட்டு போவாங்க.
3: சரி சரி, ஏன் அப்படி 4 மணி ஆனா ஓடுறீங்க, என்னாச்சு?
4: வீட்டுக்கு போனா சந்தோஷம்.
3: ஓ, வீட்டுக்கு போனா சந்தோஷம், ஏதோ இருக்கு வீட்டுல, அதுக்குதான் வீட்டை தேடி போறீங்க. சரி இருக்கட்டும். சரி, என்ன சொல்ல போறீங்க?
4: கதை.
3: என்ன கதை? கதையோட பேர் என்ன?
4: ஓநாயும் ஏழு ஆட்டுக்குட்டிகளும்.
3: அப்படியா, இங்க சொல்லுங்க அழகா புரியும்படி.
4: ஓநாயும் ஏழு ஆட்டுக்குட்டிகளும். ஒரு ஊர்ல ஓநாய் இருந்துச்சா, அந்த ஓநாய் இந்த ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் சாப்பிடணும்னு இருந்துச்சான். ஒரு நாள் அம்மா காட்டுக்கு சாப்பாடு தேடி போகும்போதே அந்த ஓநாய் அவங்க அம்மா வயசுல பேசி சொன்னச்சான், பிள்ளைங்கள நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன்னு, எங்க அம்மா வயசு இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிங்க அந்த ஓநாயை துரத்தி விட்டுருச்சிங்களா. திரும்பியும் அவங்க அம்மா மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த டோரோட சந்தில எங்க அம்மா கால் இப்படி இருக்காது, எங்க அம்மா கால் வெள்ளையா பளிச்சின்னு இருக்கும் அப்படின்னு சொன்னச்சான். ஒரு கடையில போய் அந்த ஓனாய் மாவை வாங்கி கொட்டிட்டு வந்துச்சான். அதுக்கப்புறமேட்டு கூப்பிட்டுச்சான் அந்த ஓனா அம்மான்னு நினச்சிக்கிட்டே திறந்துருச்சிங்களா, எல்லா ஆட்டுக்குட்டிகளும் ஒழிஞ்சிக்கிச்சிங்களா. கடிக

0: பக்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க இது மட்டும் ஆட்டுக்குட்டியை மட்டும் அந்த ஓனையை கண்டுபிடிக்கலையா, அதனால ஓனையும் போயிருச்சான். அம்மா ஆட்டுக்குட்டி வந்தப்ப அழிஞ்சிச்சான், நான் கதவு திறக்க வேணாம் தானே சொன்னேன், எதுக்கு திறந்தீங்கன்னு. அதுக்கப்புறமேட்டு அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஆட்டுக்குட்டி மட்டும் அம்மா நான் இங்கே இருக்கேன் என்னை எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னிச்சான். அந்த ஆத்தங்கரைக்கிட்ட அந்த ஓனாய் பருத்து இருந்துச்சான். அதுக்கப்புறமேட்டு மா ஆட்டுக்குட்டி வந்து வயிற்று கப்பன்ட்டு அந்த ஆட்டுக்குட்டிங்களை முட்டு வெளியே எடுத்துட்டு கல்ல வயிற்றுக்குள்ளே நிரப்பி தைச்சிருச்சிங்களா, அந்த ஓனாய் எந்திரிச்சிட்டு தாக்க தண்ணி தாங்க அடிக்குது அப்படின்னு போயிட்டு ஒரு ஆத்தங்கரையில் தண்ணி குடிக்க போச்சான். அந்த கல்லோட வெயிட்டு தாங்காம ஆத்தங்கரைக்குள்ளேயே போய் செத்துருச்சான்.
1: இவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டீங்க, பெரிய கதையெல்லாம் தெரியும் உனக்கு?
0: தெரியும்.
1: சரி, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டர்.
1: சரிங்க சிவேத் சர்மா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற தருமபுரி பம்பாய் 102.5 உங்களை மடமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இணையிலே இன்றைய மரலை அமைச்சர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை ஏ சிவேத் சர்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோர், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோர், சேலம்.

0: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான நாள் துவங்கும் அனைத்து இனிமையான நாளும் நமக்கான நாளே. நாம் ரசிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் உகந்த நாளே என்ற பொன்வரிகளோடு நாம் இணையும் நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று June 17.
4: தமிழ் எழுத்தாளர், பத்திரிகை, கவிதை, புதினம், சிறுகதை, கட்டுரை, இசை போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்கியவர்.
5: அகில இந்திய வானொலியின் தலைமை தயாரிப்பாளராகவும் பண் ஆராய்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியவர்.
4: சாகித்ய அகாடமி விருது, தமிழக அரசு விருது, இசை பேரறிஞர் விருது போன்ற விருதுகளை பெற்றவர்.
5: தமிழ் கலை களஞ்சியத்தில் பங்களிப்பு ஆற்றிய மீ ப சோமசுந்தரம் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1921.
5: தமிழ் அறிஞர், பேச்சாளர், சட்டம் பயின்றவர், பேராசிரியர்.
4: அகர முதலி துறையின் தலைவராக பணியாற்றியவர். தமிழ் ஆய்வறிஞர் ப அருளி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1950.
4: புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர்.
5: 17 வயதில் உலக ஜூனியர் தரவரிசை பட்டியலில் முதல் இடம், இரட்டையர் பிரிவில் உலகில் முதலிடம் பிடித்த வீரராகவும் திகழ்ந்தவர்.
4: 8 ஆடவர் மற்றும் 10 கலப்பு இரட்டையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களோடு சேர்த்து மொத்தம் 54 பட்டங்களை வென்றவர்.
6: I was born into a family of legacy in sport and my mother captained India in basketball. My father on the other side, 6'3", center half of the national field hockey team, played in the 1972 Munich Olympics and my mom and dad were in the village together. I was born on the 17th of June 1973 and the rest is history.
5: Olympic

0: போட்டியில் வெண்கலம் வென்றவர்,
1: 7 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முதல் இந்தியர் மற்றும் ஒரே டென்னிஸ் வீரர்,
0: பத்மபூஷன், கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
1: விளையாட்டுத் துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்த லியாண்டர் பயஸ் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1973.
1: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்,
0: பன்னாட்டு அணுசக்தி முகமையகத்தின் 4வது தலைமை இயக்குனர், சர்வதேச நெருக்கடி குழுவின் உறுப்பினராகவும் இருந்தவர்.
1: எகிப்து நாட்டைச் சேர்ந்த
0: முகமது அல் ஃபிரதாய் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1942.
0: இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வும், தமிழக போராட்டத்தில் ஒரு திருப்புமுனையும் ஏற்படுத்தியவர்.

0: ஆங்கிலேய கலெக்டர் ஆஷ் துரையை சுட்டுக் கொன்ற தமிழக விடுதலை போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1911.
0: மனிதனாலும் பருவநிலை மாற்றத்தாலும் புவியின் நிலப்பரப்பு படிப்படியாக பாதித்துக் கொண்டே செல்வதால் வறட்சி ஏற்பட்டு பாலைவனமாக மாறுகிறது.
2: பாலைவனத்தில் ஒரு ரோஜா பூத்து சீரிச்சதமலேசா.
1: சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதன் மூலம் பாலைவனமாதல் வறட்சி ஏற்படுத்துவதை தடுக்க முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஐக்கிய நாடுகள் பொது சபை இந்நாளை அறிவித்தது.
0: உலக பாலைவனமாதல் மற்றும் வறட்சி ஒழிப்பு தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தோன்றல் அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் சர்டிபிகேட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்ஸ் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ள குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி 4 மாதங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவினத்தை தாட்கோ வழங்கும். இந்த பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
6: Students, listen carefully.
7: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
10: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்டு பர்ச்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
11: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
9: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
10: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
9: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
10: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
12: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
13: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
12: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
14: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெருக. அன்புடன் சுகம் ஸ்டோர்.
15: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
16: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கோ

0: கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 32 ரூபாய், கத்திரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 73 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 130 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 18 ரூபாய், பீன்ஸ் 144 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், உடைத்த பூண்டு 150 ரூபாய், பெரிய பூண்டு 202 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 98 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 150 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சி நிறைவாக
5: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று காலம் காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பசி அவ்வளவு கொடுமையானது, அதனால்தான் அதை அழிப்பசி என்றார் வள்ளுவர். பசிப்பிணி என்றது புறநானூறு. பசி ஒரு மனிதனை அடியோடு அழித்துவிடும் என்பதால்தான் அப்படி ஒரு சொல்லை வள்ளுவர் கையாளுகிறார். எனவே பசி ஒரு நோய், பசி ஒரு கொடூரம், அந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும் என்று நம் தமிழ் இலக்கியம் சொல்கிறது. இப்போது நமக்கு ஒரு வினா எழுகிறது, பத்தும் பறந்து போய்விடும் என்றால் எந்த பத்து? எந்தெந்த குணமெல்லாம் நம்மை விட்டு போய்விடும் என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அதற்கு விடை தமிழ் இலக்கியத்திலே இருக்கிறது. ஔவையார் நல்வழி எனும் நூலில் ஒரு 40 வெண்பாக்களை எழுதியிருக்கிறார். அதிலே 26வது பாடல் இதற்கான விடையை சொல்லுகிறது. பசி வந்தால் பறந்து போகக்கூடிய 10 குணங்கள் என்ன என்பதை அந்த பாட்டு பட்டியலிடுகிறது. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லோர் மேல் காமுறுதல் ஆகிய 10 பசி வந்திட பறந்து போகும் என்கிறது அந்த பாடல். அதிலே முதலாவதாக குறிப்பிடுவது மானம். மானம் போய்விடும் என்று அவை தொடங்குகிறார். பசி வந்தவுடனே அடுத்தவர்களிடத்திலே போய் எப்போது நாம் கை நீட்டுகிறோமோ அப்போதே நம்முடைய தன்மானம் போய்விடுகிறது. எனவே பசி என்பது மனிதனுடைய குணங்களை எல்லாம் எப்படி சிதைத்து விடுகிறது என்பதை இந்த பாட்டு சொல்கிறது. பசியோடு ஒரு தனி மனிதன் இருப்பது ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகிற அவமரியாதை. பசியோடு வாழும் ஒரு மனிதனை பார்த்து கொண்டிருக்கிற சமூகம் எப்படி நாகரிகமான சமூகமாக கருத முடியும்? ஏனென்றால் பசி வந்தவுடன் தன்னுடைய மானத்தை இழந்து விடுகிறான், அறிவை இழந்து விடுகிறான், கல்வியை இழந்து விடுகிறான், தானம் தவத்தை இழந்து விடுகிறான், முயற்சியை இழந்து விடுகிறான், தன்னுடைய காம உணர்வை கூட இழந்து விடுகிறான் என்று சொன்னால் அப்படி பசியால் வாடுகிற பல்லாயிரக்கணக்கான மக்களை சுமக்கிற ஒரு சமூகம் ஒரு நாளும் நாகரிகமான சமூகமாக இருக்க முடியாது. ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு மலைகள் இருக்கின்றன, எந்த அளவுக்கு பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன, எத்தனை அருவிகள் இருக்கின்றன, எத்தனை விதமான வயல்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் வைத்து ஒரு நாடு மேன்மையுடையதா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியாது. மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும் என்று ஔவையினுடைய புறநானூற்று பாடல் சொல்கிறது. பசி என்பது இயல்பாக வரக்கூடிய, வரவேண்டிய ஒரு உணர்வு. பசி இல்லை என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம், பசிக்கவில்லை, உறக்கம் வரவில்லை என்றால் உடனடியாக மருத்துவரிடத்திலே ஓடோடி போய் பசிக்கவில்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொல்கிறோம். எனவே பசி வேண்டும், அந்த பசி நம்மிடத்திலே தங்கிவிடக்கூடாது. பசி நம்மை அழித்து விடக்கூடாது. பசி நம்முடைய குணநலன்களை போக்கிவிடக்கூடாது. எனவே பசி வேண்டும், பசியை போக்க உணவும் வேண்டும். இதுதான் ஒரு சமூகத்தினுடைய நிலைமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த சமூகம் அநாகரிகமான சமூகமாக ஆகிவிடும் என்பதை தான் இந்த இலக்கிய பாடல் நமக்கு

0: மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: நேர்களின் நிறருக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ்

0: நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாரங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின்போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக, அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியாவிலும் கொஞ்சம் ஸ்பேஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள் அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
3: சமூகத்தின் துடிப்பை அறியவும் அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும்.

0: கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைப்பாட்டியாகவும் அமைகின்றன.
1: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெருக.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: நேர்களை நீ கேட்கலாம்.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
13: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: யோகா தெரப்பி என்பது உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் யோகாவின் ஒரு பிரிவு.

0: வாகும். இந்த தெரப்பி என்பது தனிநபரின் தேவைகள், சூழ்நிலைகள் மற்றும் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு முழுமையான அணுகுமுறையை வலியுறுத்துகின்றன. ஒவ்வொரு நபரின் உடலும் மனமும் தனித்துவமானது. சோ தனிப்பட்ட அணுகுமுறை கொண்டுதான் ஒவ்வொருக்கும் யோக பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல என்னதான் யோக பயிற்சிகள் பொதுவான நன்மைகளை மட்டுமே கொண்டிருந்தாலும் தனிநபரனுடைய உடல் தேவை மற்றும் உடல் சூழ்நிலையை பொறுத்தே பயிற்சி அளிக்க வேண்டும். உதாரணமாக ஒருத்தருக்கு முழங்கால்ல வலி இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கடினமான பயிற்சிகளை ஆசனங்களை செய்ய சொல்ல கூடாது. ஏன்னா அது இன்னும் அவங்களோட அந்த வலியை வந்து அதிகமாக்க கூடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த யோகா பண்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அதே போல ஹார்ட் பேஷண்ட், ஸ்டன்ட் வச்சவங்க, ஏற்கனவே பைபாஸ் பண்ணினவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக ஆசன பயிற்சிகளை நாம் கற்றுத்தர வேண்டும். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மத்தியம வயதுக்காரர்களுக்கு, முதியோர்களுக்கு என தனிப்பட்ட வயது வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். அவரவர் பணி செய்யும் சூழ்நிலை, பணியின் கால நேரங்கள் லைக் பகல் நேர வேலை, இரவு நேர வேலை போன்றவைகளை எல்லாமே கவனத்தில் கொண்டுதான் ஒரு யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வரவங்க வந்து நல்ல தூக்கம் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அவங்கள காலையில யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கம் இல்லாம அவங்க வந்து யோகா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது சில உடல் நல குறைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணும். அதனால அந்த கால நேரங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டுதான் யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். ஆசனங்கள் அனைத்தும் ஒன்றே, எல்லாமே அவை பொதுவானதுதான். ஆனா இத பயிற்சியாளர்களுடைய உடல் மன தகுதியை கருத்தில் கொண்டே கற்பிக்கப்பட வேண்டும். யோக சிகிச்சை பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஒரு நிரப்பு நடைமுறையாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நலவாழ்வையும் நமக்கு தருகிறது. ஒரு நபருக்கு யோக சிகிச்சை தரும்போது அதில் அவர்களை சிறப்பாக 100% பர்ஃபெக்ட் ஆசனம் செய்ய வைப்பது அல்ல பயிற்சியாளர்களுடைய நோக்கம். மாறாக முன்னேற்றம் அடைவது, அதாவது நேற்றை விட இன்று எவ்வளவு சிறப்பாக அவர்கள் யோக ஆசனம் செய்கிறார்கள் என்றுதான் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். எவ்வளவு லகுவாக படிப்படியாக முன்னேறி பயிற்சி செய்கிறார்கள், இதனால் அவர்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உள்ளது என்பதில்தான் யோக பயிற்சியாளர்கள் கவனம் கொள்ள வேண்டுமே தவிர யோக ஆசனங்கள் அல்லது நுட்பங்களில் முழுமையை அடைவதில் அல்ல. முக்கியமான 5 அம்சம் இந்த யோகா தெரப்பியில் உள்ளது. அது என்னன்னா உடல் வலிமையை, உடல் பிளெக்சிபிலிட்டியை மேம்படுத்தும் சரியான ஆசனங்களை கற்றுத்தருவது, முறையான சுவாச பயிற்சி பிராணாயாம பயிற்சிகள், இன்னொன்று பதட்டத்தை தெளிவித்து மன தெளிவை ஊக்குவிக்க உதவும் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள், ஓய்வு பயிற்சிகள், சரியான உணவு முறை ஒரு பேலன்ஸ்டு டயட், நேர்மறை சிந்தனையை அதாவது பாசிட்டிவ் தாட்ஸை வளர்க்க உதவும் தியான பயிற்சி முறைகள். இந்த தியான பயிற்சி முறைகள் வந்து பொதுவாகவே வித்தியாசப்படும், ஒரு ஒரு நபருக்கும் வயதுக்கு தகுந்தாப்போல் வித்தியாசப்படும். பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் உள்ள முக்கியமான 8 அங்கங்களான யம, நியம, ஆசன, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி ஆகியவைகளை முறையாக பயின்று உடல் மனத்திற்கு ஒரு இணக்கமான இணைப்பை ஏற்படுத்தி ஒரு தனிநபரின் உடல் மனநல பிரச்சனைகளை, அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில சரி செய்வதே ஒரு முழுமையான யோக சிகிச்சையின் நோக்கமாக இருக்க வேண்டும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இனிமையான இசை சாரல் வளமரும் நேரம் சந்தோஷ சாரலோடு நாம் இணைந்திருக்கும் நேரம். தர்மபுரி பண்பலை 102.7 நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பொதறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய இராணுவ தளபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறதா இன்றைய பொதறிவு கேள்வி. இந்தியாவினுடைய புதிய இராணுவ தளபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய பொதறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில்.

0: இன்றைக்கி சந்தோஷ சரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் தேவாவின் இசையில் எஸ்பி ராஜ்குமார் பாடல் வரிகளில் சுஜாதா கிருஷ்ணராஜ் இணைந்து பாடிய பாடல் வளமுறருக்கு என் உயிர் நீதானே என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: பெனகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: ஜனவரி நிலவே நலம் தானா,

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் கட்டுமான பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சார்புடையவர்கள் திறன் பயிற்சி பெற்று நல்ல வேலைவாய்ப்பை பெறும் விதமாக மாநில தொழில் குழும கல்வி முறையில் புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தற்சமயம் 2026-27 கல்வியாண்டில் 6 தொழில் பிரிவுகளில் கலந்தாய்வு முடிந்து காலியாக உள்ள இடங்களுக்கு நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த பயிற்சிக்கு வயது வரம்பு 14 வயதிற்கு மேல் 40 வயது வரை ஆகும். மகளிருக்கு வயது உச்ச வரம்பு இல்லை. 10வது வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதியுடையவர்கள் சேர்ந்து பயன்பெறும் விதமாக மேனுபேக்சரிங், ப்ராசஸ் கண்ட்ரோல் மற்றும் ஆட்டோமேஷன், இம்ப்ளான்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட் ஆகிய ஓராண்டு கால பயிற்சி பிரிவுகளும், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஆகிய 2 ஆண்டுகால பயிற்சி பிரிவுகளும் மற்றும் 8வது வகுப்பு கல்வி தகுதி உடையவர்களுக்கு வயர்மேன் எனும் 2 ஆண்டுகால பயிற்சி பிரிவும் உள்ளன. இந்த பயிற்சிக்கு பயிற்சி கட்டணம் ஏதுமில்லை. மேலும் பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 750 ரூபாய் உதவித்தொகையும், அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியருக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் விலையில்லா பாடப்புத்தகம், வரைபட கருவிகள், மடிக்கணினி, சீருடை, மிதிவண்டி, மூடுகாலனி, இலவச பேருந்து பயண சலுகை வழங்கப்படும். தொழில் பயிற்சி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அரசு தனியார் நிறுவனங்களில் நல்ல வேலை வாய்ப்பு பெறும் வாய்ப்பு உள்ளது. பயிற்சியின் போதே வளாக நேர்காணல் மூலம் நிறுவனங்களில் 100% வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்பழகுனர் சான்றிதழ் பெறும் வகையில் 1 ஆண்டு தொழிற்பழகுனர் பயிற்சியும் பெற்று வழங்கப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டுமான பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சார்புடையவர்கள் வயர்மன் பிரிவுக்கு 8வது வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் இதர பிரிவுகளுக்கு 10வது வகுப்பு மதிப்பெண் பட்டியல், இறுதியாக பெற்ற மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் ஆகிய அசல் சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு வந்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள அடையாள அட்டையுடன் 117 ஈடன் கார்டன் வளாகம், சேலம் தேசிய நெடுஞ்சாலை, அவதானப்பட்டி

0: திருவள்ளுவர் பூங்கா அருகில் கிருஷ்ணகிரி எனும் முகவரியில் செயல்படும் அரசு தொழிற்பயிற்சி நிலைய நேரடி சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். இதுபற்றி கூடுதல் விவரங்களை அறிய 94 43 08 14 54 என்ற எண்ணையோ 97 89 68 19 95 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: LN College of Pharmacy D-Pharm B-Pharmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் LN College of Pharmacy, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மன்னவன் கூறிய அனைத்தையும் பொய் என்று கூறிய சகியின் பாடலை முதலாவதாக பாடலாக கேட்டோம் நேர்களே. அடுத்ததாக ஒரு பொய்யாவது மனதை திருப்திப்படுத்த கூற மாட்டார்களா என மன்னவனும் சகியும் இணைந்து பாடக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் சுஜாதா மோகன் ஸ்ரீனிவாஸ் குரலில் இது வந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய

0: செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: 12 வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: 12 வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அரசினல் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கு நேரடி 2 ஆண்டு மற்றும் 1 ஆண்டு 3 பட்டய படிப்பில் சேர மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங், மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், உற்பத்தி தொழில்நுட்பம் DMT உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் சேர மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் 10 வகுப்பு முடித்துவிட்டு 2 ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்கள் நேரடியாக 2 ஆண்டு பட்டய படிப்பில் சேரலாம். 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் 1 ஆண்டு பட்டய படிப்பில் சேர முடியும். விருப்பமுள்ள மாணவ மாணவியர்கள் www.tnpoly.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் விண்ணப்பிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நவீன ஆய்வகங்கள், வகுப்பறைகள், மாணவ மாணவிகளுக்கென தனித்தனியாக தங்கும் விடுதிகள், மிக மிக குறைந்த கல்வி கட்டணம், கல்வி உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருதல் போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த கல்லூரியில் உள்ளன. மாணவர்கள் உடனடியாக இந்த கல்லூரியில் பயில விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறிய 0 43 46 26

0: 53 55 என்ற தொலைபேசி எண்ணையோ 85 08 16 83 90 என்ற அழைப்பேசி எண்ணையோ 63 69 51 95 94 என்ற அழைப்பேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். நேர்களை சந்தோஷசாரன் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் புதிய இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா, தீரஜ் சேத் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தின் புதிய தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 30ஆம் தேதி முதல் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்க இருக்கார். இந்திய இராணுவத்தின் புதிய இராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேட் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பொது அறிவு வினா விடையோடு நிறைவேற்க வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மகள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூன் 17, நேற்றைய தினம் நட்புக்கும் உறவுக்கும் இருக்கக்கூடிய நுட்பமான வேறுபாட்டினை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. இரண்டும் ஒன்றுபோல் தோன்றினாலும் கூட உறவுக்கும் நட்புக்கும் ஒரு நுண்ணிய வேறுபாடு உண்டு. எதிர்பார்ப்பில்லாத அன்பினை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருப்பது நட்பு. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு என்று வள்ளுவம் பேசுகிறது. இவர் எனக்கு இப்படிப்பட்டவர் என்று சொல்லிவிட்டாலே கூட அந்த உறவு அற்பமாக போய்விடும், அந்த நட்பு குறைந்து போய்விடும் என்று சொல்லி காட்டினால் இவர் எப்படிப்பட்டவர் என்று உணர முடியாத அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியது நட்பு என்று அடையாளம் காட்டுகிறோம். அந்த நட்பு தலைவன் தலைவிக்கு இடையிலே முகழ்க்கக்கூடிய அக நட்பாக, அக காதலாக, இல்லறமாக ஓங்கி நிற்க வேண்டும் என்று விரும்புவதுதான் சங்க இலக்கியம். அந்த அன்பு எவ்வளவு பெரியது! நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. நிலத்தினும் பெரிதே, மானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே என்று அடையாளப்படுத்தி விட்டு அந்த அன்பை குறிஞ்சி பூவினுடைய ருசி போல காட்டியது. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே என்று தேவகுலத்தாரின் குறுந்தொகை பாடல் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. குறிஞ்சி பூவில் தேனெடுத்த வண்டுகள் அந்த குறிஞ்சி மலர்கள் பூக்கிற வரைக்கும் வேறு எந்த மலர்களிலும் சென்று தேனெடுப்பதில்லை. குறிஞ்சி பூவோ அளவில் சிறியது, அதில் இருக்கக்கூடிய தேன் துளியோ அதனினும் குறுகியது. தேனீக்கள் கூட அளவில் சிறு வடிவமுடையவைதான். ஆனால் தேனீக்கள் ஒன்று திரட்டி உருவாக்கி இருக்கக்கூடிய தேனடை இருக்கிறதே, அது மிகப்பெரிதானது. துளி துளி அமுதமாக சேர்ந்த தேன் நிரம்பி தேனடை போல ஓங்கி நிற்க வேண்டுமானால் அன்பும் அதுபோல திறந்திருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது. பெரும் தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே என்று சொல்லுகிறது. இந்த இழைத்தல் தான் உறவுகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அன்பின் முகிழ்த்தரை அடையாளம் காட்டுகிறது. இழைத்தல் என்பது என்ன? செதுக்குவது அல்ல. ஒரு மரத்தை அப்படியே செதுக்குகிற போது சொரியும் திரட்டையுமாக இருக்கும். அதனை பளபளப்பாக்குவதற்காக ஒரு மெல்லிய இழைப்புளியை கொண்டு தச்சர்கள் இழைப்பது உண்டு. இழைக்கிற மரத்திற்கும் நோகாமல், கைக்கும் வலி இல்லாமல், மெல்லிதாக சுருள் சுருளாக பிசிறுகள் அகன்று விடுவது போல இந்த அன்பின் இழைப்பில் அகத்தில் ஏற்படக்கூடிய பிசிறுகள் அப்படியே விலகி செல்லுகின்றன. வாழ்க்கை பளபளப்பாகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் அமைந்து விடுகிறது என்பதை இந்த இழைக்கும் என்கிற சொல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதை இப்படி கூட உங்களுக்கு விரிவாக சொல்ல முடியுமானால், ஒரு மரப்பலகை இரண்டு பலகைகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தச்சர் இரண்டுக்கும் நடுவில் அளவை சேர்த்து ஒரு புள்ளியில் இணைத்து விடுகிறார். இந்த மரத்துண்டும் இந்த மரத்துண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இடையில் ஒரு சின்ன பிளவு இருக்கும். இதை மறைப்பதற்காகவோ மாற்றுவதற்காகவோ

0: நடுவில் ஒரு பசையை பூசி விடுவதும் உண்டு. ஆனால் பழங்காலத்து கலைஞர்கள் இந்த இரண்டிற்கும் நடுவில் இழைக்குழியை கொண்டு இணைப்பதற்காக ஓங்கி அழுத்தி தேய்ப்பார்கள். இந்த மரத்தினுடைய தன்மையும் இந்த மரத்தினுடைய தன்மையும் இடையில் இருக்கக்கூடிய பிசிறுகள் அகற்றப்பட்டு ஒரே பலகை போல தோற்றத்தை அது உருவாக்கி தரும். அந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைப்பொருள் எந்த மரத்திலிருந்து பெற்றதாக இருந்தாலும் அந்த மரத்தினுடைய தன்மையை மறந்து தான் வடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாற்காலியோ இருக்கையோ எழுது மேஜையோ எந்த வடிவத்தை பெற்றிருக்கிறதோ அதுதான் அதனுடைய நிரந்தர தோற்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நுட்பத்தை இந்த இழைத்தல் என்கிற பண்பு காட்டியிருக்கிறது என்றால் அன்றாட வாழ்வில் தேன் கொண்டு இழைக்கக்கூடிய ஏனியின் செயல்போல் அல்லவா இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற தலைவன் தலைவியனுடைய அங்குணர்வு மிக வேண்டும் என்பதை இந்த மெல்லிய தேன் கொண்டு உணர்த்துகிற இந்த கவிதையை எண்ணி பார்க்கிற பொழுது இவற்றிற்கெல்லாம் மூலதனமாக இருக்கக்கூடியது அன்பு. அன்பு ஒன்றுதான் இல்லறத்தை இணைக்கக்கூடிய இன்பம் தரக்கூடிய மகிழ்வு தரக்கூடிய அடிப்படை பண்பு என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த பாடல்தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. எங்கிருந்து பிறந்தாலும் எங்கு இணைந்தாலும் இணைந்ததற்கு பின்னால் பிரிவே இல்லாமல் நிரந்தரமாக கொள்ளக்கூடிய உன்னத உறவு, தெய்வீக உறவு, மனித உறவு, மன உணர்வாகிய திருமண உறவுதான் என்பதை இன்று ஒன்று நன்று என்பதாக உங்கள் சிந்தனைக்கு வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேர்கள் கற்றுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேர்கள் கேட்கவிருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
8: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
7: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை நீங்க கேட்டு ரசிக்க வேண்டிய நிகழ்ச்சி. உங்களுக்கு ஒரு மனப்புதிய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணுமா? உங்களுடைய கைபேசி எடுங்க 043-42 என்ற முன்னணி பெண்ணோடு 24-40-30, 24-40-31 ஆகிய எண்களை அழைக்கலாம். கட்சி மூலமாக அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா 043-42-24-40-30 அப்படிங்கிற கட்சி எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வருக, வணக்கம்.
9: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
9: அரியலூர் மாவட்டம் செந்தூரை வட்டம் பொன்பருப்பி கிராமத்திலிருந்து ரஞ்சித்குமார்.
0: ரஞ்சித்குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
9: படம் தலைவன் தலைவி பாடல், வாடி எம் பொட்டலம் சைசாங்.
0: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: மங்கள தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS Jewel Paradise, பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
3: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 9,855 ரூபாய், அதிகபட்ச விலை 14,969 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 9,251 ரூபாய், அதிகபட்ச விலை 13,444 ரூபாய்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை.

0: தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நேரம் 8:15. பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வருக்கு வணக்கம்.
5: குட் மார்னிங் சார். நான் நாமக்கல்ல இருந்து மாரியம்மாள்.
4: மாரியம்மாள், குட் மார்னிங். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: நல்லா
4: இருக்கீங்களா
5: சார்?
4: நல்லா இருக்கோங்கம்மா. தொடர்ந்து நீங்களும் பேசுங்க எங்க கூட. அறிமுக நேயர்களா, இன்னைக்குதான் முதல் தடவையா பேசுறீங்களா? சரி மாரியம்மாள், தொடர்ந்து எங்களோட பேசுங்க. இன்னைக்கு என்ன பாடல் கேக்கலாம்?
5: பிச்சைக்காரன் படத்துல இருந்து எனி சாங்.
4: பிச்சைக்காரன் படத்துல இருந்து. சரி, உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த விடுதிகளில் தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள் ஆகிய வசதிகள் உள்ளன. பெற்றோர் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த விடுதிகளில் தங்கி பயிலலாம். பள்ளி விடுதிகளில் தங்க விண்ணப்பிக்க இன்று 18ஆம் தேதி எழுதி நாளாகும். கல்லூரி விடுதிகளில் தங்க விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி எழுதி நாளாகும். விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
5: நேரம் 8:22. பொன்னியின் புதுப்பு நல்ல அடுத்த இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வர்கள் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: யார், எங்க இருந்து பேசுறீங்கப்பா?
6: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து ஆர் தர்ஷன் சார்.
5: தர்ஷன், என்ன பாடல் கேட்கலாம் தர்ஷன்?
6: கருப்பு படத்துல இருந்து ஒரு பாட்டு சார்.
5: கருப்பு படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
6: தேங்க்ஸ் சார்.

0: வர்றான் வழி மறிக்காதே.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் CAM, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு BE மெக்கானிக்கல், EEE தேர்ச்சி பெற்றவர்கள், 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கான பயிற்சி காலம் 90 நாட்கள் ஆகும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தங்கி படிக்கும் செலவினை தாட்கோ வழங்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை

0: வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நேரம் காலை 8:30, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை நினைக்கலாம்.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
5: ராமச்சந்திர கவிதா அவர் சொல்றாரு, நான் நல்ல பாட்டு எழுதிட்டு போய் யார்ட்டையாவது கொடுத்த பொருள் கேட்கலான்னு போவேன், அப்படி நான் நடந்து என் காலில் பொண்ணு வந்துருச்சப்பா. சரி, இது இருக்கட்டும். அடுத்ததா ஒவ்வொரு வீட்லேயும் போய் நான், அப்பெல்லாம் வீட்டு வாசப்படி சின்னதாக தான் இருக்கும், குனிஞ்சு தான் உள்ளே போகணும். இன்றைக்கும் உண்டு, அதாவது உள்ளே வர்றப்ப ஆணவமாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, உள்ளவா அப்படின்னு அந்த புறவலர் சொன்னார்னா, இவர் போகிறப்ப தலை சில சமயம் முட்டிடுவான், காலில் புண்ணு பத்தாதுன்னு தலையில் வேற புண்ணு. சரி பரவாயில்ல, இதையும் தாங்கிக்கலாம். இதையும் தாண்டி உள்ளே போனால் சிலர் தான் பணம் கொடுப்பாங்களே தவிர, பொருள் கொடுப்பாங்களே தவிர, மற்றவங்கெல்லாம் மனநோக பேசுவாங்களாம். இதெல்லாம் பாட்டா, ஏன் புலவா, நீ எல்லாம் வேலைக்கு போனேன்ன அப்படின்னு சொல்கிறப்ப நெஞ்சு புண்ணாகுமா. பாருங்கள், நடந்ததுனால காலில் புண்ணும், முட்டுண்டதுனால தலையில் புண்ணும், அவர்கள் சொன்ன சொற்களால் நெஞ்சில் புண்ணும் எனக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் தான் நம்ம சொன்ன உடனே கேட்டு ஏதாவது கொடுப்பார், ஏன்னா அவர் தான் தமிழ் சக்கரத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இல்லையா. அப்படின்னு நினச்சி சிவபெருமான்கிட்ட போய் சொல்ல போனாராம், ஐயா இப்படிலாம் காலில் புண்ணு, தலையில் புண்ணு, நெஞ்சில் புண்ணியா, என்ன செய்யட்டும், வறுமையாக இருக்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே சிவபெருமான் சட்டுன்னு என்ன பண்ணாரா, ஆமாப்பா உன்னே மாதிரி தான் எனக்கும் உடம்பெல்லாம் புண்ணுப்பா, எப்படின்னு கேட்குறியா, நான் இந்த மதுரையில் வந்திக்கிழவிக்கு உதவி செய்ய போனா அந்த பாண்டிய மன்னன் என்னை முதுகில் அடிச்சு விட்டான்ப்பா, இங்கேரே முதுகில் புண்ணு இருக்குப்பா, அது பரவாயில்லன்ட்டு நான் அந்த புண்ணோடு இருந்தபோது இந்த கண்ணப்பண்ணு ஒரு வேடை அவன் வந்து என்ன பண்ணிட்டான், காலில் மிதிச்சு கண்ணில் புண்ணாக்கிட்டான். இந்த புண்ணோடு இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் பண்ணப்ப நான் அதை கொடுக்க போய் அவனோட சண்டை போட வேண்டியாகி போச்சு, அவன் என்ன பண்ணிவிட்டான், என்னை வில்லுலேயே அடிச்சுவிட்டான், உன்னையாவது சொல்லுல தான் அடித்தாங்கிற, என்னைய வில்லில் அடிச்சு விட்டாங்கப்பா. அப்போ பாரு, நானும் உன்னை மாதிரி தானே இருக்கேன், என்ன செய்யட்டும்னு சிவபெருமான் ராமச்சந்திர கவிதாயத்தை கேட்டாராம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பாட்டு, இந்த பாட்டை பாருங்க. வஞ்சகர்பால் நடந்தலைந்த காலில் புண்ணும், வாசல் தோறும் முட்டுண்ட தலையில் புண்ணும், செஞ்சொல்லை நினைந்து உருக நெஞ்சிற் புண்ணும், தீருமென்றே சங்கரன்பால் சேர்ந்தேனப்பா, கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும் வேடம், கொடுங்காலால் உதைத்த புண்ணும், கோபமாய் பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும், பாரென்றே காட்டி நின்றான் பரமந்தானே. இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்கு. சிவபெருமான் பொருள் கொடுப்பார், பொண்ணும் கொடுப்பார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் தன்னை அப்படின்னு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தட்டு போய் பொருள், ஒருத்தட்டு போய் ஆடை, ஒருத்தட்டு போய் உணவெல்லாம் கேட்க வேண்டாம், அப்படியே கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம சிவபெருமான் தான் இருக்கார்ல எல்லாம் கொடுப்பாருங்கிறார். தம்மையே புகழ்ந்து இசை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் எம் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலும் இடர்கிடருமால், அம்மையே சிவலோகம் ஆளுதற்கு யாதும் ஐயுறவில்லையேன்னு சொல்கிறார்னா, இத்தகைய சிவபெருமான் தான். இவருக்கும் தெரியும் ராமச்சந்திர கவிதா இருக்கு, ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வஞ்ச புகழ்ச்சியாக பாடுறார். எங்கள் சிவபெருமான் எல்லாம் கொடுக்குறவர் தான், ஆனால் நான் போய் இப்போ என்னுடைய காயத்தெல்லாம் காட்டினோன்னே, நான் காட்டினது சிறுகாயம்னா அவர் காட்டினது பெருங்காயம், அதனால் இது இப்படிலாம் இருக்குங்கிறத ஒரு வறுமையை கூட நகைச்சுவையோடும் வஞ்ச புகழ்ச்சியோ

0: சொல்லத்தக்க பெருமை ராமச்சந்திர கவிஞருக்கு உண்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: Students, listen carefully.
6: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta solligide polam.
7: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் வந்துள்ள அறிவிப்பு. பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு நடத்தப்பட உள்ளது. 2026-27 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணம் 25,100 ரூபாய் ஆகும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஒரு ஆண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பில் கலந்து கொள்ளலாம். உரக்கடை துறை தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறிய 96 76 52 20 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
6: நேர்மட்டுமணி.

0: Rest in peace.
1: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்
1: சைபால் முகத்தில் கருமா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில் கருமா சைபால்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும்பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது, ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால் நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்
0: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்டுள்ளது. மொத்தம் காலியாக உள்ள 461 இடங்களுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஎல், எம்பிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொதுப் பிரிவினருக்கு 18 வயது

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: நேரம் காலை 8:45 நிமிடம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி.

முதல் 32 வயது வரை உள்ளவர்களும் மற்ற பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வயது உச்சவரம்பு ஏதுமில்லை. எழுது தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க பதிவு கட்டணம் 150 ரூபாய், தேர்வு கட்டணம் 100 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 25ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேர்மட்ட மணி 51 நிமிடம். பொன்னியின் புதுப்பினுள்ள அடுத்த பாடல் வெற்றிவேல் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளமர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அசோக் மாட்டலாம்பட்டி பகுதியிலிருந்து உரிமை கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடல்

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு தண்ணீர் வரத்து 700 கனஅடியாக அதிகரித்துள்ளது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணைக்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: நான் வருகிற வழியில் கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகையை பார்த்தேன். கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகையை பார்த்தவுடன் பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டேன், இந்த மருத்துவமனை யாருக்கு பயன்படும், காலால் நடக்கின்ற ஆடு மாடுகளுக்கு பயன்படும் என்றார். மனிதனும் கால்களால் தானே நடக்கிறான், அவனுக்கு இந்த மருத்துவமனை பயன்படாதா என்று நாம் கேட்டோம். மனிதன் கால்களால் மட்டும் நடப்பவன் அல்ல, கருத்துக்களால் நடக்க வேண்டியவன், சிந்தனையால் நடக்க வேண்டியவன், நடையின் நின்றுயர் நாயகன் என்று போற்றப்பட வேண்டியவன். அந்த திசையில்தான் மனிதன் நாளும் நாளும் வளர வேண்டும். நாம் நகர்ப்புறங்களில் பார்க்கிற யானை, இந்த யானையை காட்டிலிருந்து எப்படி பிடிக்கிறார்கள்? ஆண் யானை வருகிற திசையில் எதிரே ஒரு பெண் யானையை நிறுத்தி வைப்பார்கள். நடுவில் பள்ளம் இருக்கும், பசும் தோகைகளால் அது மூடப்பட்டிருக்கும், பசுமையான இலைகளால் மூடப்பட்டிருக்கும். ஆண் யானை பெண் யானையை பார்த்த கிருகிருப்பில், பிரமிப்பில், பரபரப்பில் வேகமாக ஓடி வரும் ஆண் யானை, எதிரே பெண் யானை, நடுவில் பள்ளம். பள்ளம் இருப்பதை கவனிக்காமல் பெண் யானையை பார்த்த மயக்கத்தில் ஓடி வருகிற ஆண் யானை அப்படியே அந்த பள்ளத்தில் விழுந்து தன்னை ஆயில் கைதியாக்கிக் கொள்ளும், நிரந்தர ஆயில் கைதியாக்கிக் கொள்ளும். இப்படித்தான் யானையின் வாழ்க்கை சிறை வாழ்க்கையாக மாறிப்போகிறது. யானைக்கு உடலின் இச்சை அதன் ஆயில் கைதியாக வாழ்க்கையை மாற்றியது. இவையெல்லாம் இந்த உயிரினங்கள் ஒற்றை பொறியில் ஏற்படுகிற தடுமாற்றம். மனிதனுக்கு 5 பொறிகளும் வா வா என்று ஆபத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றன. ஆபத்தின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் இவன் பொறி புலன்களை பக்குவப்படுத்த வேண்டும். காண வேண்டியதை காண வேண்டும், காணக்கூடாததை தவிர்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், கேட்கக்கூடாததை தவிர்க்க வேண்டும், நுகர வேண்டியதை நுகர வேண்டும், நுகர தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் போக்கு.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்மா.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

வானலையில் வசந்தம். இன்று வனம் செய்வோம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 17 இந்த பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாளை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இது ஏன் கொண்டாடுறோம், இதனோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக சொல்லப்போகிறேன். உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பண்பலையோட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க அறிமுக நேர்கள் 0 என்ற முன்னிணைப்பினோடு 2 மற்றும் 9 மற்ற நேர்கள் 0 என்ற முன்னிணைப்பினோடு 2 மற்றொரு 9 இந்த எண்கள் அழைக்கலாம். வறண்ட நிலங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சீரழிவு, பாலைவனமாதல் மற்றும் வறட்சி, இதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்ததும் இதெல்லாம் வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் சர்வதேச நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நாளோட குறிக்கோள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதனோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா நிலத்தை வந்து மீட்டெடுக்கணும். பாலடைந்த நிலங்களை மீட்டெடுப்பதன் மூலமாக உணவு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியை வந்து உறுதி செய்யலாம் அப்படின்றது தான். அடுத்ததாக ஒரு சமூக விழிப்புணர்வும் வேணும் இல்லையா? இந்த நிலச்சீரழிவை வந்து தடுக்கணும், நீர் மேலாண்மையை வந்து மேம்படுத்துதல், இது பற்றின விழிப்புணர்வை நம்ம சமூகத்தில் ஒரு இதுவாக வந்து நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது தான். இந்த நில வளங்களை வந்து பாதுகாப்பது நம்ம எதிர்காலத்தோட அடிப்படை தேவை அப்படின்னே சொல்லலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அடுத்த தலைமுறைக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நிலம் இது எதுவுமே வந்து நம்முடையது கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பாக வந்து பராமரித்து அவங்க கையில் ஒப்படைக்கிறது நம்மளோட அடிப்படை கடமை அப்படின்னே சொல்லலாம். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் தான் இன்னைக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1995 நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். நிறைய நிலங்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் பாலைவனமாக மாறுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து அந்த நீர் தேவைகள் அதிகமாக போர் போட்டு அதோட அந்த சக்தியை பூரா நம்ம உறிஞ்சி எடுத்துடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மண் வளத்தை வந்து நம்ம ரொம்பவே சீர்கெடுத்துடுறோம் இல்லையா? நம்ம இந்த மாதிரி நிலத்தை வந்து பராமரிக்காமல் பாலைவனமாக அந்த மண் வளத்தெல்லாம் இழந்து நிலம் மாறுறதுனால புவி வெப்பமயமாதல் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, காடு அழிப்பு, தவறான விவசாயம், அதிக மேய்ச்சல்னாலையும் வருது அப்படின்றத மக்களுக்கு வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதாவது வறட்சி வந்ததுக்கப்புறம் அல்லாமல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணீரை சேமிப்பிக்க, வறட்சியை தாங்குகிற பயிரை வந்து வளர்க்க நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து போர் போட்டு தண்ணியே வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்படி போர் போட்டு நம்ம இருக்கிற தண்ணியில் எந்த பயிரை வச்சா எப்படி நம்ம விவசாயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விவசாயம் செஞ்சோம்னா நம்மளோட நிலமும் வந்து பாதுகாக்கப்படும், நம்மளோட மண் வளமும் வந்து மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் 40% நிலப்பரப்பு ஏற்கனவே சீரழிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒவ்வொரு நிமிஷமும் 23 ஹெக்டேர் நிலம் வந்து பாலைவனமாகுது. இதன்

0: அதில் 3.2 பில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பாலைவனமாதல் மற்றும் வளர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் இது குறித்த சிறப்பு தகவல்கள் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். இந்த வந்து வனத்தை பாதுகாக்க நம்மளோட பங்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையாய கடமை இருக்கும். நம்ம உண்டு, நம்ம வீடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் ஒரு சமூக விழிப்புணர்வோட, சமூகத்தின் மீதுள்ள அக்கறையோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையாக நினச்சி நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யணும் இல்லையா? சரி, இணைப்பில் இணைக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாறு வட்டம் பெரிய தலாபுரத்துல இருந்து ஆர் செல்வராஜ்ங்கறா.
0: சொல்லுங்கய்யா, வனம் காப்போம்.
1: இருக்கிற வனத்துல காக்குறதுங்களா, அந்த வறண்ட நிலத்தை மீட்டெடுக்கிறதுங்களா?
0: வறண்ட நிலத்தையும் மீட்டெடுக்கலாம், இருக்கிறதையும் நம்ம வந்து பத்திரமா பராமரிச்சுக்கலாம். அதாவது வறட்சி அப்படின்றது எதிர்காலத்துல இல்லாம இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுதான்.
1: அது பாத்தீங்கன்னா, அந்த வறண்ட நிலங்கிறது தரிசு நிலங்களை வளமான பூமியா மாற்றத்தாங்க. அதுக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு முக்கியம். இருக்கிற பெய்யக்கூடிய அந்த சமயத்துல மழைநீரை சேகரித்து அதை பயன்படுத்தலாம். மரங்களை நடுறது மிகவும் முக்கியங்க. அதுதான் வந்து மலைப்பொழிவு அடிப்படையா இருக்கக்கூடியது.
0: கண்டிப்பா
1: இயற்கை உரங்கள், மண்புல உரங்கள் பயன்படுத்தி வளத்தை பிரிக்கலாம். சொட்டு நீர் பாசனம் அவசியமா இருக்கக்கூடியதுங்க,
0: ரொம்ப அவசியமானது இது.
1: ஆமாங்க, அதனால நீர் வந்து சேமிப்பு அதிகமாகுது.
0: நன்றி, நன்றி. சரி, இதோட பாதிப்புகள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனமாதல் அப்புறம் இந்த வறட்சி எதிர்த்து நம்ம போராடலை அப்படின்னா நமக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இல்லை, இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம். இந்த நாளில் இது குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு உறுதிமொழியும் எடுத்துப்போம். இதுக்கு மேலே மண் வளம் காப்போம், நம்ம நிலத்தை வந்து பத்திரமா மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் வந்து மண்ணில் வந்து சத்து இல்லாமல் போயிட்டு விளைச்சல் குறையும். இதனால் வந்து உணவு பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக இந்த நிலத்தடி நீர் வந்து குறையும், ஆறு குளம் இதெல்லாம் வந்து வறண்டு போயிடும். அடுத்ததாக விவசாயம் பண்ண முடியாமல் கிராம மக்கள்லாம் நகரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக காலநிலை. நம்ம எல்லாருமே இதை சுற்றி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? காடு இல்லாட்டி மழை குறையும், வெப்பம் கூடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி தான். நம்ம வந்து காடுகளை அழிக்கிறோம், அந்த வெப்பமயமாதலுக்கு வந்து நம்ம செய்கிற வேலைகள் தான் அது வெப்பமயமாதலாக மாறி நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றங்கள் மாறி மாறி வர்றதன் மூலமாக நிறைய வந்து நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலநிலை, இந்த சீதோஷ்ண நிலை வந்து நமக்கு செட்டே ஆகிறதில்ல, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. அடுத்து இணையும் நேர இணைப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: அன்பு சௌரி, இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நாமக்கல் மாவட்டம் ராஜசேகரமா.
0: சொல்லுங்க ஐயா, வனம் செய்வோம்.
2: இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த காலத்துல வந்து கிணறு இருக்குமா, அதுல வந்து மீறி போனா ஒரு 70-80 தண்ணி இருந்தா அது விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய காலத்துல குளம் கூட்ட தேதி வச்சாங்க, அதுல தண்ணியை
0: பயன்படுத்திட்டாங்க.
2: கால போக்குல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆத்துல வரக்கூடிய தண்ணி கூட போற என்ன பண்றாங்கன்னா அதுக்கு தனியா தடுப்பணை
0: போட்டுட்டாங்க.
2: இதையும் தாண்டி என்ன பண்றீங்கன்னா, ஆழ்துளை கிணறுமா, அது 1 அடி 2 அடி இல்லமா 1500 அடிக்கு போற அளவுக்கு நீங்க மெஷின் எல்லாம் வந்துருக்குமா. கூடுமான வரைக்கும் எவ்வளவு தண்ணி வெளியேறதுமோ எல்லாம் எடுத்துட்டாங்கம்மா. அதனால குடிக்கக்கூடிய தண்ணி கூட ஒவ்வொரு உப்பு தண்ணியா மாறி போய் நீங்க அது கூட நீங்க எல்லாம் காசு போட்டு வாங்கி குடிக்கிற அளவுக்கு கண்டிஷன் ஆயிடுச்சுமா. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து மரங்கள் வந்து வைக்கிறது யாருமே இப்ப வந்து வைக்கிறது இல்லாம, எல்லாமே வீட்டு மனையா மாத்தி அதை வந்து விளை நிலமா தான் பண்றாங்க, விற்கிறாங்க. இத்தனை பிரச்சனை நடக்கிறதுனால வந்து இப்ப மழைநீர் சேமிக்கிறதுக்கான அந்த கட்டுமானங்களும் ரொம்ப குறைஞ்சி போச்சுமா. அது இதனால வந்து நம்ம என்ன பண்றதுன்னு சொல்றதுன்னா, தண்ணியை வந்து முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா சேமிக்கலாம்.
0: கண்டிப்பா வீட்டுக்கு வீட்டு பாத்தீங்கன்னா, சும்மா அந்த வீட்டையானே வைக்கக்கூடிய செடிகள்லாம் நிறைய இருக்கு, அழகு செடிகளும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கசகசா, அந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீடு பார்க்கலாம் நிறைய புங்க மரம், வேப்ப மரம் இதெல்லாம் காத்துக்காக வச்சிருந்தோம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியலனாலும் சின்ன சின்ன செடிகளையாச்சும் வச்சு நம்ம அந்த இயற்கையான காத்தையாச்சும் சுவாசிக்கலாம் இல்லையா?
2: ஆமா, இப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பாருமா, கோயில் இருக்குது பக்கத்துல 2 அரச மரம், வேப்ப மரம், இப்ப ஸ்கூல் காம்பவுண்ட் எங்களை ஊட்டிய ஒட்டி அதை சுத்தியும் மரம். எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த இயற்கை காற்று சுவாசிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குமா, அதனால நாங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம்.
0: கொடுத்து வச்சவங்க நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இயற்கையான காத்து சுவாசிக்கிறீங்க. நன்றிங்க, உங்களோட கருத்தை பாக்குறதுக்கு நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பே கொள்ளையிலிருந்து மூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க மூர்த்தி.
1: மனம் காப்போம். கண்டிப்பா மேடம், நம்ம வீட்டானுக்கிற மரத்தை பராமரிச்சுட்டு வச்சுக்கணும். நம்ம இந்த கழுவி அந்த கலவரங்கள்ல பாத்திரங்க அந்த இந்த தண்ணியெல்லாம் கரெக்டா அந்த செடிக்கு போற மாதிரி ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும்.
0: வீடு கட்டும் போதே நம்ம அந்த மாதிரி நம்ம ஏன்னா அரிசி கலையிற தண்ணியிலேருந்து முக்காவாசி பேர் சிங்க்ல தான் விடுறோம். அது வந்து நம்ம அழகாக வந்து பைப் மூலமாக செடிங்களுக்கு போகிற மாதிரி நம்ம அந்த ஒரு பைப் லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம செடிங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா?
1: அப்படிதான் மேடம். நான்லாம் பாரு, எங்கள் வீட்டான போர் இல்லை கிணறு இல்லை, நான்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் போய் எடுத்துன்னு வந்ததும் ஆடு மாடு எல்லாமே நம்ம குடும்பஸ்தானம் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்குள்ள எங்க வீட்டான நாங்க கலவர தண்ணி போறாமே பூ செடியில இருந்து வாழை செடியில இருந்து அந்த மாதிரி ஏதோ என்னால முடிஞ்ச செடிக்கு போற மாதிரி பயன்படுத்தி வச்சுக்கிறோம்.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: அந்த மாதிரி இந்த நம்ம குடிக்க தண்ணி போறதா பாருங்க மேடம், இன்னமும் போயிட்டு வீட்டான கழுவி எடுத்துன்னு போய் தண்ணி பிடிக்க மாட்டாங்க. இன்னும் போயிட்டு அந்த போர் பைப் தண்ணி பிடிக்கிறதா போயிட்டு அந்த சோப்பு போட்டு கழுவுறாங்க.
0: அது தேசி வியாதி மாதிரி ஆயி போயிடுச்சுங்க, எந்த காலம் ஆனாலும் மாறுறது இல்ல.
1: எவ்வளவு சொல்றோம் அத எங்க கேக்குறாங்க.
0: அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லா தண்ணி வருது. உங்களை மாதிரி ஒரு 500 மீட்டர் தாண்டி போய் எடுத்தால் அதோட கஷ்டம் தெரியும். அது இவ்வளோ தூரம் போய் எடுக்கிறோமே அப்படின்ட்டு சிக்கனமாக பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே தண்ணி போர் போட்டு வச்சிருக்கிறதுனால சிங்கில் திறந்தா தண்ணி, பாத்ரூம் போனால் தண்ணி, இப்படி வந்து அவங்களுக்கு தண்ணி நிறைய கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியல அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாக சொன்னீங்க மூர்த்தி, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி நன்றி. இப்போது இந்தியா அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இதோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்த நிலத்தில் 30% வந்து ஏற்கனவே பாலைவனமாகக்கூடிய அபாயத்தில் தான் இருக்குது. குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தர்மபுரி மாவட்டங்கள் இதெல்லாமே வந்து வறட்சி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நிலச்சீரழிவால் அதிகமாக வந்து பாதிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். கடந்த 10 வருஷத்தில் வந்து மழை அளவு குறைஞ்சி நிலத்தடி நீர் 800 அடிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நேரம் காலை 9:18, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறும்.

0: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் activity, KG playing, smart class, experienced and caring teachers, pre-KG 2 plus 2 வரை admission நடைபெறுகிறது.
5: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகி உள்ளது.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
8: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 to 32 வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
11: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
12: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: That's right.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேரம் காலை 9:30 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று வனம் செய்வோம், பாலைவனமாதல் மற்றும் வறட்சி எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பாலைவனம் அப்படின்னா சகாரா மட்டும் பாலைவனம் இல்லைங்க, நம்ம வயல் வரப்புல புல் முளைக்காம கிணத்துல தண்ணி இல்லாம மரம் கருகி நிக்குதே, அதுவும் பாலைவனத்தோட ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்ம காடுகளை அழிச்சோம், மணலை அள்ளினோம், பிளாஸ்டிக்கை கொட்டினோம், நம்ம பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை எரிக்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி எடுத்தோம். மண் கோபப்பட்டால் மனுஷனோட நிலைமை என்ன ஆகும் ஒரு நிமிஷம் யோசித்தோமா? சரி, இதனால் வந்து என்ன பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு? விளைச்சல் பாதிக்கப்படுது, இதனால் சோறு இல்லாமல் போயிடாதா? அடுத்து குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னா ஊரை காலி பண்ணி தானே போகணும். அடுத்து வேலையும் இல்லை அப்படின்னா விவசாயி வேறு எங்கே போவாங்க? நகரத்துக்கு தான் போகணும் ஏதாச்சும் தொழில் செய்ய. அடுத்து நம்மோடு இணையும் நேர இணைப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மேம், வனம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகத்துல மழை அப்படிங்கிற ஒரு விஷயமே பெய்யாது. நீங்க குறிப்பிட்டது போல வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் அப்படிங்கறத நம்ம நடணும் மேம். அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணி போகிற மாதிரி அந்த வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப என்னமோ நவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த செடிகளுக்கு தண்ணீர் வசதி போகாத அளவுக்கு அண்டர் கிரவுண்ட்லயே எல்லாம் விட்டுறோம். நீங்க ஒரு சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்தது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது மேம், மரங்கள் இருக்கிறதுனால இந்த காடுகள்லாம் உலகத்துல இருக்கிறதுனால நமக்கு மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பரா கிடைக்கும் மேம். தூய்மையான இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதும் வரும் மேம். நிறைவாக வன மகோத்சவா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மேம். அது ஆண்டுதோறும் மரம் நடும் திருவிழா நவம்பர் மாதம் 1 வாரம் இதை வந்து கொண்டாடுவாங்க மேம். அந்த சமயத்துல நம்ம வந்து மரங்கள் மரக்கன்றுகள் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் நட்டு அதை பேணி பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தோம்னா ரொம்ப சூப்பரா அதிகம் மரம் கொண்ட பகுதிகளாக நம்ம பகுதி இருக்கும் இல்லையா மேம்?
0: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வீட்டை யோசிக்காம நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரி ஓரம் அந்த சாலை ஓரங்கள்ல வந்து குட்டி குட்டி மரங்கள், அதாவது நம்ம நிறைய வந்து புகைய வந்து சுவாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த மரங்களை வந்து நம்ம நடலாம்.
1: ஆமா உண்மை, அது மாதிரி நிறைய மரங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து நட்டிருக்கேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: குறுங்காடுகள் பூங்கா இப்ப சென்னையில செம்மொழி பூங்கான்னு நடத்திருப்பாங்க. சென்னை இருக்கிற அந்த ஃபீலிங்கே கிடையாது. அதுல வந்து சோலார் சிஸ்டத்துல கரண்ட் எடுப்பாங்க, அது இல்லாம இயற்கை தாவர வகைகளை பாதுகாப்பாங்க. அது அது மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து எவ்வளவா நேஷனல் ஹைவே எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் வெயில் தான் இருக்கு. அது அது மாதிரி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து மகநாடுல நீங்க போன வாரம் வேலைக்கிழமை ஒருத்தர் கூப்பிட்டு பேசிருக்கீங்க, விவசாய சம்பந்தமான பிசினஸ் பண்றவர்கள். அந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் வந்து நேஷனல் ஹைவே எல்லாம் மறந்துட்டாங்கன்னா நிறைய கூலிங்கா வந்து இருக்கும், அதனால பாலைவனம் மாதிரி கிடைக்கலாம்.
0: கண்டிப்பாக அந்த சமூக ஆர்வலர்கள் வந்து நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஹைவேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். சூப்பராக சொன்னீங்க.
2: நவீன் சொன்னாங்க, வனமகன் ஜாதவ் வந்து தாய் சலமாக இருந்த அந்த இடத்தையே எறும்பை வச்சு அதை வந்து மரம்
0: ஒரு காடை வந்து உருவாக்குனாரு.
2: யானைகள்லாம் புளி எல்லாம் வர அளவுக்கு உருவாக்கிட்டாரு. அது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தா பண்ணலாம்.
0: கண்டிப்பா. நம்ம அவங்கள பத்தி பாக்குற அந்த படிக்கிற விஷயம் இதோட இல்லாம நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வரணும். நம்ம ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல ஃபேமிலியில இருக்கிறவங்களை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன முன்னெடுப்புகளை வந்து நம்ம செஞ்சு மத்தவங்களுக்கு வந்து முன் உதாரணமாவும் இருக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க இளங்கோ.
3: அதாவதுமா எங்களை மாதிரி டவுன் பகுதியில் இருக்கிறீங்களா வந்து மரம் வைக்க முடியாது இல்லம்மா.
0: ஏன்னு
3: கேட்டீங்களா, அளவான

0: ஆயிரம் செண்டுக்குள்ள 1000 செண்டுக்குள்ள இடம் வாங்க வேண்டியதாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டை அமைக்க வேண்டியதா இருக்குது. இருந்தாலும் எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு மரம் ரெண்டு மரம் நாங்க வளர்த்திக்கிட்டு தான்
1: இருக்கிறோம். தொட்டில வச்சு கூட வளர்க்கலாம்.
0: அது செய்யற மேல் மொட்டமாடியில வைக்கிற மாதிரி செடிகள்லாம் வச்சிருக்கிறேன். அங்கேயும் வேப்ப எல்லாம் வச்சிருக்க வந்துட்டு இருக்குது. அதனால நாம என்னன்னு கேட்டீங்கன்னா, மரங்களை அழிக்காம இருந்தா போதுங்கிற நான் என்ன தெரியும்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க, இருக்கிறத அப்படியே விட்டாலே போதும்.
0: ஆமா, நீ என்ன சொல்லுனா, நீ வந்து ஒரு ஆணையை முருங்க வேணாங்கிற மாதிரி நீ எந்த மரத்தையும் நீ அழிக்காம இரு. அதே செழிப்பா இருக்கும், அதே நிறைய அது பக்க கண்ணங்கள் அது வச்சு அதை வச்சு வந்துடும். இப்ப என்ன அழிக்கிறீங்க தான் நம்ம அதிகமா இருக்கிறாங்க. அதை நம்ம கட்டுப்படுத்துறது என்னுடைய கருத்து கேட்டீங்களா, வன பாத்தீங்களா, இந்த பீடிசீர குளிக்கிறவங்க கம்மல் போறது இல்லைங்க, அப்படியே அழைக்காம கூப்பிட்டு போயிடுறாங்க. அதனால பத்திட்டு எரியறதுல இருக்குது.
1: கண்டிப்பா.
0: அதனால என்ன பாத்தீங்கன்னா, நீங்க புகை பிடிக்க வேணாங்கல்ல, புகை விடாத.
1: அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தானே பாதிப்பு ஏற்படுது. நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து அவங்க அதை கேக்குறதே இல்ல.
0: மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்பதை ஊக்குவிப்போம், மரங்களை வெட்டாம பாதுகாப்போம்.
1: சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் இளங்கோ. நன்றி.
0: நன்றிம்மா.
1: நன்றி நன்றி. நேரம் காலை 9:37. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: Asia Sunflower Oil.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: நேரம் காலை 9:40. கேட்டு ரசிச்சிருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று வனம் செய்வோம் பாலைவனமாதல் மற்றும் வளர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, நோய் ஏதாச்சும் வந்துருச்சு, என்னடா உடம்பு திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம டாக்டர்கிட்டலாம் போவோம் இல்லையா? அவங்க போனால் என்னென்ன சொல்வாங்க? இப்போ இந்த வெயில் காலம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய டீஹைட்ரேஷன் ஆயிருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆயிருக்கு, நியூட்ரிஷன் லாஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அந்த நிலத்துக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா

0: நம்ம தண்ணி பூரா உறிஞ்சி எடுத்துட்டால் அதுக்கும் டீஹைட்ரேஷன்ஸ் தான். அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து பிளாஸ்டிக் எரிக்கிறது, இந்த வேஸ்டேஜ்லாம் போடுறதுனால அதோட ஸ்கின்னும் தான் டேமேஜ் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வளங்கள் வந்து நம்ம நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதோட நியூட்ரிஷனும் தான் இழந்துருது அப்படின்னு சொல்லலாம். மண்ணுக்கும் மனுஷனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. நம்ம வந்து உடனே சரி பண்ணிக்கிறோம், ஆனால் மண்ணை வந்து சீக்கிரமாக நம்ம சரி பண்ண முயற்சி எடுக்கிறதில்ல அப்படின்னே சொல்லலாம். மண் சிரிச்சால் தான் மனுஷன் வாழ முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணை நம்ம அழகாக பாதுகாப்போம். அடுத்து இணையும் நேயரோட கருத்துக்களை கேட்டுருவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், யாரிங்க?
1: பழனி டைல பேசுறேன்.
0: சொல்லுங்க பழனி.
1: அதாவது வெகுலுக்குதான் மரத்தோட நிழலோட அருமை தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கிற வானம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரம் வச்சு தண்ணி வச்சு அதை வளர்த்தா அதே வந்து நமக்கு ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்குமா. ஒரு மன, அதாவது சொல்றது, மன உருகி கண்டிப்பா அதை நம்ம வளர்க்கணும்னு நினைக்கணும்னா கண்டிப்பா அது வந்து ஆக்சிஜன் கிடைக்கும், நம்மளுக்கு மழை நீர் உயிர்நீர் எல்லாமே பெறலாமா. நன்றி
0: நன்றி.

0: இருக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். மண் சிரிச்சா தான் மனுஷன் வாழ முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணை நம்ம அழகாக பாதுகாப்போம். அடுத்து இணையும் நேயரோட கருத்துக்களை கேட்டுருவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க பழனி.
1: அதாவது வெகுலுக்கு தான் மரத்தோட நிழலோட அருமை தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கிற வானம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரம் வச்சு தண்ணி வச்சு அதை வளர்த்தா அதே வந்து நமக்கு ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்குமா? ஒரு மன, அதாவது சொல்றது மன உருகி கண்டிப்பா அதை நம்ம வளர்க்கணும்னு நினைக்கணும்னா கண்டிப்பா அது வந்து ஆக்சிஜன் கிடைக்கும், நம்மளுக்கு மழைநீர் உயிர்நீர் எல்லாமே பெறலாமா. நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: மலையனூர் கண்ணப்பா நகர்ல இருந்து கண்ணாடி தங்கராஜ் பேசுறேங்க.
0: சொல்லுங்க தங்கராஜ்.
2: அதாவது நம்ம தண்ணி வந்து நான் அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கமே தவிர அது தண்ணி மறுபடியும் நமக்கு வரத்துக்கு உண்டான வேலை யாரும் செய்யறதில்லைங்கம்மா.
0: கண்டிப்பா
2: அது வந்து நம்ம மரத்தை வச்சு இது பண்ணாக்க மழை வருது. அதுக்கு உண்டான மழை மழை வரத்துக்கு உண்டான நம்ம ஏற்பாடு பண்ணாவே வந்து தண்ணி இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்குங்க. அதே மாதிரி இப்ப அரசாங்கத்துல வந்து அந்த தடுப்பணை கட்டுறதுக்கு உண்டான இது பண்ணலாம் நிறைய அரசாங்கத்துல செய்யறாங்க. அது வந்து பயன்படுத்தி சனங்கள்லாம் வந்து பயன்படுத்தி அந்த தண்ணி வரத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாங்களா சிறப்பா நம்ம தண்ணி கொண்டு வரலாம் மேடம்.
0: சரிங்க, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம் வணக்கம்
3: காலை வணக்கமா
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நான் அரசம்பட்டி காவகட்டி தென்னை விவசாயி முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
3: இப்ப நம்ம வந்து மரம் வளர்ப்போம்னு சொல்றோமாம்பா, எங்க பக்கம் வந்து காவகட்டின்ற கிராமத்துல வந்து பூரம் தென்னஞ்செடிதான் அம்மா வச்சிருக்கோம். கேரளா மாதிரி இருக்கும் பாரு ஏரிங்கள் தண்ணி பாயிற இடம் பூரம் இன்னைக்கு நெல்லு கிடையாது. பூரம் தென்னஞ்செடி கேரளா பாக்குறதுக்கு பசுமையா இருக்குமா? ஒரு மரம் வச்சா அந்த இடத்த பக்கத்தை சுத்தி இருக்கவன் நாலு மரம் வைக்கணுமா? மரம் வச்சிருந்தாமா இருக்கு எங்களுக்கு நல்ல மழை வருதுமா, நல்ல ஆரோக்கியமா சுகாதாரமா இருக்குமா நாங்க.
0: சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஜெயசிலன்.
4: புயல செயல இருக்கிற அதிகாரம் போதும்மா.
0: கண்டிப்பா
4: ஒரு மரம் வெட்டு பதில் வச்சிருந்தோம், பெரும்பாலுமே மரத்தை வெட்டக்கூடாது. அப்படி வெட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டா அது பதில் இன்னொரு மரம் வச்சிருந்தோம். குடும்பம் நெகிழி ஏற்படுத்தா இருக்கிறது சிறப்பு, நிலம் மாசுபடாது இருக்கும். தண்ணி சிக்கனமா பயன்படுத்துற மாதிரி முக்கியம்.
0: கண்டிப்பா
4: செஞ்ச ஓரளவுக்கு நம்ம நிலங்கள் பாலைவனமாகறத குறைக்க முடியுமா.
0: சரிங்க, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம். நான் தர்மபுரி உழவர் சந்தையில முனியப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க முனியப்பன்.
5: அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோடு பூரா சாலை விரிவாக்கம் அதிகமானதுல மரங்களை அப்புறம் வெட்டி
0: எடுத்துட்டாங்க.
5: அதனால வந்து என்ன பண்ணா, நம்ம பிறந்தோம் இருந்தோம் வளதுன்னு சொல்லி நம்ம ரெண்டு மரத்தை வச்சு அதை பாதுகாத்தா வரக்கூடிய சம்பந்தங்கள் பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம காலையில ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து வாங்கி போறோம், வாக்கிங் போகும்போது அந்த புங்க மரம் வேப்ப மரம் அரச மரம் ஆல மரம் அந்த காத்தெல்லாம் சுவாசம் பண்ணது மனசுக்கு உடலுக்கு ஒரு வலிமை இருக்குது. அதே மாதிரி நல்லா பொலிஷ் நல்லா இருக்குமா.
0: சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம் வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம்.
6: தருமபுரி சுரேஷ் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சுரேஷ்.
6: நீர்நிலைகளை பாதுகாக்கணும்மா. பழைய பில்டிங் எல்லாம் இடிக்கிறது எல்லாம் வந்து ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் நைட் டைம்ல வந்து கூட்டுறது கழுவி கூட்டுறது நீர்நிலைகளை அழிக்க அழிக்க பிரச்சனை அதிகம் வருதுமா. நீர்நிலையை பாதுகாக்கணுங்க.
0: சரிங்க, இயற்கையே நம்ம
6: ஆமாங்க முக்கியமா இருக்கும், முக்கிய பங்கு வகிக்குங்க அது.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம்.
7: குணசேகரன்
0: ஐயா சொல்லுங்க.
7: அதாவது மரம் மெயின் வந்து மலைக்கு மரம் தான் காரணம். இப்ப எங்க நிலத்துடைய வரப்போட ஒரு 60 வேப்ப வச்சுக்கிறேன். தேவைக்காக ஒரு 9 வேப்ப மட்டும்
0: வெட்டினேன்
7: வாக்குப்பிடிக்காகவும் ஜன்னலுக்காகவும். அதுக்கே ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்தது. சரி, இனிமே இருக்கிறதாதான் நல்லா காப்பாத்தலாம் அப்படின்ற எண்ணம் வந்தது. ஆனா மரம் வச்சு நட்டு வளர்க்கணும்னு நல்லா
0: வளர்த்துருவேன்.
7: அதுதான் ஒவ்வொருத்தரும் மரம் மரத்தை பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கணும்.
0: கண்டிப்பா

0: கண்டிப்பா.
1: வீட்டில் நம்ம ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தங்களா இடம் கொடுக்குற மாதிரி இந்த நம்ம மரங்களுக்கும் வந்து இடம் கொடுத்து டெய்லியும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, அது வளர்ச்சியாக இருக்கா அப்படின்றத நம்ம தினமும் பார்த்துக்கிட்டாலே போதும் இல்லைங்களா? சூப்பராக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த 9 மரத்தை
0: கண்டிப்பா
1: வெட்டினதை நினச்சி வருத்தப்படாதீங்க, திரும்ப ஒரு 9 மரம் வச்சுருங்க. வச்சு திரும்ப
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: புதுசாக வந்து குழந்தையிலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சுருங்க.
0: நன்றிமா.
1: நன்றி, நன்றிங்க ஐயா. நேரம் காலை 9:46. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம். இன்று வனம் செய்வோம், பாலைவனமாதல் மற்றும் வளர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி தான். நம்ம நேயர்களோட கருத்துக்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சுவாமணிலிருந்து பர்குணா.
1: சொல்லுங்க பர்குணா.
0: வனம் காப்போம், வாழ்வில் வளம் காண்போம்.
1: ஒரு வார்த்தையில சொன்னாலும் திருவாசகம் மாதிரி சூப்பரா சொல்லிட்டீங்க.
0: பாத்தீங்கன்னா அதே போல மரம் நடுவோம், மழை பெறுவோம். தண்ணீர் சிக்கனம் இக்கணம் தேவை எல்லாமே. இதெல்லாம் நம்ம வழி நடத்தினா நம்ம வனமும் காப்பலாம். நாம போயிட்டு வனத்தெல்லாம் மரம் நட முடியலனாலயும் நம்ம வீட்டுக்கிட்ட வீட்டு தோட்டம் அமைச்சு பராமரிச்சு பாக்கலாங்க.
1: கண்டிப்பா.
0: அதே மாதிரி ஜனங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு தரணும். இப்ப நானும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க வராங்க பாரு, அவங்களுக்கு ஒரு செடியை கொடுத்து கொண்டு போய் நட்டு வச்சு பாதுகாப்பு தண்ணி ஊத்துங்க அப்படின்லாம் அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: அழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
3: ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட்
8: LN College of Pharmacy, D-Farm, B-Farm-ற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
10: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்ட் பர்ச்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
11: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்
12: தர்மபுரி
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 9:57 கேட்டரசுக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று வனம் செய்வோம். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் அழகா அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயரோட கருத்து கேட்டுவோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மாதசாமி.
3: நாங்க வந்து 700 தேக்கு மரம் வச்சிருக்கிறோமா. பக்கா கிழங்குல வெட்டியறாங்க, அதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வனத்துறைய விட்டு அப்படியே நிறைய 2 ஏக்கரா மரம், புரிஞ்சு மரம், வேப்ப மரம், வேளா மரம் எல்லாம் வச்சு அழகா இருக்குமா. இப்பயே ஒண்ணு மரம் வச்சுன்னு ஆசை இருக்குது எங்களுக்கு. ஜனங்க பத்தாக்கிறவங்க போறா புத்தி மாட்டாங்க, அதான் பேஜர் ஆயிடுது. காட்டிலேயே முத்துறாங்க, கொள்ளைக்கு நெகில் அடிக்குதுங்க. நன்றிமா.
2: நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம். அதாவது திருமணம் நடக்குது இல்லைங்களா?
2: ஆமா.
4: அப்ப பாத்தீங்கன்னா அந்த மரக்கன்றுகள் கொடுப்பாங்க, அத என்ன பண்ணுவாங்க அவங்க, வாங்கிட்டு வரத்த ரோட் போயிருவாங்க. அப்படியே அந்த ரோட் போறதுல ஒரு குளிர்னோட்டி போனாங்கன்னா கூட பயனுள்ளதா இருக்கும்.
2: கண்டிப்பா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் வைப்பாங்களான்னு
4: தெரியல.
2: அது எதுக்காக வாங்கணும்? அங்கேயே இருந்தாலாச்சும் வேற யாராவது இது
4: பண்ணுவாங்க. மனசாக பார்த்து திட்டிட்டு போயிருக்கிறேன். வாங்கிட்டு அப்படியே ரோட்ல போப்போ, வண்டியில போப்போ, எரிஞ்சிட்டு போயிருக்கேன். அது எதுக்கு வாங்கணும்? அவங்களும் கொடுக்குறவங்களும் அது
2: அதுதான் உபயோகப்படுத்துறவங்களான்னு பார்த்து கொடுக்கலாம்.
4: எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட்டு அது எனக்கு வண்டி வண்டியா கொண்டு வந்து இறக்கி குடுக்கறாங்க. அழகா இருக்கு, நான் இப்படி பண்றவங்களேன்னு ரொம்ப மனசு தேவை.
2: சரிங்க, இது மேலேயாச்சும் தேவை அப்படின்னா வாங்கிட்டு வரலாம். நன்றி. நிறைவான நேயரோட கருத்து கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேன்.
2: சொல்லுங்க அன்பு.
5: மக்களுக்கு எல்லாமே இப்ப நல்லா தெளிவா தெரியுதுமா? எனக்கும் தான். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியணுவாங்க.
2: ஆனா
5: பாதிக்கும் போது புரிஞ்சா கூட என்ன செய்யறாங்கன்னா, அது கிடைக்கும் போது இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க தாராளமா. அப்ப அந்த நேரத்துல சிக்கனமா இருக்கணும், நாம் இதை பொறுப்பா பயிற்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவங்க தேவையை மட்டுமே நினைச்சு அப்ப எல்லாமே காலி பண்ணிடுறோம். ஆனா வரும்போது அதை சந்திச்சு ஆதங்கமோ வருத்தமோ இல்ல அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளோ அதை சந்திக்கிறதுக்கும் தயாரா தான் இருக்கிறாங்க. இயற்கை சூழலும் சரி, மரங்களும் சரி, நீரும் சரி. ஆனா மலைன்றது நம்மளா வர வைக்க முடியாது. அதுக்காக மரத்தையாவது வளர்த்து வச்சோம்னா அந்த இயற்கை சூழலை உண்டு பண்ணா வரும். ஆனா அதை செய்யறதுக்கு யாரும் முன் வர்றதில்ல. எல்லாத்தையும் தன் சுயநலத்துக்காக பயன்படுத்ததான் பாக்குறாங்க. கேட்டா வளர்ச்சின்னு சொல்லிக்கிறாங்க, எப்படின்னு நமக்குதான் புரிய மாட்டேங்குது. அதனால வர்ற விளைவுகள் எல்லாம் சந்திச்சுதான் செய்த வழியா அதுல இருந்து மாற்று வழி பண்றதுக்கு மக்கள் மனதுல கொஞ்சம் கொஞ்சம் எண்ணங்கள் உருவானா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்துப்பா.
2: சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
5: நன்றி.
2: நன்றி. நிலம் நம்ம சொத்து இல்லை, நம்ம அதாவது நாளைய பிள்ளைங்க கிட்ட நம்ம வாங்கின கடன் அப்படின்னே சொல்லலாம். மீட்டு கொடுப்போம், மீண்டு வாழ்வோம் அப்படின்னே சொல்லலாம். மேய்ச்சல் நிலத்தை காத்தா வறட்சி ஓடிடும், வாழை பிடிச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிலங்களை நம்ம வந்து பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால தலைமுறைக்கு நம்ம எவ்வளவோ வச்சுட்டு போகலாம், பொண்ணோ பொருளோ எது வேணாலும் வச்சுட்டு போகலாம். அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல யோசனை, இப்போ இந்த அவங்களுக்கான சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு வந்து அழகாக வந்து

0: அந்த நிலத்தை வந்து பத்திரப்படுத்தி கொடுத்துட்டு போகிறது, இதெல்லாமே வந்து நாளைக்கு அவங்க உங்கள் பேரை சொல்கிற அளவுக்கு வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இந்த மாதிரி வந்து எனக்காக இவ்வளோ வந்து பத்திரப்படுத்தி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், அது இல்லாமல் சின்ன சின்ன வந்து மரம் நடுறது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம வந்து வேலை செய்கிற இடமா இருக்கோம், இல்லை நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்மளோட நிலம் இப்படின்னு இல்லாமல் நம்ம பொது இடங்கள்லையும் நம்ம ஊரை சுற்றி எங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ, எங்கெல்லாம் மரம் வைக்க அவைலபிளாக இருக்கோ, அந்த இடத்துலலாம் நம்மளால் முடிஞ்ச நம்ம பேரை சொல்லி ஒரு மரத்தை வச்சுட்டு போவோமே. சரிங்க, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு தீம் இருக்கும் இல்லையா? அப்படி இந்த வருஷத்துக்கு இந்த பாலைவனமாதல் மற்றும் வறட்சி எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் அப்படின்றதுக்கான இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் நிலங்கள் அங்கீகரி மதி மீட்டெடு அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். நம்ம இந்த நாளில் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இருக்கிறத பத்திரமா பாதுகாப்போம், புதுசாக உருவாக்க முயற்சி பண்ணுவோம், நம்ம வீட்டை சுற்றி கூட சின்ன சின்ன என்னென்ன செடி வந்து வைக்க முடியும் அந்த மாதிரி செடிகளை வச்சு நம்ம இயற்கையான காத்து சுவாசிப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம். நேர்களை, நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று வனம் செய்வோம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், அருமையான கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்ட நேயர்களுக்கும், பங்கேற்க முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
2: என்னப்பா காசு தண்ணியா செலவழிக்கிறியே அப்படின்னு அடிக்கடி கேட்கிறாங்களே, இதுல காசு பெருசா தண்ணீர் பெருசா? வித்தியாச கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. இந்த வழக்கு சொல் வந்த காலத்தில் காசு பெரியதாகவும் தண்ணீர் தாராளமயமானதாகவும் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காசு பெருசா இல்லை தண்ணீர் பெருசா என்று சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பெருகிவிட்டது. எதையுமே தாராளமாக கிடைக்கின்றதே என்பதற்காக தாராளமாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தண்ணீர் இப்போது கண்கூடான சாட்சியமாக இருக்கிறது. நிலத்திற்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக இதுவரை வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கின்றன. இனி ஒரு போர், உலகப்போர், 3rd உலகப்போர் வருமென்றால் அது தண்ணீருக்காக மட்டுமே வரும் என்று அரசியலாளர்கள் கருத்து கூறுகிறார்கள். தண்ணீருக்காக போரா? நாம் எல்லாரும் ஆச்சரியப்படலாம். ஆனால் பருவம் தவறாத மழையின்மை, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, பிளாஸ்டிக் பொருட்களின் அபரிமிதமான பயன்பாடு, சுற்றுச்சூழல் மாசு போன்ற காரணங்களால் தண்ணீர் தட்டுப்பாடு நாடுகள்தோறும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இது வருவதற்கு முன் தண்ணீர் வளம் பெருக்குவதற்கும் தண்ணீர் சிக்கனம் பேணுவதற்கும் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். தந்தை பெரியார் எதிலுமே சிக்கனமானவர். ஒரு முறை ஒரு விருந்தில் சாப்பிட்டுவிட்டு கைகழுவச் சென்றார். அவர் கைகழுவச் சென்ற இடத்தில் ஒருவர் நின்று கொண்டு அவருக்கு செம்பில் தண்ணீர் ஊற்றினார். அவர் சலசலவென்று ஊற்றியதை பார்த்த பெரியார், எப்பா தண்ணீரை கொஞ்சமாக ஊத்தப்பா, நெய்யா இருந்தா இப்படி ஊத்துவியா என்று கூறினாராம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் தந்தை பெரியார் அதை நெய்யைப் போல பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவதை பாருங்கள். ஒரு 50 முந்தைய சிந்தனை இது. இப்போதும் நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறோமா என்பது இன்றும் பெரிய கேள்விக்குறிதான். எதிலும் சிக்கனம் என்பது தந்தை பெரியாரின் தலைசிறந்த கோட்பாடு. சிலர் பெரியாரை கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தவர் என்று கூட கூறுவர். கஞ்சத்தனம் என்பது வேறு, சிக்கனம் என்பது வேறு. எதற்கு சுருக்கமாக செலவழிக்க வேண்டும், எதற்கு தாராளமயமாக இருக்க வேண்டும் என்பதில் தந்தை பெரியார்

0: நிபுணர். அதனால் அவர் சிக்கனவாதியை ஒழிய கஞ்சத்தனமானவர் கிடையாது. எந்தெந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரிக்க முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரித்தவர் தந்தை பெரியார். கையெழுத்து போட பணம், புகைப்படம் எடுத்துக்கொள்ள பணம், பொதுக்கூட்டம் பேச பணம், கொடியேற்ற பணம் என்று எல்லாவற்றிற்கும் பணம் கேட்பார். அவர் சேகரித்த பணத்தில் சல்லிக்காசு கூட அவருடைய சொந்த உபயோகத்திற்கு போகவில்லை. சமூக இயக்க பணிகளுக்காகவே சேமிக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருந்த தந்தை பெரியார் திருச்சிராப்பள்ளியில் அரசு கல்லூரி ஒன்று தொடங்கப்பட வேண்டும், நிதி தருவீர்களா என்று கேட்டவுடன் அந்த காலத்திலேயே 500,000 ரூபாய் தந்தார். இன்று தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியாக அந்த கல்வி நிறுவனம் திருச்சியில் தழைத்து நிற்கிறது. கல்வி பணியில் தாராளம் தேவை, சிக்கனம் தேவையில்லை என்பது தந்தை பெரியாரின் சிந்தனை. சிக்கனம் தேவை, அதே நேரத்தில் தேவையானவற்றிற்கு தாராளமும் தேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்கள் ட்ரெஸ் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கெட்டவை, நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அந்த வகையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கர்த்தவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்
1: சூம்பட்டையிலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன். ரஜினி முருகன் படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு கொடுக்கும்.

0: ஆர் எனர்ஜி.
1: ஆவி பறக்கும் டீ கட, அவ வந்ததனால பூ கட.
2: குழந்தை ஏன் அழல்? ரஜினி முருகன் டீ கொடுக்க சொல்லு.

0: நம்பி
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: கம்மி வட்டியில லோன் வேணுமா?
4: அதுவும் ஆப்ல இருந்தா?
3: ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
7: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: தருமபுரி மாவட்ட ஆட்சி தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன், பர்சனல் லோன், கல்வி கடன், எஜுகேஷன் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
10: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்ட் பர்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
11: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்?

0: அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
0: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற கட்சிவையினருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் வளம் வர நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
1: அங்கம்பட்டியிலிருந்து யுவப்பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு சிவகாசி படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 10:26. நீங்கள் கேட்டவை கேட்டு கொண்டிருக்கும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய.
5: வணக்கம். சலவடப்பட்டி பஞ்சாயத்து காட்டுக்கொள்ளையிலிருந்து விஜயலட்சுமி குமரேசன். எனக்கு கூலிப்படத்திலிருந்து மோனிகான்ற பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

தர்மபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இரு சக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிகள் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணிபுரியும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயனடையுமாறு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேர்கள் கற்றுரசித்து கொண்டிருப்பது நீங்கள் கெட்டவை, நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சி. கற்றுரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:32. நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
1: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். நான் அகிலா தர்மபுரியிலிருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த படம் அலைப்பாயுதே, பாடல் பச்சை நிறமே. பிளே பண்ணுங்க. தேங்க்யூ.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர
4: மாபெரும்
6: தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
8: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்ட் பர்சேஸா?
8: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
9: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
7: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
8: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
7: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
10: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேரம் 10:35. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
1: தர்மபுரி பண்பலைக்கு இனிமையான மக்கள் வணக்கம். சொல்பவர் மேச்சேரி கச்சிராயனூர் ஜெயராமன். எனக்கு உன்னை கூடு என்னை தருவேன், இந்த படத்திலிருந்து உன்னை கூடு என்னை தருவேன், இதுதான் காதலடி, இந்த பாடலை வழங்கவும். நன்றி.

0: நீங்கள் கிட்டவி நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
1: முக்கல்லாங்கம்பட்டியிலிருந்து முருகன், காதல் கோட்டை படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்களை நேர்களுக்கு இவர்களது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி ஆறுசாமி அவர்கள்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல் மனம் உயிர் உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது, உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக யோகக்கலையாக பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் சொத்து அது. இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாது. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள் வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது 5 ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல 1000-1000 லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது, அதற்கு 9 விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5-6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4-5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸிலிருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அந்த 5 ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதன்

மனதோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான அமைதியான மகிழ்வான ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்கிறோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமை மிகு யோக கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோக கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது, நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை, எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ இன்று இருக்கக்கூடிய புற்று நோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை, அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை, எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மன நிலையை வைத்து கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை மகிழ்ச்சியை வெற்றியை நிறைவை ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலைவரிசையாக பிரயாணம் செய்கின்றது. எதை எந்த எண்ணத்தை எந்த அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதன் அதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் பல நூறு துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள் ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் அன்பாகவும் அமைதியாகவும் வைத்து கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான அமைதியான நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி. சிறப்பாக நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படைய செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு

0: வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்தியிருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள் கைகள் கழுத்து வலி கண் பார்வை இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான். இன்னைக்கு டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயாக மாறிட்டுருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியாக இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால் யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் போயிங்க, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிற ஜீவகாந்த பெருக்கம்தான், உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்கிறாங்க யோகக்கலையில். அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில் வரும், நல்ல உடற்பயிற்சியில் வரும், நல்ல ஒரு தியானத்தில் வரும். இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவகாந்த சக்தி, அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோகக்கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோகக்கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டு கலையாக யோகக்கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. குறை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 நேயர்களை இணைக்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். சிக்கன் ஃப்ரை தானே, இது தெரிஞ்ச ரெசிபி தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
3: உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன்.

0: அடடி, நடுவில் ஒரு சைனீஸ் பாட்டு வேற வந்துட்டு போயிடுச்சு. கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் சைனீஸ் பாட்டா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நம்ம செய்ய போறது சைனீஸ் சிக்கன் ஃப்ரை. அதை அடையாளப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு சைனீஸ் பாட்டை போட்டேன். சொல்ல போனா அது தமிழ் மொழிய மெச்சிக்கிற ஒரு நல்ல தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். வேணும்னா நீங்களும் கேட்டு பாருங்க. அடடி, பாட்டுக்குள்ள ஃபேக்ட்டும் பார்த்தாச்சா? சரி ஓகே, நம்ம வளவளன்னு பேசாம சைனீஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுப்போம். கோழி 2 கிலோ, எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அதனால நான் 2 கிலோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அஜினோமோட்டோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 கப்பு, வினிகர் 1/2 கப், நல்லெண்ணெய் 5 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 3, மிளகுத்தூள் 3 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 4 டேபிள்ஸ்பூன், மைதா 3 டேபிள்ஸ்பூன், டால்டா தேவையான அளவு. இப்போ இந்த சைனீஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சப்போமா? சைனீஸ் சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்கு முதல்ல வெங்காயத்தோட தோலை நீக்கிட்டு பொடி பொடியா நறுக்கி அதை தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ எலும்போட இருக்கிற அந்த கோழியை எடுத்து நல்லா துண்டு துண்டா வெட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து அதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி சுத்தம் பண்ண கோழி கறியோட அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய விழுதையும் சேர்த்து கூடவே தேவையான பொருட்களான மிளகுத்தூள், சோயா சாஸ், அஜினோமோட்டோ, உப்பு, மஞ்சத்தூள் ஆகியவற்றை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச கோழி துண்டுகள்ல குக்கர்ல போட்டு அது நல்லா பாதி பதம் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் போது கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு ஆகிய ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சலித்துட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சு எடுத்துக்கணும். இந்த டைம்ல கோழியும் ஒரு பாதி பதத்துக்கு வெந்திருக்கும், அதை எடுத்து தனியா வச்சுப்போம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல வானிலைய வச்சு டால்டாவை அதுல ஊத்தி நல்லா உருகி காஞ்ச பின்னாடி நம்ம பாதி பதத்துக்கு வேக வச்சிருக்கோம் இல்லீங்களா கோழி கறி, அதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவுல போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அந்த வானிலையில இருக்கிற டால்டாவில போட்டு பொன்னிறமா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான சைனீஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடும். ஒரே மாதிரி ஸ்டைல்ல சாப்பிட்டு போர் அடிச்ச உங்களோட குழந்தைகளோட நாக்குக்கு சுவைய கூட்டுறதுக்கு இந்த டிஷ்ஷ நீங்க செஞ்சு தரலாம். ரொம்பவே ரசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க டால்டாவை யூஸ் பண்ண மறுத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய யூஸ் பண்ணி கூட பொறிச்சு எடுக்கலாம். அதே மாதிரி அஜினோமோட்டோ வேணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கண்டிப்பா தவிர்த்துடலாம். சுவையான முறையில சமைக்கிறது முக்கியம் தான், அதுக்குன்னு ஆரோக்கியத்தை பார்க்காம விட்டுறக்கூடாது. அதனால ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வச்சியும் நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸாக்டான அந்த டேஸ்டே வரணும், அந்த சைனீஸ் ஃபீல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டால்டாவையும் அஜினோமோட்டோவையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இனங்க இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு சுவைச்சு பாருங்க. உங்க வீட்டு சுட்டிஸ் கண்டிப்பா அடிக்ட் ஆயிடுவாங்க. என்ன நேயர்களே, தினம் தினமும் மறுசுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க. நேயர்கள், இதுவரை கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேரம் முற்பகல் 11:07 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தொடர்ந்து கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
3: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
2: கோகனட் டெவலப்மென்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
4: Coconut Development Board presents Tender Coconut Water.
5: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
4: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
6: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
7: 1981 முதல் இயங்கி வரும் தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை விவசாயிகளுக்காகவும், தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்துறைக்காகவும், தென்னை சார் பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல், திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றில் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பான சில திட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். முதலில் நம்ம தென்னை தொழில்நுட்ப இயக்கம், டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட் அப்படின்ற ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமுக்கு கீழே முக்கியமாக தென்னை சார் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் பல்வகைப்படுத்துதலுக்காக தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. இளநீரை பக்குவப்படுத்திட்டு அதை பேக்கெட்ல அடைச்சு பேக்கேஜ்டு டெண்டர் கோகனட் வாட்டராக நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி உலக வைக்கப்பட்ட தேங்காய் பொடி, டெசிகேட்டட் கோகனட் பவுடர், தேங்காய் பால், தேங்காய் பால் பொடி, தேங்காய் பால் கிரீம், நேட்டடி கொக்கோ, தேங்காய் தண்ணியிலிருந்து செய்கிற வினிகர், நீரா தென்னையிலிருந்து நீரா பானம் எடுக்க, அதிலிருந்து உண்டாகிற நீரா சர்க்கரை மற்றும் பல பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு தேவையான சிரட்டை பொடி, சிரட்டை கறி, செறிவூட்டப்பட்ட சிரட்டை கறி ஆகிய பொருட்களையும் நம்ம வந்துட்டு சென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இதுக்காக கோகனட் போர்டிலிருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம சப்சிடி மானியம் கிடைக்கும். இதுக்கு இது கிரெடிட் லிங்க்டு பேக் ஹண்டட் சப்சிடி, அதாவது நம்ம பேங்க்ல நம்ம லோன் எடுத்துட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆகிற கூட டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அது கூட சப்மிட் பண்ணும். இந்த திட்டத்தின் கீழே நமக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆகிற செலவு 25% நமக்கு மானியமா கிடைக்கும். MADH கைட்லைன்ல ஹையர் காஸ்ட்னாம் ஏரியா டிஃபைன் பண்ணிருக்கிற ஏரியால 50% வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் 50% வரைக்கும் கிடைக்கும், நமக்கு மானியம் கிடைக்கும். ஆனா 5 கோடி அப்படின்றது வந்துட்டு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தேங்காய் சார்ந்த பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான பில்டிங் காஸ்ட், எஃப்லியன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆன காஸ்ட், எலக்ட்ரிபிகேஷன், டிஜி செக்டி டிரான்ஸ்பார்மர், சோலார் எனர்ஜி சிஸ்டம், பயர் கண்ட்ரோல், இதுக்காகிற செலவையும் நம்ம மானியத்துக்கான கணக்கீட்டுக்காக எடுத்துக்கிறோம். இந்த திட்டத்துக்கு கீழே மானியம் பெற விரும்புறவங்க தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கோகனட் போர்டு .gov.in coconutboard.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்ப படிவம், கூட இணைக்க வேண்டிய மற்ற ஆவணங்கள் போன்ற விவரங்களை பெறலாம். இந்த மானியம் கோகனட் போர்டோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டியில அனுமதிக்கு பிறகு நமக்கு கடன் ஸ்பான்சர் பண்ண வங்கி, தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் பயனியல் டாக்டர் ஆகிய முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 2 அல்லது 3 தவணைகள்ல நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட்ல வாரியம் மூலமா செலுத்தப்படும். கடந்த 2024-25 வரைக்கும் 50 லட்சமா இருந்த மானியம் 2025-26 5 கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் LLP என எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் பயன்படுத்தி தென்னை சார் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டலாம். பெரும்பான்மையான மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை சார் பொருட்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கிறதால அவர்களுக்கு உள்நாட்டிலேயே பெருநகரங்கள், நகரங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. அது போலவே பார்த்தீங்கன்னா கடந்த 2024-25 மட்டுமே 8692 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து தென்னை சார் பொருட்கள் ஏற்றுமதி ஆயிருக்கு. இதுல இளநீர்

தேங்காய் பதப்படுத்தப்பட்ட பல்வகையான தேங்காய் சார்ந்த உணவு மற்றும் தொழில் பொருட்கள் 50% மேல இருக்கு. அதே மாதிரி மீதமுள்ள 4,343 கோடி ரூபாய் அளவுக்கான தென்னை நார் சார்ந்த பொருட்களும் ஏற்றுமதியாயிருக்கு. தேங்காய் சார்ந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய பல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டிலேயே புகழ்பெற்ற அரசு நிறுவனங்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. சென்னை வளர்ச்சி வாரியத்தோட தொழில்நுட்ப நிறுவனம் கேரளால எர்ணாகுளத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுலயும் உங்களுக்கு குறைந்த கட்டண அளவுல தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு நிறைய மாநிலங்கள்ல இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு தென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் லாபகரமாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல நிலையில் எட்டியிருக்கு. இதே போலவே தென்னைசார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் பல்வேறுபடுத்துதல், தென்னையை பாதிக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பம் உண்டாக்குதல், தற்போதுள்ள தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கான ஆராய்ச்சி, பயிற்சி, செயல் விளக்கம் ஆகிய தலைப்புகளையும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் நிதி உதவி அளித்து வருகிறது. தேங்காய் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு மானியம் அளிக்கிறதோடு மட்டுமல்லாம தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான சந்தையை எளிமைப்படுத்துறது, விரிவாக்கம் செய்யறது, ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் சென்னை வளர்ச்சி வாரியம் செயல்படுத்தி வருது. உள்நாட்டு மார்க்கெட் செயின் டெவலப்மெண்ட் மற்றும் விரிவாக்கத்துக்கான வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை பெருநகரங்கள் மற்றும் உரிய நகரங்களில் நடத்துவது, வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கம் அமைத்து பங்கு பெறுவது போன்ற நடவடிக்கைகளையும் வாரியம் செயல்படுத்தது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு பயண செலவுகள், தங்குமிட செலவுகள், தினப்படி தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மாதிரிக்காகவும் விற்பனைக்காகவும் கொண்டு வர ஆகும் செலவுகளில் சில குறிப்பிட்ட வரம்புகளுடன் திருப்பி அளிக்கப்படுது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் அல்லாத மற்ற நிறுவனங்கள் நடத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தொழில் முனைவோர்கள் பங்கு பெற ஆகும் குறிப்பிட்ட செலவின தொகையில் திரும்ப வழங்கும் இந்த திட்டத்தில் வழிவகைகள் இருக்கு. அடுத்ததாக, தற்போது இயங்கி வரும் தேங்காய் சார்ந்த தொழிற்சாலைகளிலே 10 பேர் கொண்ட பயிற்சி பெறுநர்களின் மனித திறன் மேம்பாட்டிற்காக 30 நாட்களுக்கான பயிற்சி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அளிக்கவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை வளர்ச்சி வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை ஊக்குவித்து அவற்றுக்கு வலுவூட்டி அவங்க உறுப்பினர் விவசாயிகளிடம் தேங்காயை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்துறதுக்காக கொள்முதல் மையங்கள் ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யுது. இந்த கொள்முதல் மையங்கள் ஆரம்பிக்கிற செலவில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம இந்த அமைப்புகளுக்கு வழங்கப்படுது. குறைந்தபட்சம் 50 சதுர மீட்டர் அளவிலான ஷெட்டு, கிடங்கு, தராசுகள், அலுவலக மேசை, நாற்காலி, மட்டி உரிக்கும் இயந்திரம், தேங்காய்களை சுமைக்க தள்ளுவண்டி, கூடைகள், மற்ற செலவுகள் இதில் அடங்கும். இது உழவர்களை விலை நிர்ணயம் செய்பவர்களா மாற்ற பெருமளவு உதவுது. மேலும் உருண்டை கோப்பரை, எண்ணெய் கோப்பரை, மட்ட செதுக்கப்பட்ட குறைந்தபட்ச பதப்படுத்தப்பட்ட இளநீர் உண்டாக்கும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், தொழில் முனைவோர்களுக்கும் 50% மானியம் 3 லட்சம் வரைக்கும் வழங்க திட்டங்களும் இருக்கு. தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட சந்தை பெருக்கத்துக்காக தொழில் முனைவோரும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளும் விற்பனை நிலையங்கள், சேல்ஸ் கியோஸ்க் இல்லைனா சேல்ஸ் அவுட்லெட் அமைக்கிறதுக்கான உள்கட்டமைப்பு செலவுகளில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. தொழில் முனைவோர் தங்களோட இந்த நிலையங்களில் பொருட்களை சந்தைப்படுத்தலாம். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உற்பத்தி செய்யலனாலும் மற்ற கம்பெனிகள் தயாரிக்கிற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பனையும் செய்யலாம். விற்பனை நிலையத்திற்கான பர்னிச்சர், அலமாரி, அடுக்குகள், பெயர் பலகை, குளிர்சாதன பெட்டி, இதர மின்சாதன அமைப்புகள் ஆகியவற்றுக்கான செலவுகளில் 50 லட்சம் 3 லட்சத்துக்கு மிகாம திரும்ப வழங்கப்படுது. இதற்கான இடம் சொந்தமாகவோ இல்லைன்னா 5 வருஷம் குத்தகையிலோ அந்த நிறுவனத்தோட பேரில் இருக்கணும். குறைந்தபட்சம் 60 சதுர அடி இடமாக இருக்கணும். நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர கட்டமைப்பாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய், உலர்த்திய தேங்காய் பொடி, தேங்காய் துருவல், தேங்காய் சிப்ஸ், தேங்காய் பால், தேங்காய் பால் பொருட்கள், இளநீர், தேங்காய் எண்ணெய், நீராபானம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நீராப் பொருட்கள், தென்னை மரம் மற்றும் சிரட்டை சார்ந்த அழகு, கைவினை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற பலவிதமான பொருட்கள்ல இங்கே கண்டிப்பா கிடைக்கின்றன. மேலும் தினமும் வாங்கி விற்பனை செய்யும் பொருட்களோட அளவுகள், வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் உரிய பதிவேடுகளையும் ஜிஎஸ்டி ரசீதுகளையும் பதிவு செய்யணும். இதற்கான விண்ணப்பம் படிவும் கூட விரிவான செயல்திட்ட அறிக்கை, நிறுவனத்தோட பதிவு சான்றிதழ், இடத்திற்கான ஆதாரம், நிலையத்தை நடத்தும் மனித பலம் போன்றவற்றை நிச்சய வாரியத்திற்கு சமர்ப்பிக்கணும். இந்நேரில் ஆர்வம் செய்து நிர்வாக ஒப்புதல் தரப்படும். 3 மாத காலம் நல்லபடியாகவும் லாபகரமான நிறுவனத்தை நடத்திய பிறகு அதற்கான ஆவணங்களை வாரியத்துக்கு சமர்ப்பிக்கிறப்போ ஆய்வு செய்து திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் உரிய மானியம் வழங்கப்படும். ஒரு நிறுவனத்துக்கு அதிகபட்சமா இந்தியாவில் எங்க வேணாலும் 5 நிலையங்கள் வரைக்கும் அமைக்க நிதி உதவி அளிக்கப்படுது. அடுத்ததான் நாம ஏற்றுமதி ஊக்குவிப்பிற்கான சென்னை வளர்ச்சி வாரியத்தோட திட்டங்களை குறித்து பார்க்கலாம்.

0: வளர்ச்சி வாரியம் 1/4/2009 முதல் தென்னை நார் மற்றும் நார் பொருட்கள் அல்லாத தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி ஒப்புக்கு கவுன்சிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் சார்ந்த பொருட்களை வெளிநாட்டில் விளம்பரப்படுத்தவும் அதோட சந்தைப்படுத்துதலை விரிவாக்கம் செய்யறதுக்காகவும் தென்னை வளர்ச்சி வாரியம் ஏற்றுமதியாளர்களாக சாத்தியமுள்ளவங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்துது. இதேபோல சர்வதேச வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கில் அமைக்கப்பட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்தியாவில் இருக்கும் தொழில் முனைவோரை அங்க அரங்கத்தில் பங்கு பெற அழைக்குது. பல வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூதரகத்தோட உதவியோட தென்னை வளர்ச்சி வாரியம் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை நடத்திட்டு வருது. சர்வதேச நுகர்வோர் கண்காட்சியிலையும் அதே மாதிரி இந்த வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பிலையும் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு 50% விமான செலவு, தங்குமிட செலவு, விளம்பர பொருட்கள் அச்சுடுதல் போன்றவற்றுக்கான செலவையும் ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்போடு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி தருது. இது பன்னாட்டு அரங்கில தமது பொருட்களை விளம்பரத்துக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் இது பெரும் உதவியா இருக்கு. தென்னை வளர்ச்சி வாரியம் பங்கு பெறாத சர்வதேச கண்காட்சியில தொழில் முனைவோர்கள் பங்கு பெறதுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கும் 50% அந்த இடத்திற்கான வாடகை 1,00,000 ரூபாய் வரைக்கும், மற்ற இதர செலவுகளான விமான செலவு, தங்குமிட செலவு அவையும் நம்ம வரம்புக்கு உட்பட்டு அவங்களுக்கு திருப்பி வழங்கப்படுது. தேங்காய் சார்ந்த பொருட்களின் சந்தை மேம்பாட்டிற்கான ஒரு பாகமாக உணவு பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக உற்பத்தியாளர்களுக்கு ISO, FSSC, OHSAS, FSAI, HACCP மற்ற இயற்கை முறை பொருட்கள், நியாயமான வர்த்தகம் போன்ற தரச்சான்றிதழ்களை பெற ஆகும் செலவில் 50% ரூபாய் 5,00,000 மிகாமல் வழங்கப்படுகிறது. மேலும் வணிக பெயர் மேம்பாட்டிற்காக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறைக்காக 25,00,000 வரையிலான 100% நிதியுதவியும், இதர குழுமங்கள் நிறுவனங்களுக்காக 15,00,000 வரையிலான 50% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இவற்றில் இணையதள உருவாக்கம், பார்கோட், QR கோட், RFID டேகிங், இணைய வழி விளம்பரம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, சமூக ஊடகம், இன்னபிற டிஜிட்டல் சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காகவும், செய்தித்தாள்கள், இதழ்கள், தொலைக்காட்சி, வானொலி, ரயில்வே அறிவிப்புகள் போன்ற மக்கள் ஊடகம் மூலமாகவும், துண்டு பிரசுரங்கள், சிற்றேடுகள், சிறு பிரசுரங்கள், சோரொட்டிகள், செய்தித்தாள் சிறகுகள், இதழ் இணைப்புகள் போன்ற அச்சு பொருட்களுக்காகவும், அச்சிட்ட மற்றும் மின்னணு விளம்பர பலகைகள், பேருந்து, மெட்ரோ ரயில் பலகைகளில் விளம்பரம் போன்ற வெளிப்புற விளம்பர செயல்பாடுகளுக்காகவும் சந்தை நுணர்வின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பொள்ளாச்சி, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, கேரளாவின் கோழிக்கோடு, கொச்சி, திருச்சூர், கர்நாடகாவின் திருத்தூர், அரசிக்கேரி போன்ற முக்கிய தென்னை சந்தைகளின் தேங்காய், தேங்காய் பருப்பு, கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய், உலர்ந்த தேங்காய் துருவல், சிரட்டை கறி போன்றவற்றின் தினசரி சந்தை விலை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் அனைத்து திட்டங்களும் அவற்றின் உட்கூறுகளும் விண்ணப்ப படிவங்கள் உடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தும் coconutboard.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தாங்கள் இயக்குனர் அவர்களை தென்னை வளர்ச்சி வாரியம், வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம், இந்திய அரசு, மண்டல அலுவலகம் எண் 248 மற்றும் 248 கீழ் 1, GV ரெசிடென்சி, சௌரிப்பாளையம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு, பின்கோடு 641-0-28 என்ற முகவரியிலும், 0422-299-3684 மற்றும் 299-3685 என்ற தொலைபேசி எண்களிலும், மற்றும் RO-Chennai@coconutboard.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
4: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும்.

0: virgin coconut oil, vitamin E and lauric acid நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து
5: தர்மபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனருள் பெருக.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: SSS தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில் தர்மபுரி மற்றும் பர்கூர்.
13: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
14: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
15: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
1: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள

0: புதுப்பிப்பு, 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: سنفلاور اويل.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: கனவை பெண் பூவே. தோழிகளே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை ரொம்ப வந்து யோசிக்கக்கூடிய இல்லை அவங்கள பற்றி நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, என் அன்பான சண்டைக்காரி. ஒவ்வொருத்தங்களுக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளோதான் காரணமே இருக்காது, ஏன் ஃபைட் பண்ணுறோன்னு தெரியாது, ஆனால் ஃபைட்டிங் வந்து பிடிக்கும். சும்மாவே அவங்கள நோண்டலைன்னா நமக்கு தூக்கமே வராது அப்படின்ற அளவுக்கு நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. ரீசனே இருக்காது, ஆனாலும் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடலனா அன்றைக்கி தூக்கமே வராது, அந்த நாளே வந்து ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அளவில் ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில், உங்கள் வீட்டில், குறிப்பாக வந்து நம்ம நட்பு வட்டாரங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம எப்போவுமே வந்து பேசிட்டு தான் இருப்போம், நினச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்பான சண்டைக்காரி யார் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பண்பலையில் வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. உங்கள் அன்பான சண்டைக்காரி அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் தோழிகளே. தோழிகள், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய எண்கள், அறிமுக தோழிகளாக இருந்தீங்க அப்படின்னா 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு, 244403 மற்ற எண் 9486811025, மற்ற தோழிகள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு, 244031 மற்ற எண் 9486652025. இந்த எண்கள் அழைத்து உங்களோட அன்பான சண்டைக்காரியை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சரி, இணைப்புக்கு ஒரு தோழி வராங்க, அவங்களோட சண்டைக்காரியாரின் கேட்டுருவோமா. வணக்கம். வணக்கம்.
1: என் பேர் பரிமலா, ஈரோடு மாவட்டம் பசுமை நகர்.
0: பரிமலா,
1: நல்ல மாதிரியே அவள் ஏற்ற சண்டைக்காரி வந்து எங்க பேத்தி சுப்ரியா.
0: சுப்ரியா பேத்தி?

0: என்ன விஷயத்துக்காக சண்டை போட்டீங்க?
1: அதாவது வந்து சாப்பிடுறதுல சண்டை போடுவோம். எதுவும் பிடிக்கிறது அவளுக்கு பிடிக்கிறத வந்து வாங்கி என்ன நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவா, அத கேட்ட சண்டை வரும்.
0: ஓ, நீங்க பங்கு கேப்பீங்க?
1: ஆமா, கேட்ட சண்டை வந்துடும். நீ என்ன, நான் சாப்பிடுறதெல்லாம் நீ கணக்கு பாக்குற அப்படின்னு சண்டை கேடுவா.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி பவித்ராங்கிறவளும் அவளையும்
0: பேப்பிதான்.
1: அவளும் அப்படித்தான், எது படித்தாலும் சண்டை போடுவா. அவ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரம் சுத்தி சிக்கன் அதிகமா
0: சாப்பிடுவான்.
1: அது ஏன் சாப்பிடறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, நீ சாப்பிட்டன்னா உனக்குதான் பேசாம சாப்பிடறவங்கள ஏன் நோண்ற அப்படின்னு சண்டை வரும்.
0: சரி,
1: சரினாலே எங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு.
0: சண்டை எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கா?
1: சின்ன
0: புள்ள சொல்லுது. எதுக்கு பேசணும்? எதுக்கு பேசணும்? குழந்தைங்களோட இருந்தா நம்மளும் குழந்தைங்களாவே மாறிடுறது தானே. சூப்பர் சூப்பர், அழகா வந்து பகிர்ந்துகிட்டீங்க பரிமளா. இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, அன்பு இன்னும் அதிகமாகட்டும், ஜாலியா இருங்க. நன்றி, நன்றிங்க. இதே மாதிரி உங்கள் அன்பான சண்டைக்காரி பரிமளாம்மா ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னோட பேத்திங்க தான் என்னோட சண்டைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தோழி யாரை சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்
2: இன்ப சகோதரிக்கு. இனிய வணக்கம்மா.
0: இனிய வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா. நலமா இருக்கீங்களா?
0: தேன்மொழிமா நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்க அன்பான சண்டைக்காரி. நான் சொல்லட்டுமா? என்னோட அன்பான சண்டைக்காரின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆட்டுக்குட்டி இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்ல போறீங்களா?
2: அதுதான்மா, நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுதான்.
0: சூப்பர் சூப்பர். இருந்தாலும் நம்ம வந்து வாயில தான் சண்டை போடுவோம், அது வந்து கை காலால சண்டை போட்டு போயிடும் இல்லையா, காலால தலையில முட்டி.
2: அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
0: சரிங்க, இதை தாண்டி இப்ப வீட்டுல இருக்கிறவங்கல்ல, இப்ப கணவர் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள சொல்லணும்னா யார சொல்வீங்க?
2: எனக்கு எங்க கணவர் தான்.
0: கணவர் தான். எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க அவர்கிட்ட?
2: நான் வந்து வெளியில போறதுக்கு தான் சண்டை போடுவேன். எனக்கு சினிமாவுக்கு போகணும், ஏதாவது இந்த சுற்றுலா மாதிரி பார்க்க, ஏதாவது கோயில் வீடு போகணும்னா சண்டை பிடிப்போமா. அவர் போட்டோ கடை வச்சுங்கிறதுனால சிறப்பா எங்கேயும் போக மாட்டார், ஃபங்க்ஷனுக்கு போயிருவா அப்படியே. கரெக்டா நம்ம எங்க அந்த பெஸ்டிவலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியே கேக்குறதுன்னு நினைக்கும் போது, ஐயோயோ இப்பதான் ஒரு போன் வந்துச்சு அந்த இடத்துக்கு நான் போனோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு.
0: சரி, அவர் போட்டோ கடை வச்சிருக்காரு, உங்களை அழகா போட்டோ என்னைக்காச்சு எடுத்திருக்காரா? இருந்தாலும் தேன்மொழி வாயால கேக்கும் போது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சரிங்க, இவங்கெல்லாம் அப்படிதான், இவங்கெல்லாம்
2: பசங்க போட்ட வென்சந்தா பிறந்து 25 நாள்ல இருந்து ஒவ்வொருத்தனும் 10 மாசம் ஆக வரலையே, அது ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு டேட்ல கரெக்டா பிறந்த டேட்ல எடுத்து ஆல்பம் போட்டு வச்சிருக்க ரெண்டு பசங்களும்
0: தான். ஆனா உங்க போட்டோ ஒரு ஆல்பம் கூட இல்ல. சரி, இதுக்காக
2: தான் வருத்தத்துக்கு தான் சண்டை நடக்கும்.
0: இன்னைக்கு இதுக்காகவும் வந்து அதை சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்தது, இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் வந்து நோண்டி விட்டுட்டேன். இதுக்காகவும் இன்னைக்கு போய் சண்டை போடுங்க, ஜாலியா இருங்க, சரிங்களா?
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களோட அன்பான சண்டைக்காரி
3: சொன்ன மாதிரி சொல்லணும், எங்க வீட்டுக்காரதும் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் தமாசா பேசினாலையும் ஜாலியா இருந்தாலும் எப்படி இருந்தாலையும் வேலை செஞ்சாலும் செய்யலாம் ஏதோ ஒரு சண்டை வரும். அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். அவரும் அப்புறம் ரிஸ்க் எடுத்து எது பேச மாட்டாரு.
0: அந்த டைம்க்கு அப்படியே சண்டை போட்டு போயிடுறதுதான் அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டேன்.
3: ஆமா.
0: சூப்பர்.

0: சூப்பர். இவங்க நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கணவர் தான் அன்பான சண்டைக்காரங்களா இருப்பாங்களா? சரிங்க, சூப்பரா சொன்னீங்க, அழகா சிரிச்சுக்கிட்டே. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம் வணக்கம். சத்யா சொல்லுங்க, உங்களோட சண்டைக்காரி யாரு?
1: என்னோட சண்டைக்காரி எங்க பையா, எங்க வீட்டுக்காரங்க மேடம்.
0: ரெண்டு பேருமே வா.
1: நன்றி
0: சத்யா.
1: நன்றி.
0: அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: செல்வி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க செல்வி, உங்களோட சண்டைக்காரி யாரு?
2: என்னோட சண்டைக்காரி வீட்டுக்காரர்.
0: வீட்டுக்காரர் தான். சமீபத்துல எதுக்கு சண்டை போட்டீங்க? ஜாலியா இருக்கீங்க தானே, தானே சண்டை போட்டு? சூப்பர், சரிங்க. வாழ்த்துக்கள் செல்வி, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி தோழிகளோட அன்பான சண்டைக்காரி யார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நேரம் முற்பகல் 11:39 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு ஏன் அன்பான சண்டைக்காரி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டுறோம். தோழிகள்லாம் வந்து அழகாக அவங்களோட சண்டைக்காரி யார் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி தோழிகளோட அன்பான சண்டைக்காரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. உங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு கூட என்னோட அன்பான சண்டைக்காரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அன்பான சண்டைக்காரி வந்து என்னோட பையன்தான். ஒரு 4th படிக்கிறான் அவன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனுக்கும் என்ன என்கிட்ட வந்து ஏதாச்சும் தொல்லை பண்ணி திட்டு வாங்கலைன்னா தூக்கம் வராது, எனக்கும் அவனை திட்டில் அடிக்கலைன்னா தூக்கம் வராது அப்படின்னே சொல்லலாம். பார்க்குற எல்லாருமே சொல்லிட்டு போயிடுவாங்க. என் கணவர் கூட சொல்லுவார், எது பெருசு எது சிறுசுன்னே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு சின்ன விஷயமா இருக்கும் அவங்ககிட்ட நான் கோச்சுப்பேன். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அவன் என்னை வந்து மன்னிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னோட அன்பான சண்டைக்காரி எங்கள் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் தான். குறிப்பாக அம்மா பையனா அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க, ஒத்து போவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. நானும் என் பொண்ணும் தான் ஒத்துப்போவோம். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு சண்டைக்காரி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க யார், எங்க இருந்து?
1: நான் குக்குல்மலை டாக்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராணி, உங்களோட சண்டைக்காரி யாரு?
1: எங்க அண்ணாவே எங்க தனுக்குடி தான், மாட்டுக்கறுக்குடி தான்.
0: ம், எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க?
1: நான் ஒரு சின்ன சின்ன வேலையாக சண்டை போடுவோம்.
0: ம்,
1: அது கண்டுக்காம அவர் போயிரு.
0: ம், பெருந்தன்மை அவங்க போறாங்க இல்லையா?
1: நான் போயிட்டே எங்கேயாவது உட்காந்துட்டே விடவே விடாது.
0: ம்,
1: வந்து கடிக்கிறது, தலைமுடி பிடிச்சு கடிக்கிறது, டாக்டர் கையை பிடிச்சு விடவே விடாது. மாட்டுக்கண்ணுக்குடி அண்ணாங்க.
0: சரி சரிங்க, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த சகோதரி வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம். பன்னாத்தூர்ல இருந்து கேராஜ்.
0: சொல்லுங்க ராஜஸ்ரீமா, உங்களோட அன்பான சண்டைக்காரி.
2: ரெண்டு பேர் இருக்காங்கம்மா சண்டைக்காரிங்க.
0: ரெண்டு பேரா, சொல்லிடுங்க.
2: மெட்ராஸ்ல இருக்கிற பேசி ஒருத்தி இங்க பணந்தூர்ல இருக்கிற ஒரு பேசி ஒருத்தி, அவ மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு முறை போன் பெரிய போன் வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்குமா

0: அதெல்லாம் எனக்கு வேணாம், எதுக்கு செலவு பண்ணி வாங்கிட்டு வரீங்க, எனக்கு வேணாம், அது இருந்தா அதே அப்படியே மோண்டின் இருக்க சொல்லுவோம், வேணாம்னு சொல்லி சொல்லிட்டேன், வேணாம்னு சொல்லி கண்டிப்பா குடுத்துட்டேன். அதுக்கு ஒரு மாசத்துக்கு பக்கம் என் கூட பேசவே இல்லை, பேசவே இல்ல, அப்படியே முடிக்கினே இருக்க. அப்புறமாதான் முள்ள முள்ள பேச வச்சா
1: ஒரு வழியா சமாதானம் பண்ணிட்டீங்க.
0: பணந்தூர்ல இருக்கிற பேட்டி ஏதாவது விடுதல் எல்லாம் கேப்ப வந்து
1: என்ன
0: கரெக்டா சொல்லிட்டா அப்படியே மூஞ்சி திருப்பிடுவா, சரியா சொல்லனா சிரிப்பா.
1: இதுக்காகவே தப்பு தப்பா சொல்லலாம் பழி.
0: ஆமாமா,
1: சூடோக்கெல்லாம்
0: பிரிண்ட் பண்ணி கொண்டு கொடுப்பால போட்டுட்டு அதுக்குள்ள போட்டு அப்படியே அப்படியே மூஞ்சி வரும் திருப்பா. தமிழறிஞர் அவன் பேரு, தமிழறிஞர் அவன் மெட்ராஸ்ல இருக்கிற பேட்டு பேர் சந்தியா.
1: சரிங்க,
0: அப்படி ரெண்டு பேரும் இப்படி பண்ண மாட்டோமா, சந்தியா அதிகமா இது பண்ண மாட்டா, அந்த போன் வாங்கிக்கலன்னு
1: பாசம். சரிங்க, நன்றி, அழகா பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
2: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேங்க மேம்.
1: சொல்லுங்க சுதா,
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கும்.
2: எனக்கு வந்து எங்க பையன் தான் மேம்.

0: சரிங்க.
1: இவங்களாம் அப்படி ரெண்டு பேரும் இப்படி பண்ண மாட்டோமா, தந்தி அதிகமா இது பண்ண மாட்டா, அந்த போன் வாங்கிக்கலன்னு
0: பாசம். சரிங்க, நன்றி, அழகா பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
2: முட்கூர்ல இருந்து சுதா பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க சுதா.
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும்.
2: எனக்கு வந்து எங்க பையன்தான் மேம் சண்டி.
0: பையன்தான். நீங்களும் ஏன்
2: சொல்லுங்க. ஏதாச்சும் வேணாம் வேணாம்னு சொல்லும் போது வேணும்னே பண்ணுவாங்க மேம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு அடி அடிச்சுட்டா முடிக்கிட்டு போய் உக்காந்துட்டு வாங்க மேம்.
0: முறுக்கிட்டு போய் உட்காந்துருவாங்க, திரும்ப அடுத்த நிமிஷம் கூப்பிட்டா ஓடி வந்துருவாங்க.
2: வந்துருவாங்க மேம். அவங்க மேகி அந்த மாதிரி வாங்கினா சொல்லுவாங்க மேம். அவங்க அப்பா அதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க, என்கிட்ட கேட்பாங்க. தேவையான நீ கேள்றா அப்படின்னு சொன்னு வச்சுக்க, அவன் அதுக்கே முறுக்கிட்டு போய் உக்காந்துருக்குவோம். அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னா இழுத்து மூட சொல்லு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம்.
0: சரி, இதே மாதிரி சண்டை போட்டே ஜாலியா இருங்க. நன்றி சுதா.
2: நன்றி.
0: அடுத்த தோழி வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. தோழிகள்லாம் அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம். அடுத்த தோழி வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பாஞ்சாலி, உங்களோட அன்பான சண்டைக்காரி. பையன் என்ன பண்றாங்க? பையன்
3: ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
0: ஃபோர்த்து தான். சரி, அப்ப நீங்களும் என்னோட இதுதான் சொல்லுங்க.
3: ஏன்னா ஒரு வேலையை செய்ய கூடாதுன்னு அப்பதான் அதை செய்வோம். கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி சைலண்டா இருப்பான்.
0: அவங்களுக்கு ஆகலன்னா வந்து நமக்கு ஏதாவது வேலை வச்சுட்டு போயிடுறது.
3: நமக்கு அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகுதுன்னா எவ்வளவு நைஸா வந்து கேட்பாங்க.
0: ஆமா,
3: கட்டி குடிச்சி முத்தம் கொடுத்து அதே காரியத்தை சாதிச்சுட்டு போயிருவாங்க.
0: நீங்க தாமா என் உலகம்ன்ற அளவுக்கு எல்லாம் வந்து பேசுவாங்கல்ல.
3: கண்டிப்பா. ஆனா அவங்க இல்ல ஒரு நாள் இல்லைன்னா கூட ரொம்ப ஃபீல் ஆயிரும்.
0: ஆமா,
3: ஸ்கூலுக்கு அனுப்பும் போது சொல்லிதான் அனுப்புவேன், நீ இல்லன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்.
0: எப்படா திரும்ப ஸ்கூல்ல இருந்து வருவாங்க சண்டை போடலான்னு வெயிட் பண்ணுவோம் நாம.
3: ஆமாங்கம்மா, அவனே சொல்லுவான், நான் இல்ல நீ எத்தனை வாட்டி நினைச்சு வைப்பான் நீயே பாரு அப்படின்னு சொல்லுவான்.
0: நன்றி, நன்றி, சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து இதே மாதிரி தோழிகளோட அன்பான சண்டைக்காரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: நேரம் உட்பகல் 11:51 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் என் அன்பான சண்டைக்காரி அப்படின்ற தலைப்பில் தான் தோழிகள் வந்து அவங்களோட அன்பான அந்த சண்டைக்காரி யாரு, அவங்க கிட்ட எதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பண்பலையோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இணையும் தோழியோட சண்டைக்காரி யாருன்னு கேட்டுருவோமா? வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த தோழி வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட வந்து சண்டை போடுவோம். அது நம்மளோட இயல்பா, மனுஷங்களோட இயல்பே அதுதானே. ஏன்னா எங்கே வந்து அன்பு அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எதனால் இந்த காரணம் அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க மேலே ஒரு பாசம், கண்மூடித்தனமான பாசம் இருக்கும். அதை நம்ம வெளிக்காட்டுற விதம் வந்து சண்டையாக இருக்கலாம். அடுத்த தோழி வணக்கம். வணக்கம். வணக்கம்.
7: நல்ல தலைப்பு தான் கேட்டுக்கிறாங்க. காரணம் இல்லாத சண்டை வராதுமா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்.
6: அது காரணம் வந்து தேட தேவையில்லைன்னு சொல்றேன்.
7: நம்ம சண்டை போட்டுவோம், அடிக்கடி சண்டை போடுவோம். போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நான் தனிமையில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுவேன் நான், ஐயோ தேவையில்லாம.
6: இல்ல காரணம் வந்து தேட தேவையில்லைப்பா. உங்களோட சண்டைக்காரி யாரு?
7: கணவன் மனைவி சண்டை தான். இந்த பொம்மை படத்துல வர மாதிரி ஒரு சண்டை வச்சிருந்த ஒரு

0: 60-70 பேர் பாத்துருந்தாங்க. பாத்துட்டு எல்லாரும் ரீப்ளை பண்ணிருந்தாங்க எனக்கு. காரணமே சண்டைக்கு காரணம் தேவையா, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு பேசுவாங்க ரெண்டு பேரும். காரணமே இல்லாத சண்டை வருமா, ஏதாவது ஒரு காரணம். அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, எதுக்கு சண்டை போறனே தெரியல என்கிட்ட அப்படின்னு.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிப்பு வந்துரும்ல.
0: கோபத்துல இருந்தாலுமே அந்த பாசன்றது ஒண்ணு இருக்குது இல்லீங்களா,
1: கண்டிப்பா
0: அந்த இதுக்கு காரணம் இல்ல. சும்மா கத்துவோம், ஏதாவது நம்ம பதில் கேட்டோம்னா சத்தமா பேசினா நம்ம திருப்பி கேட்க மாட்டோம்னு சத்தமா பேசுவான்
1: என்கிட்ட.
0: அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு அவனுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே நைஸா பேசுவான்.
1: நன்றி. அடுத்த சகோதரி வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. காரணம் நம்ம தேடி பிடிச்சி சண்டை போடலாம் தேவையில்லைங்க. அவங்க கிட்ட ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு இது இருக்கும், அதை காட்டுற இடம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயா இருக்கும். அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம். ராஜேஸ்வரி
1: சொல்லுங்க. ராஜேஸ்வரி உங்களோட அன்பான சண்டைக்காரி.
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் சொல்லுவாங்க.
1: அம்மா
2: அம்மா ஏன்னு பாத்தீங்கன்னா அம்மா கவனத்தோட ஏதோ கோவம் வச்சா உன்னை பத்திதான் சண்டை வந்துச்சு, உன்னை பத்திதான் என் டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிட்டு அம்மாவும் எதுவுமே செய்யவே மாட்டாங்க. காணல அம்மா சண்டைக்கு சண்டை போடுவோம்.
1: காரணமே இல்லாம சண்டைக்கு வம்பு இழுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரிங்க, வாழ்த்துக்கு. சிறப்பா சொன்னீங்க, நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்க உங்களோட அன்பான சண்டைக்காரி.
3: பொண்ணு?
1: உங்களோட இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்களா?
3: அப்படிங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: மருதாணி உரிஞ்சி அர்த்தப்பட சொல்லி கேட்டாங்க.
1: உனக்கு
3: வேலையாக்கி நீங்க அர்த்தப்பட சொல்லி
1: சொன்னாங்க. அன்பான சண்டைக்காரி உங்க பொண்ணுதான் இல்லையா?
3: ஆமா எங்க பொண்ணு.
1: சரிங்க, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றிமா.
3: நன்றி
1: நன்றி. ஏன் எதுக்கு அப்படின்ற காரணமும் இல்லாமல் நம்ம எதுக்காக அவங்க கிட்ட சண்டை போடுறோம் அப்படின்ற நமக்கே கேட்டால் தெரியாது, அவங்களுக்கும் கேட்டால் தெரியாது. எதுக்கு இவ்வளோ நேரம் சண்டை போட்டோம் அப்படின்ற விஷயமே தெரியாத அளவுக்கு சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே சிரிச்சு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒரு சண்டைக்காரி இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் அவ்வளோ ஏதாச்சும் ஒரு வேலையாக போனாலும் சரி எவ்வளவோ டென்ஷன்ஸ் நம்ம கடந்து வருவோம் வேலை சம்மந்தமாக இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல. இந்த மாதிரி அவங்களோட மொத்த எமோஷன்ஸையும் கொட்டுற ஒரு இடம்னா அந்த சண்டைக்காரி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: உடமலையில இருந்து பேசுறேங்க.
1: பேர் சொல்லுங்க.
4: சரோஜா.
1: சரோஜா சொல்லுங்க. சரோஜா உங்களோட அன்பான சண்டைக்காரி.
4: யார் இல்லைங்க. பயன்படுது
1: சரிங்க.

0: சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: ஹலோ.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நான் சேர்காப்படி இருந்து பேரின்பம் பேசுறேங்கம்மா.
0: பேரின்பா?
1: பேரின்பம் பேசுறேன்.
0: பேரின்பம்,
1: ஆமாங்க மேடம்.
0: பேரே வித்தியாசமா இருக்குங்க, அழகா இருக்கு கேக்க. சொல்லுங்க உங்களோட அன்பான சண்டைக்காரி.
1: ஹலோ
0: சொல்லுங்க.
1: என்னோட சண்டைக்காரி
0: உங்களோட இணைப்பு சரியா இல்ல, இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. சொல்லுங்க. அவ்வளவுதான்றீங்களா? சரிங்க, பேரின்பம் அழகா சொன்னீங்க. முதல் முறையா நிகழ்ச்சிக்கு வரீங்களா? சரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க, நம்ம ஜாலியா பேசலாம். சரிங்களா? நன்றி, நன்றிங்க. அடுத்த தோழி, வணக்கம். இணைப்பாங்க. வணக்கம். இணைப்பில் இருந்து விட்டாங்க. தோழிகள் எல்லாம் வந்து அழகாக அவங்களோட அன்பான சண்டைக்காரி யார், எப்படிலாம் வந்து சண்டை போடுவோம் அப்படி, அதாவது சண்டைக்காரி அப்படின்றதுக்கு போல கோவக்காரங்க அப்படின்னே சொல்லிக்கலாம் போல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், ஏன் எதுக்குன்னு தெரியாமல். அதே சமயம் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுனால மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த தோழி, வணக்கம். நிறைவாக இணைப்புக்கு வரும் தோழி, வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. இதே மாதிரி நம்ம தினம் தினம் வந்து நம்மளோட அன்பான சண்டைக்காரர்கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே நம்ம லைஃப் வந்து ஜாலியாக, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தினமும் பார்க்குறோம் கேட்குறோம், ஒவ்வொன்றுமே நம்ம நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது எல்லாத்தையும் கடந்து நம்ம சண்டை போட்டு அழகாக ஜாலியாக இந்த லைஃப்பை வந்து அழகாக வந்து எடுத்துகிட்டு போவோம். வாழ்த்துக்கள் தோழிகளுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கலாம். நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்று என் அன்பான சண்டைக்காரி என்ற தலைப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.

நேரம் நண்பகல் 12 மணி. நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12 பத்திற்கு களத்தில் சந்திப்போம். இன்று தர்மபுரியை சார்ந்த பிஸ்டபால் வீரர் சத்யா சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை, தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், இன்று கரும்பு சாகுபடி அனுபவம், திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்கள் உரை கேட்கலாம், 2:30 நாடகம், 3 மணிக்கு கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை நீங்க காற்றலையில கேட்டு ரசிக்கணுமா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் முறை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434224403 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில், மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தின்ற, 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 தேனி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். 27:25 வயல்வெளி, இன்று

நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கெங்காவரம் ஆர் தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. பதினொன்று மத்திய அரசின் பல்வேறு கருப்பொருள்கள் அடங்கிய தொடர் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆகும்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
0: அடுத்ததாக, பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: did yesterday in Nice, France, showcasing India's vibrant technology and innovation ecosystem and strengthening global collaboration. The 8th BRICS Anti-Drug Working Group meeting was convened virtually under India's BRICS presidency. The Narcotics Control Bureau, NCB, informed that delegates from India, China, Ethiopia, Indonesia, Russia, South Africa and the UAE took part in the meeting. During the meeting, the delegates exchanged national drug situation reports and deliberated on emerging drug threats, trafficking trends, operational challenges and best practices in drug control. Defence Minister Rajnath Singh has highlighted that India's annual defence production has surged to an all-time high of 1.78 lakh crore rupees in the financial year 2025-26. In a social media post, Mr. Singh said that this milestone represents an impressive 15.6% growth over the previous year's fiscal year's output of 1.54 lakh crore rupees and a staggering 110% increase since financial year 2020-21, when the figure stood at over 84,000 crore rupees. He added that indigenous defence production has increased nearly fourfold from 4,746 crore rupees in financial year 2013-14. Three new ministers were inducted into the Puducherry cabinet today, completing the long-awaited expansion of the Council of Ministers. All India NR Congress MLAs P. Rajivelu and VP Shivakulandhu and BJP MLA GNS Rajashekaran were sworn in as ministers at a ceremony held at Lok Nivas. Lieutenant Governor K. Kailashnathan administered the oath of office and secrecy. World Day to Combat Desertification and Drought is being observed today globally. The theme for this year is Rangelands, Recognize, Respect, Restore. On this occasion, Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav urged all to remember that land is the foundation of all ecosystems and the source of our nutrition and energy cycles. Benchmark domestic equity indices were trading around 0.4% up in the forenoon session today. The Sensex rose 341 points to 77,150, while the Nifty added 89 points to 24,078 when reports last came in. The price for a barrel of Brent crude fell 5.4% to $78.66. With this, the oil prices dipped below $80 per barrel for the first time since March this year. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:10. தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: Students, listen carefully.
5: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
7: Vidya Vikas Matric Melnilai Palli Oothangarai. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வணக்கம் நேயர்களே, நாம் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் போன்றோர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அறியக்கூடிய நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த வாரம் இடம்பெறக்கூடிய விளையாட்டு பிஸ்ட் பால் விளையாட்டு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த பிஸ்ட் பால் விளையாட்டு வீரர் எஸ் சத்யா சுந்தரம் என்கின்ற வீரர் நம்மோடு இணைகிறார். அவரோடு உரையாடலாம் நேயர்களே. வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க.
9: வணக்கம் சார், என்னோட பேர் வந்து சத்யசுந்தரம், ஊர் நல்லம்பள்ளி.
8: நல்லம்பள்ளியில இருந்து வந்திருக்கீங்க.
9: ஆமாங்க சார்.
8: என்ன விளையாட்டு வீரர் நீங்க
9: சார்? நான் ஃபிஸ்ட் பால் விளையாட்டு வீரர் சார்.
8: ஃபிஸ்ட் பால் அப்படின்னாக்கல எத்தனை பேர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு? ஒரு அணிக்கு எத்தனை பேர்?
9: 10 பேருங்க சார். 5 பேர் உள்ள பிளே பண்றாங்க சார், 5 பேர் சப்ஸ்டிட்யூட்ங்க சார்.
8: 5 பேர் வந்து விளையாடுறீங்க, 5 பேர் வந்து சப்ஸ்டிட்யூட். ஏதாவது அடிபட்டாவோ இல்லை வந்து உடம்பு வந்து ஒரு இது அப்படின்னாலும்

0: மாத்திக்கலாம். சரிங்க, இப்போ இந்த ஃபிஸ்ட் பால் அப்படின்றது வந்து ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்த ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் மொழி பேசுகிற நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்திரியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரேசில் வந்து இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக இது வந்து ஒரு பிரபலமான விளையாட்டுன்னு சொல்லலாம். இந்த விளையாட்டு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க
1: சார்? நாங்கள் ஸ்கூலில் வாலிபால் தான் சார் மேக்ஸிமம் விளையாடுவோம். அப்போ செந்தில் பிடி சார், பசுராஜ் பிடி சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குடா, இப்படி விளையாடுங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்குவிச்சாங்க சார் ரெண்டு சாரும் சேர்ந்து. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் விருதாச்சலத்தில் போயிட்டு ரன்னர் செகண்ட் பிளேஸ் பண்ணோங்க சார். அங்கே பண்ணி அங்கே எனக்கு தமிழ்நாடு டீமுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க சார். அங்கே வந்துட்டு தமிழ்நாடு டீம் விளையாடும் போது இமாச்சல் பிரதேசில் சிம்லாவில் ப்ளே பண்ணோங்க சார். அங்கே வின்னர்ஸ் பண்ணோங்க சார். அப்புறம் அங்கே வின்னர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாரெல்லாம் நல்ல ஊக்குவிச்சு, ஊரில் இருக்கிறவங்க சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டுக்கு வர வச்சாங்க சார்.
0: சரிங்க, இப்போ வந்து இது வந்து ஒரு வாலிபால் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாங்க சார்.
0: நீங்க ஆரம்பத்துல என்ன விளையாட்டு விளையாடுனீங்க?
1: நாங்கள் வந்து ஸ்டார்டிங்ல வாலிபால் தான் சார் ப்ளே பண்ணிட்டு
0: இருந்தோம். வாலிபால்ல வந்து ஆர்வமா இருந்தீங்க, அப்புறமா உங்க பிடி சார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, இந்த விளையாட்டுடைய விதிமுறைகள் என்ன
1: சார்? இதுல விதிமுறைகள் வந்து ஒரு டச், இப்ப நான் எடுத்துட்டேன்னா அந்த சைடு ஆப்போசிட் போயிட்டு வந்தாதான் சார் மறுபடியும் எனக்கு டச். வாலிபால் மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் டச் கொடுத்துட்டு செகண்ட் டச் எடுத்து நானே அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். அப்புறம் அது வந்து நெட்டு டச் பண்ணக்கூடாது சார்.
0: நெட்டு டச்
1: பண்ணக்கூடாது. அந்த சைடு கூட ஆப்போசிட்ல போயிட்டு கூட வரலாங்க சார்.
0: ஆப்போசிட்ல போயிட்டு வரலாம்,
1: போயிட்டு வரலாங்க சார். லைன் கிராஸ் எல்லாம் இல்லைங்க சார்.
0: இப்போ வாலிபால்னா நம்ம சும்மா லைட்டா டச் ஆயிட்டா கூட லைன் கிராஸ் நெட் டச் அப்படினு சொல்லுவாங்க.
1: ஆமாங்க சார். அதெல்லாம் இல்லைங்க சார். இதுல நெட்ட டச் பண்ண மாட்டேங்குது சார்.
0: நெட்ட டச் பண்ணா அவுட்.
1: அவுட்ங்க சார்.
0: மத்தபடி வந்து லைன் கிராஸ் ஆயிக்கலாம்.
1: ஆமாங்க சார்.
0: இல்ல சரிங்க, வாலிபாலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்?
1: இந்த ஃபிஸ்ட் பால் வந்து இதோட
0: இந்த ஃபிஸ்ட் பாலோட இந்த கிரவுண்ட் அளவு எவ்வளவு இருக்கும்?
1: இது வந்து அகலம் வந்து சார் 9 மீட்டர், நீளம் வந்து 18 மீட்டருங்க சார்.
0: சரிங்க,
1: இது வலையோட நீளம் வந்து 3 மீட்டருங்க சார்.
0: 3 மீட்டருங்க
1: சார். அட்டாக் லைன் வந்து 1 மீட்டருங்க சார். அட்டாக் லைன்ல இருந்து தான் சார் சர்வீஸ் அடிக்கணும்.
0: அட்டாக் லைன்ல இருந்து
1: சர்வீஸ் அடிக்கணும் சார். வாலிபால்னா அப்படி இல்லைங்க சார். அது நம்ம வெளியே இருந்து கோர்ட்டுக்கு அவுட்லைனுக்கு வெளியே இருந்து தான் சார் சர்வீஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும்.
0: சரி, இப்ப சர்வீஸ் போடுற மாதிரி இருக்குங்களா? எத்தனை சர்வீஸ் இருக்கும் இதுக்கு?
1: அது ரேலி பாயிண்ட் மாதிரி சார்.
0: ரேலி பாயிண்ட் அப்படின்னா
1: இப்ப நம்ம 2 பாயிண்ட் வாங்கினாதான் சார் 1 பாயிண்ட், கண்டினியூவா 2 பாயிண்ட் வாங்கினாதான் சார் 1 பாயிண்ட். நல்லம்பள்ளி ஸ்கூல்ல சார்.
0: நல்லம்பள்ளி ஸ்கூல்ல வந்து இந்த விளையாட்டை நீங்க வந்து உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க?
1: ஆமாங்க சார், பிடி சார் கத்து கொடுத்தாங்க சார்.
0: கத்து கொடுத்தாங்க?
1: ஆமாங்க சார்.
0: நல்லம்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்.
1: கவர்மெண்ட் ஸ்கூல் சார். செந்தில் பிடி சார், பசுராஜ் பிடி சார்
0: ரெண்டு பேரும் நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: ஆமாங்க சார்.
0: ஒரு நல்ல ஒரு வழி காட்டி இருக்காங்க.
1: ஆமாங்க சார். கிருபானந்தன் சொல்லிட்டு அவரு தான் கோச்சி சார் எங்களுக்கு.
0: சரி,
1: அவர் கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எல்லாமே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க சார். கிருபானந்தன் சொல்லிட்டு கோச்சி சார்.
0: இந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், இந்த மாதிரி நம்ம அடையணும்
1: சொல்லி ஒலிம்பிக் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி போற மாதிரி.
0: இப்போ வந்து நீங்க இப்ப ஃபிஸ்ட் பால் விளையாடுறீங்க, இப்போ ஒரு அணி இருக்கிறீங்க, அந்த சைடு ஒரு அணி, இந்த சைடு ஒரு அணி இருக்கிறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: உங்களுக்குள்ள கலப்பா, அதாவது ஆண் பெண் அந்த மாதிரி கலப்பா போட்டு ஆடுவீங்களா, இல்ல வந்து ஆண்னா ஆண் பெண்ணா பெண் அந்த மாதிரி?
1: அண்ணா ஆண் மாதிரி தான் சார் போட்டு கலப்பால போட்டு விளையாட மாட்டேங்க.
0: கலப்பா போட்டு ஆட மாட்டீங்க. சரிங்க, இந்த இது வந்து ஒலிம்பிக்ல இருக்குங்களா இந்த விளையாட்டு?
1: ஒலிம்பிக்ல இப்போ இந்த ஒலிம்பிக் வரும்போது சேர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க சார். சேர்த்துட்டா அதுக்கப்புறம் நான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சார்.
0: சரிங்க, இப்போ வந்து நீங்க வாலிபால் விளையாட்டு இருந்தீங்க, அடுத்து வந்து உங்களுக்கு உங்க ஆசிரியர் வந்து இந்த ஃபிஸ்ட் பால் வந்து வழிகாட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி.
1: ஆமாங்க சார்.
0: உங்களுக்கு பொருளாதாரத்துல எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா, உங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி இருந்துச்சுங்களா, இல்ல யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா?
1: ஆமாங்க சார், சப்போர்ட் பண்ணாங்க சார். பொருளாதார வசதி எல்லாம் இல்லைங்க சார். எனக்கு அஜித் மாமான்னு சொல்லிட்டு அவரு தான் சார். இப்போ வரையும் கேமு இல்ல தனிப்பட்ட முறையில எல்லாமே அவரு தான் சார் பாத்துக்கிறாரு.
0: பாத்துக்கிறாரு. சரிங்க, அது பெரிய மனசு. ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம். சப்போர்ட்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் பண்ணாரு அவரு?
1: அப்போ அந்த டைம்ல எனக்கு தமிழ்நாடு செலெக்ஷன் போட்டாங்க சார். அப்போ அமௌண்ட் இல்ல கையில. அமௌண்ட் இல்லாத போது அவரு தான் வந்துட்டு ரெடி பண்ணி நீ விளையாடுறா, நான் பாத்துக்கிறேன்.

0: அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வர வரையும் அங்கே என்ன செலவோ எல்லாமே இப்போ வரையும் வீட்டுக்கு வர வரையும் எல்லா செலவும் அவர் தான் சார் பார்த்துக்கிட்டாரு.
1: மகிழ்ச்சி. நீங்கள் வந்து ஒரு விளையாட்டுக்கு போகிறீங்க, எங்கெங்கே விளையாட போனீங்க நீங்கள்
0: சார்? ஸ்டேட் வந்து விருதாச்சலத்தில் ப்ளே பண்ணோம் சார்.
1: விருதாச்சலத்தில்
0: அங்கே வந்து
1: அது என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் சார்பாக போனீங்களா இல்லை?
0: ஸ்டேட் ஓப்பன் ஸ்டேட் சார், ஏஜ் கேட்டகரியில் போவோம் சார்.
1: ஓ சரிங்க.
0: அங்கே போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு அங்கேருந்து தமிழ்நாடு செலெக்ஷன் போட்டாங்க சார். ரன்னர்ஸ் பண்ணதும் தமிழ்நாடு செலெக்ஷன் போட்டு இமாச்சல் பிரதேசில் போய் சிம்லாவில் போயிட்டு ப்ளே பண்ணி வின்னர்ஸ் பண்ணோம் சார்.
1: சரி, இப்போ இந்த சிம்லாவில் போகிற செலவு, உங்களுக்கு தங்குற இடம் இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா?
0: நாங்கள் அங்கே வந்து அக்காமடேஷனில் வந்து 5000 ரூபாய் கட்டினா போதும் தம்பி, மீது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட்பால் அசோசியேஷன்லேருந்து சொன்னாங்க சார். அது 15000 கட்டணும், போயிட்டு வர வரையும் எல்லா செலவும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க.
1: எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க.
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலையை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க.
0: அம்மா நான் ரெண்டு பேர் மட்டும்தான் சார்.
1: சரிங்க, அம்மா என்ன செய்கிறாங்க?
0: அம்மா கூலி வேலை தான் சார் பார்க்குறாங்க.
1: சரி, அம்மா கூலி வேலை செஞ்சு உங்களை வந்து எப்படியாவது முன்னேற்றணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா பேர் சொல்லுங்க.
0: அம்மா பேர் சத்யா சார்.
1: சத்யா சுந்தரம், இப்போ வந்து சரி எப்படி நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க, எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அங்கே விருதாச்சலத்தில் ப்ளே பண்ணேன் சார். ப்ளே பண்ணும்போது லாஸ்ட்டில் அந்த டீமில் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணி பெஸ்ட்டு பிளேயர்னு சொல்லிட்டெல்லாம் கொடுத்தாங்க சார். அது கொடுக்கும்போது அங்கேருந்து அசோசியேஷனில் வந்தவங்க எல்லா செக்ரட்டரி எல்லா தலைவர் எல்லாருமே வந்து பார்த்து எனக்கு நல்லா ப்ளே பண்ணியிருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு எங்கள் கோச்சியை கூப்பிட்டு அவர்கிட்ட கிருபாதன சார்கிட்ட சொல்லி அவன் சார் வந்து என்கிட்ட சொன்னதுனால தான் சார் எனக்கு தெரிஞ்சது செலக்டட் ஆனது.
1: உங்கள் கோச் மூலிமா உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க?
0: ஆமாம்
1: சார். மாதிரி வந்து நல்லா இந்த தம்பி விளாட்றாப்புல அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்குறாங்க.
0: ஆமாம்.
1: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் இமாச்சல பிரதேஷ் போனதாக சொன்னீங்க, அங்கே உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு?
0: வெளியில் போய் பார்க்கும்போது அனுபவம் வந்து பெரிய பெரிய பிளேயருங்களெல்லாம் பார்த்து எல்லா கண்ட்ரி பிளேயருங்களெல்லாம் பார்த்து நல்லா அவங்க கூட விளையாடும் போது இன்னும் எனக்கு அதிகமாக நல்லா இன்னும் கேம்
1: ஆர்வம் வந்திருக்கு,
0: நல்லா கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கிட்டு எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வெளியில் போய் விளையாடி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு.
1: இப்போ சிம்லா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு குளிரான ஒரு பகுதியாக இருக்கும்.
0: ஆமாங்க சார்.
1: நீங்கள் தருமபுரி வெயில் பிரதேசம், உங்களுக்கு அந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சு, எத்தனை நாள் அங்கே இருந்தீங்க
0: சார்? அங்கே கிளைமேட் ரொம்ப கூலிங்காக தான் சார் இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது அங்கே ஸ்வெட்டரு எல்லாமே வந்து அவங்களே அசோசியேஷன்லேயே வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க சார்.
1: கொடுத்துருவாங்க.
0: அப்பர் வந்து இங்கே அடிச்சு தான் சார் கூப்பிட்டு போனாங்க. அப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்து சேஃப்டி அங்கே போயிட்டு சேஃப்டியாக இருந்துட்டு கான்டாக்ட் நம்பர் வெளியில் இருந்து எல்லாரும் கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர் கிடச்சிதுங்க சார். அவங்க மூலிமா கொஞ்சம் மேட்ச்சு இந்த மாதிரி ஏதாவது வரும்போது போயிட்டு ப்ளே பண்ணுங்க சார்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து இமாச்சல பிரதேசம் சிம்லா போனீங்க.
0: ஆமாம் சார்.
1: அங்கே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தே வந்திருப்பாங்க, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, நண்பர்கள் உங்களுக்கு யார் அறிமுகம் ஆனாங்க?
0: எனக்கு வந்து இமாச்சல்லேருந்து அறிமுகம் ஆனாங்க சார். பியாஸ் அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு அறிமுகம் ஆனாங்க சார். அவங்கக்கிட்ட இதாகிட்டு அதுக்கப்புறம் அது அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ட்ரையல்ஸ் போனோம் சார். நெக்ஸ்ட் இயர் மேட்சுக்கு போகும்போது
1: எங்க போனீங்க நெக்ஸ்ட் இயர்?
0: நெக்ஸ்ட் இயர் சென்னை திருவான்மையூர்ல போய் பிளே பண்ணுங்க சார். அங்க பிளே பண்ணும்போது அங்கே செலெக்ஷன் தமிழ்நாடு டீம் செலெக்ஷன் ஆனாங்க சார். அங்க செலெக்ஷன் ஆயிட்டு அது எங்க கிருபானந்த கோச்சு கிட்ட சொன்னாங்க சார். அவர் சார் கிட்ட சொல்லி அங்க நல்லா பிளே பண்ணதுனால பஞ்சாப் கூப்பிட்டு போனாங்க சார். பஞ்சாப்ல போயிட்டு அங்க பிளே பண்ணாங்க சார். அங்க போயிட்டு அங்கேயும் நல்லா சப்போர்ட் பண்ணி
1: அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கு?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க, இப்போ நீங்க போகும்போது இங்க தமிழ்நாட்டிலிருந்து நீங்க போனீங்களா, எத்தனை பேர் போனீங்க இங்கிருந்து?
0: தமிழ்நாடு டீம் வந்து 10 பேர் தான் சார். 10 பேர் போனாங்க சார். அதுல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 பேர் போனாங்க சார்.
1: தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து
0: 2 பேர்
1: போனாங்க. சரி,
0: 2 பேர் போனாங்க சார். 2 பேரும் பிளே பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சார் பஞ்சாப்ல.
1: சரி,
0: அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு மரியாதையோட
1: மரியாதை கொடுத்தாங்க.
0: மரியாதை கொடுத்து அன்பு

0: சரிங்க. பள்ளி பருவம் எங்க படிச்சீங்க?
1: பள்ளி பருவம் நல்லம்பள்ளி ஸ்கூல் சார்.
0: நல்லம்பள்ளி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரியில் படிச்சிருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: காலேஜ் வந்து என்ன குரூப் எடுத்தீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க?
1: சார் நான் வந்து தர்மபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சேங்க சார். யூஜி வந்து பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி பாட்னி படிச்சேங்க சார்.
0: சரி,
1: அங்கேயும் பிடி சார் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சார்.
0: நீங்கள் வந்து வாலிபாலில் எங்கேயாவது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், ஸ்டேட் மேட்ச் அந்த மாதிரி போயிருக்கீங்களா?
1: ஆ சார், வாலிபாலில் டிஸ்ட்ரிக்ட் பிளே பண்ணியிருக்கேன் சார்.
0: அதனால அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக இருந்திருக்கு.
1: ஆமாங்க சார், நிறைய லோக்கல் மேட்ச் விளையாடுவோங்க சார். அதை வச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் பெரிய பெரிய மேட்ச் விளையாடணும். நமக்குன்னு தனியாக அந்த கேம் மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம நல்ல நல்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனில் தான் சார் இருக்கிறேன் இப்போ.
0: எல்லாம் எங்கே மேட்ச் வச்சாலும் நீங்கள் போயிடுவீங்க, போய் விளாட ஆரம்பிச்சிருவீங்க. வந்து சேம் வந்து வாலிபால் மாதிரியான ஒரு கேம் தான் இது.
1: ஆமாங்க சார், ஃபிஸ்ட் பால்.
0: ஃபிஸ்ட் பால் அப்படின்றது வந்து வாலிபாலுக்கு ஒத்து போன ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். சரிங்க சத்யா சுந்தரம், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து வாலிபால் விளாடணும் அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமாங்க சார்.
0: இது வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி

0: இதை கற்றுக்கிட்டீங்க, அது அந்த அனுபவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு போகும்போதுங்க சார், வெளியே உக்காந்துட்டு பார்ப்போங்க சார், எங்கள் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது உள்ளே போய் விளையாட மாட்டேங்க சார், வெளியே வார்ம் அப் பண்ணிவிட்டு வெளியவே இருப்போம். அவங்க எப்படி விளாட்றாங்க, எந்தெந்த பொசிஷன் எப்படி, யார் யார் எங்கே நிற்கிறாங்க, எப்படி அடிக்கும் போது எந்த பொசிஷன் உக்காரணும், அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு உக்காந்துருப்பேன் சார். அதை வாட்ச் பண்ணிட்டு உக்காந்துருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு சீனியர் பிளேயர்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ண வச்சாங்க சார். உள்ளே ப்ளே பண்ண வைக்கும்போது அதுக்கப்புறம் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் சார், அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். அடி வாங்கிட்டு அதெல்லாம் கத்துக்கின அந்த சீனியர் பிளேயர்ஸ் அவ்வளோ நம்மளை ஊக்குவிச்சு அடிச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு நைன்த் படிக்கும் போது ஃபஸ்ட்டு மெயின் சிக்ஸில் விளாட்றேன் சார். உள்ள ஸ்டேடியம் தருமபுரி ஸ்டேடியத்தில் மெயின் சிக்ஸில் சட்டர் 5+1 பொசிஷன் விளாடுறேங்க சார். அது விளையாடும் போது அவங்க அங்கேருந்து நாங்கள் ஜோனல் வின் பண்ணோங்க சார். ஜோனல் வின் பண்ணதும் இன்னும் நம்ம ஊர் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜோனல் வின் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் மோட்டிவேஷன் பண்ணி நல்லா ஊக்குவிச்சாங்க சார். அவங்க ஊக்குவிச்சு டிஸ்ட்ரிக்ட் ரன்னர்ஸ் பண்ணோம் சார். சீனியர் பிளேயர்ஸ் தான் நிறைய எங்களுக்கு ஒரு தூணாக இருந்துன்னு இருக்கிறாங்க,
0: ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறாங்க.
1: அவங்க ஆமாங்க சார், அவங்க இருந்ததுனால தான் நான் வாலிபால் கற்றுக்கிட்டு ஸ்கூல் டீமில் ப்ளே பண்ணும்போது பிடி சார் இந்த கேம் இருக்குது, இதில் வந்து ஒரு சான்ஸ், நீ வந்து நல்லா ப்ளே பண்ணுங்கடா பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க சார் விருதாச்சலம். அந்த இடத்துல நாங்கள் ரன்னர்ஸ் பண்ணது யாருமே அது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு சான்ஸ் சார். அப்போ வந்து நாங்கள் ரன்னர்ஸ் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு உடனே சார் இங்கே ஸ்கூலுக்கு வரோம், ஸ்கூலுக்கு வந்துட்டு செந்தில் பிடி சார், பசுரேஜ் பிடி சார், கிருபானந்தன் சார் கோச்சு எல்லாருமே நல்ல ஒரு மரியாதை கொடுத்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு வின் பண்ணியிருக்கீங்கடா, இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்கூலில் ப்ரேயரில் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்ல ஊக்குவிச்சு இந்த மாதிரி போய் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க, இதுக்காக நெக்ஸ்ட் ஜூனியர் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுங்க, நல்ல லைஃப் செட்டில் ஆகும் அந்த மாதிரி சொல்லி ஒரு சில கருத்தெல்லாம் சொன்னாங்க சார். இந்த மாதிரி
0: உங்களை வச்சு மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க.
1: ஆமாங்க சார், மோட்டிவேஷனாக சொல்லியிருக்காங்க சார் எல்லாருக்கிட்டையும், அதை வச்சு ஜூனியர் பிளேயர்ஸும் ரெடி ஆகிட்டே இருக்கிறானுங்க சார்,
0: இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க,
1: ரெடி ஆகிட்டே இருக்காங்க சார்.
0: சரிங்க, உங்களோட கோச்சு அப்புறமா உங்க பிடி சார் இவங்கெல்லாம் உங்ககிட்ட தொடர்பில் இருக்கிறாங்களா? இன்னும்
1: இருக்கிறாங்க சார். இப்போ கூட எப்பவுமே கோடை காலத்தில் செந்தில் பிடி சாருன்னு சொல்லிட்டு நல்லமல்லி தான் சார், அவரு இப்போ வரைக்குமே சின்ன சின்ன பசங்க ஜூனியர் பிளேயர்ஸுக்கு அவரே எல்லாமே கிரவுண்டு கூப்பிட்டு டைமிங்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜி ஃபுட்டு ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனர்ஜி ஃபுட்டு கொடுத்து நல்லா இப்போ வரையுமே கோடை காலத்தில் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே தான் சார் இருக்கிறாங்க.
0: சரிங்க சத்யாசுந்தரம், அருமையாக பேசுனீங்க. இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாலும் அந்த விளையாட்டு எப்படி இருக்கும் தெரியாதவங்களும் இருப்பாங்க.
1: ஆமாங்க சார்,
0: எப்படி விளையாடணும் அந்த விளையாட்டை, அதாவது ஃபிஸ்ட் பால் வந்து எப்படி விளையாடணும் சொல்லுங்க நீங்க.
1: ஃபிஸ்ட் பாலை பொறுத்த வரையும் பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க சார். வாலிபால்னா 6 பேர் இருக்கணும், ஃபிஸ்ட் பால்னா 5 பேர் தாங்க சார்.
0: 5 பேர் தான் இருக்கணும்.
1: ஆமாங்க சார், அது வந்து எப்படின்னா செட்டர் வந்து சென்டரில் இருப்பாங்க சார், அட்டாகர் அட்டாகர் பொசிஷன், ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் பொசிஷன் சார், ரெண்டு லிப்ரோ மேலே இருப்பாங்க சார்.
0: இப்போ வந்து இப்போ வாலிபால் இருக்கிற மாதிரி இந்த செட்டர் அட்டாகர் இதில் வந்து என்னன்னா இந்த லிப்ரோ ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. செட்டர் வந்து எங்க இருப்பாங்க, நெட்டுக்கு பக்கம் இருப்பாங்களா?
1: இல்லைங்க சார், செட்டர் வந்து அட்டாக் லைனுக்கு மேலே, இப்போ 4 பேர் 4 பொசிஷனில் இருக்கும்போது சார் ரெண்டு லிப்ரோ மேலே இருப்பாங்க சார், அட்டாகர் பொசிஷன் அட்டாகர் இருப்பாங்க சார், ஆல்ரவுண்டர் பொசிஷன் ஆல்ரவுண்டர் சார், இவங்க 4 பேருக்கும் நடுவில் இருப்பாங்க சார். அது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டச் வந்து அவங்க ஆப்போசிட் டீம் சர்வீஸ் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் டச் வந்து லிப்ரோ தான் கொடுக்கணுங்க சார்,
0: லிப்ரோ தான் கொடுக்கும்.
1: பேக்கில் இருக்கிற ரெண்டு பேர்
0: அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கம் இருப்பாங்களா?
1: ஆமாங்க சார், பேக்கில் அட்டாகருக்கும் ஆல்ரவுண்டருக்கும் பேக்கில் இருப்பாங்க சார்.
0: சரிங்க,
1: அவங்க வந்து இவங்க சர்வீஸ் அடிக்கிற பாசவை அவங்க ஓடி வந்து ஃபர்ஸ்ட் டச் அவங்க தூக்கி விடணுங்க சார்.
0: ஃபர்ஸ்ட் டச் வந்து லிப்ரோ தான் எடுக்கணும்.
1: ஆமாங்க சார், லிப்ரோ தூக்கி விட்டாங்கன்னா சென்ட்ரல் இருக்கிற செட்டர் வந்து செகண்ட் டச் ஒரு கை தான் சர்வீஸ் பண்ணும்,
0: ஒரு கை தான்,
1: ரெண்டு கையெல்லாம் இல்லைங்க சார், கையை மூடி தான் க்ளோஸ் பண்ணும். செட்டர் செகண்ட் டச் தூக்குவாங்க சார், தூக்கும் போது ஆல்ரவுண்டர் அட்டாகர் ரெண்டு பேருக்கு பால் போடுவாங்க சார். அது அவங்க வந்து ஆப்போசிட் டீமை வந்து மைண்ட் அப்படியே அப்செட் ஆகுற மாதிரி ரெண்டு பேரும் சேஞ்ச் ஆகுற மாதிரி வந்து அடிக்கிற மாதிரி இருக்காங்க சார்.
0: அவங்களை வந்து குழப்பி விடணும்,
1: அட்டாகர் அடிக்க வருவான்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரவுண்டர் வருவாங்க சார். ரெண்டு பேர் வரும்போது ஆப்போசிட் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் அட்டாகர் தான் அடிக்கிறான் அப்படின்ட்டு நிற்கும் போது ஆல்ரவுண்டர் சேஞ்ச் ரேஞ்சாக அடிப்பாங்க சார். அந்த மாதிரியும் நல்ல இது பொசிஷன் மாற்றிடுவாங்க.
0: செட்டர் வந்து எப்படி என்ன பொசிஷனில் நின்றுப்பார், அவர் என்ன வேலை செய்வார்?
1: அவர் செகண்ட் டச்சு தூக்கி விடுவாங்க சார். ஆப்போசிட் பிளேயர்ஸை பார்த்த மாதிரி தான் சார் இருக்கணும்.
0: ஆப்போசிட் அதாவது வந்து நெட்டை பார்த்த மாதிரி இருக்கும்,
1: நெட்டை பார்த்த மாதிரி தான் சார் நின்றுக்கணும். ஆப்போசிட் பிளேயருங்களை பார்த்து நின்றுக்கலாம் சார்.
0: அட்டாக்கர் வந்து எப்படி இருப்பார்?
1: இப்போ அட்டாக்கர் பொசிஷன்லேருந்து வந்துட்டு அவங்க ஆப்போசிட் டீமை பிளேயர்ஸ்

0: அடிச்சிருவாங்க சார். நெட் வந்து 3 மீட்டர் தான் சார்.
1: ம்
0: இப்போது பிளேயர்ஸ் மேலே அடிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ அந்த பிளேயர்ஸ் நகரும் போது அந்த இடத்துல பால் உள்ளே விழுந்து வெளியே போச்சுன்னா பாயிண்ட்டு கொடுத்துருவாங்க சார். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க சார்.
1: சரிங்க, இப்போ லிப்ரோ வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க.
0: ஆமாங்க சார்.
1: பக்கம் இருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க?
0: அவங்க வந்துட்டு மேலே வந்து டிஃபென்ஸ் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் டச் கொடுப்பாங்க சார். பால் வெளியே போகாத மாதிரி நின்று தடுத்து ஃபர்ஸ்ட் டச் கொடுத்து செட்டர் அதை தூக்கி விடுவாங்க. அட்டாக்கரும் ஆல்ரவுண்டர் வந்து அதை சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரும் அடிச்சு டீமுக்கு ஒரு மெயின் தூணாக இருப்பாங்க சார். அவங்க
1: வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் சொல்லணும். யாருமே யாரும் சும்மா இருக்கிற ஒரு இது கிடையாது. சரிங்க சரிங்க, இப்போ வந்து நீங்க இப்போ உங்க எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்ன?
0: எதிர்கால லட்சியம் இப்போ வந்துட்டு சார் என்கிட்ட அமௌண்ட்டு அந்த மாதிரி எதுவும் ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் இல்லைங்க சார். அந்த இப்போ வரையும் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது அஜித் மாமா, அவர் மட்டும்தான் ஒரு 6-7 வருஷமா. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மைண்ட் செட் எப்படின்னா ஃபிஸ்ட் பாலில் எனக்கு ஒரு சான்ஸ், ஒரு லக்கு ஒலிம்பிக்கில் அது சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விளையாடுங்க சார். விளையாடிட்டு அந்த ஒலிம்பிக்கில் விளையாடி நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குற ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக விடாமல் அந்த சான்ஸை பயன்படுத்திக்குவேன் சார். கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடைக்க நான் நம்புறேங்க சார். அந்த சான்ஸை விட மாட்டேன் நான். அதுக்காக என்னோட ஃபுல் எஃபெக்டும் நான் போடுவேங்க சார். ஒலிம்பிக்ல விளையாடிட்டு நான் கண்டிப்பா இந்திய நாட்டுக்காக என்னோட பங்களிப்பை,
1: இந்திய நாட்டுக்கு வந்து நீங்க வந்து பெருமை தேடி தருவேன்னு சொல்றீங்க.
0: ஆமாங்க சார்,
1: ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். குடும்ப சொல்லி நீங்க பேக்ரவுண்ட் பொருளாதாரத்துல வந்து பின்தங்கி இருக்கிறதா சொல்றீங்க, உங்க குடும்ப பேக்ரவுண்ட் பத்தி சொல்லலாம்.
0: நான் அம்மா மட்டும்தாங்க சார். அம்மா வந்து தினமும் கூலிக்கு தான் சார் போறாங்க. அம்மா கொண்டு தினக்கூலின்றதுனால அம்மாவால் அதிகமாக வேலைக்கு போக முடியாது சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க சார். உடம்பு சரியில்லாதனால மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சார் ஃபுல்லாக. அம்மாவுக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டலில் போகணும், எல்லாமே எல்லாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க சார். அதனால் அம்மா வந்துட்டு இப்போதைக்கு எப்படின்னா நான் வெளியில் போயிட்டு இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் வெளியே போயிட்டு வெளி டீமில் விளையாடுங்க சார். விளையாடி அது ப்ரைஸ் பண்ணால் எனக்கு ஒரு சம்பளம் மாதிரிங்க சார். இப்போது
1: ரெகுலராக நீங்கள் வந்து சனி ஞாயிறானா நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: இப்போ குடும்ப வருமானம் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு பெருசாக இல்லை,
0: எதுவும் இல்லைங்க சார்.
1: நீங்களும் எந்த வேலைக்கும் போல விளையாட்டவே வந்து மூலதனமாக வச்சிருக்கீங்க.
0: ஆமாங்க சார்.
1: ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் பெரிய இதாக இருக்கும்.
0: ஆமாங்க சார்.
1: சப்போர்ட்டாக இருக்கும்.
0: ஆமாங்க.
1: சரி, உங்கள் அந்த ஃபிஸ்ட்பால் பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும், உங்களை போகிற இளைஞர்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கில் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி எண்கள் சொல்லுங்கள்
0: சார். என்னோட தொலைபேசி எண் வந்து 6384-32-4716 சார்.
1: தமிழில் சொல்லுங்கள்.
0: 63-84-32-47-16 சார்.
1: நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நேயர்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள், இந்த ஃபிஸ்ட்பாலை பற்றி நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. வந்து நீங்கள் விருப்பப்பட்டதை போல் வருங்காலங்களில் வந்து ஒலிம்பிக்கில் வெற்றி அடைந்து இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கணும் தருமபுரி பண்பாடு உங்களை வாழ்த்துகிறது.
0: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் கலம். களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியை சார்ந்த ஃபிஸ்ட்பால் விளையாட்டு வீரர் எஸ் சத்யாசுந்தரம் அவர்களிடம் ஃபிஸ்ட்பால் விளையாட்டு குறித்து உரையாடினோம். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட

15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததைவிட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து, எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக

0: வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து, எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா இது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா

0: கொள்முதல் பண்ணுகிறது.
1: இந்த 2 வருஷமா அங்கதே வர்றான். விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க 1 வாரத்துல. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல. அதனால பரவாயில்ல.
2: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்னாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாப்போ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 12:50.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரு இசை. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: செவந்தி, செவந்தி எங்க இருக்க?
2: சமையல் கட்டில தாங்க இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க.
1: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடி ஆகுங்க.
2: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மளை எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
3: என்னம்மா டூரா? அதிசயமா இருக்கு. எங்க போறோம்? பார்க்குக்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
2: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சீக்கிரம் வா.
3: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
1: சொன்ன மாதிரியே பஸ் வந்து

0: எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல போய் உட்காருங்க. மெதுவாடா, பார்த்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
1: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பாக்கலாம். என்னங்க பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
2: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாமா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
0: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
2: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தம்மா.
1: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா?
0: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வர்றதில்லை, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்.
1: என்னங்க சாப்பாடு எங்கே வாங்கினீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
2: சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப டேஸ்டாக இருக்குமா?
0: ஆமாண்டா, இன்னைக்கு தான் முத முதலாக என்ன அதிசயம், உங்கள் அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறா.
2: ஆமாப்பா.
1: என்னங்க உண்மையை தானே சொல்கிறேன், இதில் போயிட்டு என்ன இருக்குது? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
0: ஆமாம்மா, நல்லா சமைச்சிட்டாலும்.
1: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்கள் இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துகிட்டு போய் அந்த மூளைக்காக போட்டுட்டு வந்துடுறேன்.
0: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
1: ஏங்க நான் என்ன பண்ணேன்?
0: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது, இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
1: ஏங்க என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
0: நாம் பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும், மற்றவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது, சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
2: சரிம்மா.
0: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது, அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன புரிஞ்சுதா?
1: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு, எங்கேயாவது 4 இடத்துக்கு வெளியே கூப்பிட்டு போனா தானே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும்.
0: என்ன சொன்னீங்க?
1: ஒண்ணும் இல்லைங்க.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
4: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: நேயர்களை நீங்கள் கேட்டு ரசிப்பது நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கடிதத்தின் மூலம் கேட்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில கடித வழியில தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க மதிக்கோன்பாளையம் மோகன் சுகுணா. ராஜாதி ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல். நேயர்களை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நிலை இயக்குனர், நேயர் விருப்ப பகுதி, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, அதியமான் கோட்டை, தருமபுரி 636807 என்ற முகவரிக்கு உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்தமான திரைப்படம், பாடல், இடம்பெற்றுள்ள பாடல் ஆகியவற்றை எழுதி அஞ்சல் மூலம் அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க, வத்தலாபுரத்திலிருந்து ஆர். செல்வராசு, கண்ணீராசி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.
0: டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 14454 மற்றும் www.telilaw.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:25. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில கடித வழியில தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. பழைய தருமபுரியிலிருந்து சுதா சத்யராஜ், காமராசு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல், கேட்டு ரசியுங்கள் காட்சியில்.

0: நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இறக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்பநல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, எல்ஐசி அருகில், தருமபுரி. தொடர்புக்கு 9042380177.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நாம் இந்த வேரிகோஸ் வெயின், அதாவது இந்த நரம்பு சுருண்டல் பற்றி நம்ம வந்து டெலவரியாக கடந்த சில தினங்களாக பேசிட்டு வரோம், சேரம் பண்ணுறோம். இந்த ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஒரு சுத்தமாக நடைப்பயிற்சியே இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேரிகோஸ் வெயின், அதே மாதிரி வேரிகோஸ் வெயின் வரும். லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்க, டீ கடையில் இருக்கிறவங்க, பேக்கரியில் இருக்கிறவங்க, மற்றும் வந்து ஒரு சில வியாபாரங்கள் நின்றுக்கிட்டே செய்கிறவங்க, ஈவன் வந்து இந்த துணி கடையில் இருக்கிறவங்க, கண்டக்டர்ஸ், ஈவன் ரொம்ப நேரமாக சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நிறைய வரும், இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தேன், செஞ்சம் பண்ணேன். இது வேரிகோஸ் வெயின் வந்ததுன்னா என்னென்ன தொந்தரவுகள் வரும், இந்த வேரிகோஸ் வெயின்னால என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். ஆக்சுவலாக அந்த வேரிகோஸ் வெயின் வந்து ஒன்றும் பெரிய கேன்சராகவோ மற்றபடி உயிருக்கு ஆபத்தாகவோ வந்து ஒன்றும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து வேரிகோஸ் வெயின் வந்தால் பயங்கரமாக பயப்படணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இது என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த கணுக்கால் சுற்றி வந்து முதல்ல வந்து தோல் வந்து அப்படி கருப்பாக மாறும், ஒரு இச்சிங் வரும், அதாவது தினவெடுக்கும், சுற்றியுமே கால் கருப்பாக மாறி செஞ்சு பண்ணி தினவெடுக்க ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக புண்ணு ஆரம்பிக்கும். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத புண்ணாக ஆறாத புண்ணாக மாறும். அது என்ன வைத்தியம் பண்ணுங்க, என்ன கட்டுக்கட்டுங்க, என்ன மாத்திரை மருந்து போடுங்க, அந்த புண்ணே வந்து நல்லாகாது, அது அப்படியே அந்த புண்ணு பரவ ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங்காக, அதாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வந்து புண்ணை வந்து அவங்க கண்டுக்காத விட்டுட்டாங்க, செஞ்சிட்டாங்கன்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் நமக்கு டேஞ்சர் ஆரம்பிக்கும். அது உடனடியாக பார்த்து எதனால் என்ன ஏதுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அதை வந்து அந்த புண்ணை வந்து அந்த ஆறாத புண்ணை வந்து நம்ம ஒரு வருடக்கணக்காக விட்டுட்டோம் செஞ்சிட்டோம்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.

0: இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா, நைட்டு வந்து படுத்தீங்க செஞ்சீங்க பண்ணிங்கன்னா அந்த கெண்டைக்காலில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த குறக்கால் மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குறக்கால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வந்து அந்த கெண்டைக்கால் சதையில் வலி எடுக்க ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும் அப்படின்ற உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஆறாத புண், அந்த ஆறாத புண்ணை வந்து நீங்கள் வருடக்கணக்காக கண்டுக்காத விட்டுட்டீங்க செஞ்சிட்டிங்கனாக்கா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ஒரு கடி மாதிரி வந்து காலை சுற்றி வந்து கடி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு நமைச்சலை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும் செய்யும் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து அந்த கிராம்ஸ், இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதாவது இந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வலி எடுத்து செஞ்சு பண்ணி அதை எந்த வலி மாத்திரைக்கும் கேட்காது செய்யாது பண்ணாது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரத்தக்கசிவு, அந்த ரத்த நாளங்கள் சுருண்டுருக்குறதுலேருந்து ரத்தக்கசிவு மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இதுதான் இதோட சிம்டம்ஸு. இது எல்லாமே இருக்கு செய்து பண்ணுது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வேலைகள் எல்லாமே நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாத வேலைகளாக இருக்கும். ஒருத்தர் டீ மாஸ்டராக இருக்கிறார், சேரார் பண்ணுறாரு, 15 வருஷமாக இருக்கிறாருனாக்கா அவரை போய் இன்றைக்கி வேறு வேலை செஞ்சுக்கோனாக்கா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் அடாப்ட் ஆகிருப்பாங்க. அது எப்படி நம்ம வரா தடுக்கலான்றதை பற்றி அடுத்த சில தினங்களில் பேசுகிறேன் நான். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிபாடும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடித வழியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. ஏ சப்பானிப்பட்டியிலிருந்து சிவகாமி, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: Asia Sunflower Oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: நீர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. சேலம் கொளத்தூர் பகுதியிலிருந்து குருநாதன் சித்ரா உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவத்திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்கள்

0: எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்க

0: உட்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
1: நாகை மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு திருவண்ணாமலை செய்யாறு பகுதியில் 4 சென்டிமீட்டரும், சென்னை ஐஸ் ஹவுஸில் 3 சென்டிமீட்டரும், அரியலூர், செந்துறை, காஞ்சிபுரம், உத்திரமேரூர், திருப்பூர், பல்லடம், திருவள்ளூர், செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், அரியலூர், திருமானூர், விழுப்புரம், செம்மேடு, வளத்தி, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குடி, விழுப்புரம், திண்டிவனம், தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, கோயம்புத்தூர், சூலூர், ராணிப்பேட்டை, வாலஜா, கோயம்புத்தூர், அன்னூர், திருச்சிராப்பள்ளி, நாவலூர், கோட்டப்பட்டு, பெரம்பலூர், புதுவேட்டக்குடி, ஈரோடு, சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தர்மபுரியில் 24 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கனமழை பெய்யக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோ

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:01. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி குறித்து தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்கள்.
7: மருதாணி, மருதாணி, வீட்டுலதான் இருக்கியா?
8: வா வெண்பா, ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த பக்கம் வந்து.
7: ரொம்ப நாள் ஆச்சா? ஹே புள்ள, போன வாரம் தான் நம்ம சந்தையில பாத்துக்கிட்டோம்.
8: அட ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி சரி, நான் போய் உனக்கு குடிக்க மோர் கொண்டார.
7: கொண்டு வா, கொண்டு வா, எனக்கும் மோர் குடிக்கணும் போலத்தான் இருக்கு. அது சரி, வர்ற வழியில பார்த்தேன் உங்க நிலத்தை, என்ன பயிர் எதுவும் போடாம வச்சிருக்கீங்க?
8: எங்க வெண்பா, எங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து சரியாவே பயிர் செய்ய முடியல.
7: ஓ அப்படியா, சரி நீ பண்ண வேண்டியது தானே?
8: பண்ண, ஆனா போன வருஷம் நெல் பயிர் பண்ணி சரியான வேலை வாங்கிடுச்சு. அறுவடை முடியறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.
7: அதுக்குன்னு நிலத்தை அப்படியே விட்டுருவாங்களா என்ன? நாம எதை விட்டு கொடுத்தாலும் பொண்ணு விளையிற பூமியை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன புரியுதா
8: வெண்பா? நீ சொல்றது சரி.

0: ஆனா விவசாயத்துல வேலை எல்லாம் கஷ்டமா இருக்கே.
1: கஷ்டமா? கஷ்டம்னு நினைச்சா மூச்சு கூட விட முடியாது. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள வேலை போகும். உனக்கு தெரியாதா என்ன?
0: பழமொழி எல்லாம் நல்லாதான் இருக்கு, களத்து மேட்டுக்கு போனாதான் கஷ்டம் தெரியும்.
1: மருதாணி, ஆனா உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. பேசாம, வருடாந்திர பயிரா இருக்கிற கரும போட்ட வேண்டியது தானே? அது மட்டும் இல்லாம உன்னோட நிலத்துல நிலத்தடி நீரும் நல்லா இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன்.
0: கரும்பா? அது என்னோட தாத்தா காலத்துல போட்டது, இப்ப மறுபடியும் போடணும்னா எப்படி? எனக்கு அது பத்தி விவரம் எதுவும் தெரியாதே.
1: அப்படி கேளு. தன்னோட கரும்பு சாகுபடி அனுபவங்களை திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க எடுத்து சொல்றாங்க, கவனமா கேட்டுக்க.
2: இப்போ விவசாயத்துல என்னென்ன எல்லாம் பயிர் சாகுபடி பண்றீங்க?
3: கரும்பு, நெல், வாழை சாகுபடி செய்யறேன் சார்.
2: கரும்பு சாகுபடி பத்தி சொல்லுங்களேன், எப்படி பண்றீங்க, எந்த பட்டத்துல செய்வீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: கரும்பு சாகுபடி பத்தி சொல்லணும்னா சார், மூணு பட்டம் வருங்க சார், முன்பட்டம், நடுப்பட்டம், கடைப்பட்டம்னு சொல்லிட்டு. முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார், கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும். அதே போல் நமக்கு அந்த வெட்டும் போது நமக்கு வெட்டு உத்தர் வேண்டது சொல்லும்போது அது முன்னாடி வரும். நமக்கு ஆள் கூலியும் கொஞ்சம் குறையும் முன்னாடி வைக்கும் போது அது போல் முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார்.
2: கரும்பு சாகுபடிக்கு இந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணும் சார், முதல்ல நல்லா வந்து உழவு ஓட்டினேன் சார், ஒரு பத்து சால் நல்லா உழவு ஓட்டிட்டு தொழுவுறோம், மாட்டு தொழுவுறோம், பத்து டிராக்டர் ட்ரெய்லர்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 30 டன் வரும் சார், 30 டன் எரு தொழுவுறோம். தொழுவுறோம் ஓட்ட முடியாதுன்னு தொழுவுறோம் கிடைக்கலன்னா நம்ம பசுந்தாள் உரம், தக்கப்பூண்டு, ஜனப்பாவூரி, அது போல் அதை விதைச்சி 60 நாள் 70 நாள் பொறுத்து அப்படியே மடக்கி விழுந்துட்டா அது நல்லா உரமாயிடும் சார். அப்புறம் தான் நிலத்தை தயார் செஞ்சு கரும்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும்.
2: கரும்புக்கு நான் பார்லாம் போடுவீங்க இல்லைங்களா?
3: ஆமாம் சார், பார் போடுவோம். முன்னாடி வந்து சார் 2 அடி 3 அடி போட்டிருந்தோம். அப்போ வந்து உழவு மாடு, ஏர் மாடு வந்து வில்லேஜில் இருந்து சார், ஒரு வில்லேஜ்லையும் ஒரு 10 ஏர் மாடு இருக்கும். இப்போ வந்து உழவு மாடெல்லாம் குறைஞ்சிடுச்சு சார், அதனால வந்து நாங்கள் பவர் டில்லர் வச்சு உழவு ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். அப்போ ஓட்டும்போது ஒரு 3 அடி 4 அடி வச்சோம். அதுக்கப்புறம் நாள் போக்கில் பவர் டில்லர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது போயிட்டு இப்போ மினி டிராக்டர் தான் சார் வாங்கி நாங்கள் கரும்புலாம் உழவு ஓட்டுறோம். அதனால் மினி டிராக்டர் ஓட்டும்போது 4 அடி 5 அடி அகலத்துக்கு வைக்கிறோம் சார். அது வைக்கும் போது மினி டிராக்டர் ஓட்டுறோம். இயந்திர மயமாக்கலில் வந்து மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயே உழவு ஓட்டுறோம், அதுலேயே மண் அணிச்சிடுறோம், அதுலேயே வந்து சோளை உரிக்கிறதுக்கு கூட அதில் சோளை உரிக்கிற இயந்திரம் வச்சுருக்கோம் நாங்கள், அதுலேயே அந்த சோளை உரிக்கிறத மாட்டி சோளையை உரிச்சிடுறோம். அதனால் அங்கே பெரும்பாலும் விவசாய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாத இருக்குது சார் எங்களுக்கு. அதே போல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவசாய ஆட்கள் நிறைய பற்றாக்குறை, ஏன்னா அந்த சென்னை மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே மாநகரத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. விவசாய வேலைகளுக்கு ரொம்ப ஆள் கிடைக்கிறது கஷ்டமாகனால எல்லாமே இந்த இயந்திரமயமாக்கலில் நாங்கள் இந்த டிராக்டர், மினி டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் வேலையை முடிக்கிறோம்.
2: கரும்பில் என்ன ரகம் தேர்வு செய்கிறீங்க? அந்த கரணையெல்லாம் எப்படி பார்த்து தேர்வு செய்கிறீங்க?
3: விதை கரணை வந்து எங்கள் சுகர் மில்லிலையும், திருப்பத்தினி கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து திருவாலங்காட்டில் இங்கே வருது சார். அது வந்து இப்போ ஏற்கனவே மில்லு திறந்து 40 வருஷம் ஆச்சு. நாங்களும் 35-40 வருஷமாக கரும்பு பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க பரிந்துரையின் பேரில் என்னென்ன ரகத்தை பயிர் செய்கிறாங்களோ, ஏன்னா அவங்க தான் சர்க்கரை கட்டுமானம் அதிகமாக வர ரகங்களையும் நல்ல வளர்ச்சி பூச்சி நோய்க்கு தாங்கி வளர்க்கக்கூடிய ரகங்களையும் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க, அந்த ரகத்தை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ தற்சமயத்துக்கு நிறைய ரகம், பழைய ரகம்லாம் வச்சு அதெல்லாம் மாறிட்டு வந்துருச்சு. இப்போ தற்சமயத்துக்கு வந்து V46 ஒரு ரகம், புது ரகம் வந்து இப்போ எனக்கு பிரீடர் சீடு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து 18009 புன்னகைன்ட்டு புதுசாக பிரீடர் சீடு கோயம்புத்தூரில் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சுருக்கோம் நாங்கள். அதே போல் கடலூர்லேருந்து COC 1333 சொல்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க சார், அதையும் இப்போ வச்சுருக்கோம். இந்த புது வெரைட்டி 2 வெரைட்டி வச்சுருக்கோம், பழைய வெரைட்டி V46 இருக்குது சார்.
2: இந்த கரணையெல்லாம் ஒரு தரமான கரணையாக நம்ம வந்து நடணும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பார்த்து எப்படி நடுறீங்க, எவ்வளோ இடைவெளியெலாம் விட்டு நடுறீங்க?
3: அதான் சார், தரமான கரணை வந்து அவங்க கேன் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சிஓ அவங்களும் வருவாங்க, நாங்களும் தோட்டத்தை பார்ப்போம். எங்ககிட்டயே விதை உற்பத்தி பண்ணோம்னா நாங்களும் அந்த விதையை பார்ப்போம், இல்லைன்னா வெளியிருந்து வாங்கும்போது அதில் நோய் தாக்குதல் இருக்குதா, அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு பார்ப்போம். பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருந்தால் அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது, நோய் தாக்குதல் இருந்தால் அந்த நிலத்தை வந்து அதை எடுக்க மாட்டோம் சார், அந்த கரும்பை விதைக்கு எடுக்க மாட்டோம். அதே போல் விதையில வந்து சிக்கன செலவினங்களை குறைக்கணும்னா என்ன பண்ணுன்னா இருபரு கரணை வச்சுருந்தேன் சார் முன்னாடியெல்லாம், இப்போ வந்து ஒரு பரு கரணை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ 1 ஏக்கருக்கு 4 டன் கரும்பு வைக்கிறது, 2 டன் 1.5 டன் 2 கரும்பு இருந்தாலும் போதுமான தான் இருக்குது. நல்ல விதையாகவும் அவங்க கூட்டுறவு சர்க்கரை அவங்க பரிந்துரைப்பையிலும் அது போல் விதையை வைக்கிறேன் சார்.
2: இடைவெளியெல்லாம் எவ்வளோ விட்டு நடுறீங்க?
3: அதான் சார், வெட்டு கூலி ஆளுங்களும் கிடைக்காததுனால மிஷினே வெட்டலாம்னு சொல்லிட்டு 4 அடி 5 அடி அந்த இதுக்கு ஒரு பரு கரணை வைக்கிறேன் சார், ஒரே ரோவில் வைக்கிறேன். அது 2 ரூபா வச்சா மிஷின் வெட்ட முடியாது சார், சிங்கிள் ரோ வைக்கணும். அதனால 4 ரூபாயோ இல்லை 5 அடியில் வைக்கும்போது ஒருத்தர் ரோவில் கரும்பு வைக்கணும் சார்.
2: நீர்பாசனம் எப்படிங்க?
3: நீர்பாசனம் வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வார

0: ஒரு தனி பாசம் சார், 7 நாளைக்கு ஒரு தனி பாய்ச்ச வேண்டியது வரும். மழை காலத்துல மண்ணினோட ஈரப்பதம் பார்த்து அது தகுந்த மாதிரி நீர் பாய்ச்சலாம் சார்.
1: நேரடியா பாய்ச்சிருவீங்க?
0: நேரடியா நாங்க பாய்ச்சிருவோம் சார். நாங்க அந்த ட்ரிப்பு போட்டோம், எங்களுக்கு அந்த ட்ரிப்பு கொஞ்சம் காட்டு பண்ணி எல்லாம் இருக்குது எங்களுக்கு, அதனால ட்ரிப்பு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படியே டைரக்டா தான் பாய்ச்சிரும் சார்.
1: கலை மேலாண்மை எல்லாம் எப்படி செய்றீங்க?
0: கலையின் மேலாண்மை விதைக்காரனை நடவு செஞ்சதே 3வது நாள் அந்த ஈரத்து மேலேயே வந்து அட்ராசின் அடிக்கிறேன் சார். எல்லா பில்லு கட்டுப்படுத்து சார். அந்த அதுவும் 2 மாசத்துக்கு பில்லே வராது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பில்லு செடி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 240 சோடியம் சால்ட்னு சொல்லிட்டு அதுவும் மெட்ரிபுசின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் காம்பினேஷன் போட்டு அடிப்போம் சார். 1:2 அது போல் அடிப்போம் சார். மெட்ரிபுசின் 500 கிராம்ஸ்னா 240 சோடியம் சல்ஃபேட் 1 kg இதை போட்டு 10 டேங்க் அடிப்போம் சார். அடித்தோம்னா திரும்ப ஒரு 2 மாதத்துக்கு நல்ல களை கட்டுப்பாடு நல்லா இருக்கும் சார்.
1: சோகையெல்லாம் உரிச்சு அந்த விட்டம் கட்டணும் இல்லைங்களா, அதெல்லாம் எந்த சமயத்தில் இப்போ செய்வீங்க?
0: சோகை உரிச்சு முன்னாடி ஆளுங்க வந்து வெளியே விழுப்புரம் கடலூர்லேருந்து வருவாங்க சார். ஏன்னா எங்கள் திருவள்ளூர் லோக்கல்லாம் ஆளே கிடையாது அதுக்கு கரும்பு வேலை செய்கிறதுக்கு. அங்கிருந்தா வந்து பண்ணிருந்தேன் சார். இப்போ அவங்களும் வர்றதில்லை, சோளம் ஒரு இதுவும் விட்டம் கட்டுறது வர்றதில்லை. அதனால் நாங்கள் அந்த டிராக்டர்லேயே மிஷினரி இயந்திரமயமாக்கலேயே அந்த இயந்திர சோலை உரிக்கும் இயந்திரத்தை வச்சு அதிலே உரிச்சிடுறோம் சார். அதனால் விட்டம் கட்டுறதில்ல, சோலை மட்டும் உரிச்சிடும். இன்னொன்று சொல்லலாம் சார், அது வந்து அதாவது உரமிடுதல் பார்த்தீங்கன்னா 30வது நாள், 60வது நாள், 90வது நாள் உரமிடணுங்க சார். அதான் NPK சொல்லுவாங்களே, அது தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அது போல் பிரித்து. இப்போ யூரியா பார்த்தீங்கன்னா முதல்ல உரத்தில் போடும்போது 1 மூட்டை யூரியா, 1 மூட்டை DAP, 1.5 மூட்டை பொட்டாஷ் போடலாம் சார். அதே போல் 2வது உரம் இடும்போது 2 மூட்டை யூரியா, 2 மூட்டை DAP, 1 மூட்டை பொட்டாஷ் போடலாம் சார். அதே திரும்ப 90வது நாள் உரம் இடும்போது அப்பவும் 2 மூட்டை யூரியாவும், திரும்ப 2 மூட்டை DAP, 1 மூட்டை பொட்டாஷ் போட்டோம்னா நல்லா கரும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் சார். 90வது நாளுக்கு மேலே திரும்ப மருந்து போட அவசியம் இருக்காது சார். பூச்சி வந்து சில பூச்சி வருங்க சார், சப்பாத்தி பூச்சி, இடைக்கண புழு அதிகமாக தாக்குதல், இடைக்கண புழு, குருத்து பூச்சி வருங்க சார். அதுக்கு நம்ம இயற்கை வழியாக கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒட்டுண்ணி கட்டலாம் சார். பேரசிட் ட்ரைகோக்ரிமா ஜப்பானிக்கம் அண்ட்டு ஒட்டுண்ணி, நாங்கள் இங்கே போர் பக்கத்தில் மதுநந்தபுரம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க சார் பேரசிட்டு. முதல்ல வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையே கொடுத்துருந்தாங்க, இப்போ இல்லை, இப்போ அங்கேருந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம், வாங்கி கட்டுறோம். அதை கட்டினாலே இடைக்கண புழு, குருத்து பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் சார். அது நம்ம இடைவெளி ஒரு 10 நாள் 15 நாள் இடைவெளியில் இத்தனை சிசிஎன் இருக்கு சார், அது போல கட்டினோம்னா இதாகிடும் அந்த பூச்சிங்கு, நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் சார். இடைக்கான புழு அது வந்துடும். அதுக்கும் மேலே அது கட்டுப்படலைன்னா நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும் சார். அப்போ தான் பூச்சி மருந்து அந்த சப்பாத்தி பூச்சி மீலிப்பங்கன்றதுக்கும் இடைக்கான புழுக்கும் குருத்து பூச்சிக்கும் அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம பூச்சி மருந்து போனால் நல்லா இருக்கும் சார்.
1: இப்போ கரும்பில் இயற்கை முறையில் நம்ம செய்ய முடியுங்களா?
0: கண்டிப்பாக செய்யலாம் சார், இயற்கை முறையில் செய்யலாம். இயற்கை முறையில் செய்யும்போது அந்த தொழு உரம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும், இடையிலையும் தொழு உரம் கொடுக்க வேண்டியது வரும். பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு இயற்கை அந்த ஒட்டுண்ணிங்கெல்லாம் செய்யலாம் சார். அதே போல் வேப்பச்சாறு, புங்க கொட்டை சாறு அதெல்லாம் இடம் போட்டு அடிக்கலாம் சார். அதை கொஞ்சம் இங்கே ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு இங்கே லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் அதனாலையும் பண்ண முடியல சார். அதே போல் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஈல்டு கூடும், ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் போட்டு போட்டு பழக்கப்படுத்திட்டோம், பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது நமக்கு அந்த வருமானமும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்.
1: அறுவடையெல்லாம் எப்போ எப்படி பார்த்து அறுவடை செய்வீங்க?
0: அறுவடை வந்து 10 மாதம் 11 மாதத்துக்கு வெட்டு உத்தரவு கொடுப்பாங்க சார் மில்லில். அது போல் கொடுக்கும்போது வெட்டால் தான் வெட்டிட்டு இருந்தேன் சார். இப்போ வெட்டால் கிடைக்காத பட்சத்தில் வந்து மிஷினில் அறுவடை பண்ணுறேன் சார். அந்த மிஷினுக்காக தான் 4 அடி 5 அடி 1 ரூபா வைக்கிறது. 1 ரூபா வச்சா தான் சார் மிஷின் கட் பண்ணும், 2 ரூபா வச்சா கட் பண்ணாது. கரும்பாடு அறுவடை மிஷின்லேயே அதுலேயே அறுவடை பண்ணிடுறேன் சார். அது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியுது. இப்போ 1 ஏக்கர் வெட்டினா 1 ஏக்கர் 50 டன் ஆகணும்னா கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படியும் 4-5 நாள் வெட்டுவாங்க சார். மிஷினா ஒரு சார் 3 மணி நேரத்தில் 50 டன் வெட்டிடும். அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சார்.
1: இப்போ 1 ஏக்கருக்கு வருமானம்ங்கிறது எந்த அளவுக்கு வருங்க? செலவு போக
0: ஒரு 50 டன் நமக்கு வந்ததுன்னா இந்த காட்டு பண்ணி பாதிப்பு அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு. அந்த காட்டு பண்ணி பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு 50-60 டன் வரும். இப்போ அது காட்டு பண்ணி பாதிப்பு இருக்கிறதுனால 40-50 டன் வருது சார். 40 டன் ஆவரேஜ் போட்டதுனாலும் இன்னைக்கு வந்து 3000 சில்லற கொடுக்குறாங்க சார். அப்படி பார்த்தாலும் செலவு போக ஒரு 50,000 ரூபாய் மிச்சமாகும் சார்.
1: கரும்பில் மருதாம்பு கரும்புலாம் விடுவீங்களா?
0: கண்டிப்பாக மருதாம்பு விடுறோம் சார். மருதாம்பு விட்டால் தான் எங்களுக்கு விவசாயங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் மேம்படும் சார். ஏன்னா நடவு செய்யும் போது செலவு இன்னும் அதிகம் சார், விதை செலவு, அது காப்பாற்றுற செலவு எல்லாமே. அதே மருதாம்பு பார்த்தீங்கன்னா அந்த விதை செலவு இல்லை. இதில் கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும், தூர் நிறையா வரும். அதனால் அடுத்த மருதாம்புக்கு ஈல்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். மருதாம்பு முடிஞ்ச வரலையும் நாங்கள் 10 மருதாம்பு கூட வச்சுருக்கோம் சார். மருதாம்பில் செலவு கம்மியானு சொல்லும்போது கூடுதல் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சார்.
1: அந்த மருதாம்பு கரும்பு விட்டோம்னாக்கா அது எவ்வளோ நாளில் அந்த வளர்ச்சி நிலைக்கு வருங்க?
0: ஆமாம் சார், வளர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதைக்கரணை போடும்போது 1 மாதம் சார் கரும்பு, அது முளைச்சி வெளியே வர்றதுக்கே 4-5 இலை விடுறது.

0: அதே நீங்க அது மருதாம பண்ணா உடனே வளருது. ஒரு மாசத்துக்குள்ள நல்லா கரும்பே ஒரு அடி ரெண்டு அடி உயரத்துக்கு கரும்பே வளரும் சார், நல்ல வேகமாக வளரும் மருதாம.
1: அதனால அது வந்து செலவு குறைவு இல்லைங்களா?
0: செலவு குறைவு.
1: இப்போ கரும்பு சாகுபடியில் வேற என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க?
0: கரும்பு சாகுபடியில் வருங்காலத்தில் வந்து வேலையாட்கள் பற்றாக்குறையால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே இயந்திரமயமாக்கலுக்கு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம அந்த டிராக்டர் வச்சு அதுலேயே உழவு ஓட்டலாம் செய்யலாம், அதுலேயே மண் அணைச்சிடலாம், அதுலேயே சோள உரிச்சிடலாம். இன்னொன்று சொல்றது மறந்துட்டேன் சார், கரும்புல முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஊட்டச்சத்து தொழில்நுட்பம். 5 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் திருவூர் கேவிகேவும் இணைந்து இங்கே வந்து கூட்டத்தை நடத்தினாங்க சார். கரும்பு மேலாண்மை, கரும்பு நுண்ணூட்டு சத்து மேலாண்மை, கரும்பு உரம் மேலாண்மை, புதிய தொழில்நுட்பங்கள்லாம் சரி கிளாஸ் எடுத்தாங்க சார். அப்போ இந்த பூஸ்டர் பற்றி சொன்னாங்க சார், நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் கரும்பு பூஸ்டர் தயார் பண்ணுறாங்க, அதை அடிங்கன்னு சொன்னாங்க சார். கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது 4வது மாதத்தில் வெளிர் மஞ்சளாக நிறமாக ஒரு மாதிரி, அது என்ன நோயா என்னன்னே தெரியாது சார். அது கடைசியில் பார்த்து அப்புறம் இந்த பூஸ்டர் கொடுத்த பிறகு அவங்க அடிக்க சொன்னாங்க சார். பூஸ்டர் வந்து முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்டர் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு. அது போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியுது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு. நிறைய கரும்பு விவசாயிகள் வந்து போகிறாங்க, இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு போறாங்க, இவங்க கேவிகையில இருந்து வந்து பார்த்தாங்க, நல்லா இருக்கு சார். ஏன்னா அதுலயும் பூஸ்டர் பத்தியும் பேட்டி எடுத்தாங்க, அந்த பூஸ்டர் நல்லா இருக்குது. எல்லா விவசாயிகளும் அதை வாங்கி பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை கண்டிப்பா நம்ம கரும்புல தென்படாது சார், வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே போல கூடுதல் மகசூலும் கிடைக்கின்றாங்க சார். அது கூடுதல் மகசூல் கிடைக்கிறது இப்ப என் கண் கூட தெரியுது.
1: அது பயன்படுத்துறதெல்லாம் எழுதுதாங்களா?
0: பயன்படுத்துறது நம்ம பூச்சி மருந்து களைக்கொல்லி அடிக்கிறோமே சார், அதே போல பவர் ஸ்ப்ரேயர்ல அடிக்கலாம். ஆள் இருந்தது நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர்லயே இல்ல கை ஸ்ப்ரேயர்லயே அடிச்சா இன்னும் நல்லது, அந்த இலை மேல நல்லா படணும்னு சொல்றாங்க சார். நம்ம பவர் ஸ்ப்ரேயர்லயே அடிச்சிடலாம். அதனால அந்த அதே போல தான், இதுக்கு தனி ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. அதே போல ஸ்ப்ரே பண்ணா இலை மேல படுற மாதிரியே ஸ்ப்ரே பண்ணாலே அந்த இலையை வந்து உறிஞ்சிட்டு இலை நல்ல பசுமையா இருந்து அந்த நுண்ணு சத்து பற்றாக்குறை இல்லாத போயிடுது சார்.
1: அது சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வந்து பலன் கிடைக்குது.
0: கண்டிப்பா பலன் கிடைக்குது சார். இப்ப அதை அடிச்ச பிறகு நல்லா இருக்கு சார் கரும்பு.
2: என்ன மருதாணி, திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க தன்னோட கரும்பு சாகுபடி அனுபவங்களை எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல, கவனமா கேட்டுக்கிட்டியா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது வெண்பா. இவரோட அனுபவங்களை கேட்கும் போது எங்க தாத்தா கரும்பு சாகுபடி பண்ணது ஞாபகத்து வருது.
2: இனியாவது நிலத்தை கரம்பா போடாம கரும்பு சாகுபடி பண்ணு, அடுத்த 3 வருஷத்துக்கு அது உனக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கும்.
3: வெண்பா, நல்ல நேரத்துக்கு நல்ல புத்திமதி சொன்ன. உடனே எங்க நிலத்துல கரும்ப பயிர் பண்ண தயார் பண்ணிடுறேன்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். அங்கக வேளாண்மை என்பது இயற்கை சார்ந்த வேளாண் முறையாகும். நமது நாடு விவசாய நாடு. நமது விவசாயிகள் தொன்று தொட்டு இயற்கை சார்ந்த வேளாண் முறைகளை கையாண்டு வந்துள்ளனர். பின்னர் விவசாயத்தில் அதிக விளைச்சல் பெறுவதற்காக செயற்கை உரங்களையும் பூச்சி மற்றும் பூஞ்சாண கொல்லிகளையும் பயன்படுத்த தொடங்கினர். இவைகளின் மிகுந்த அளவு பயன்பாட்டால் மண்ணின் இயற்கை வளம் குறைந்து மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை மற்றும் செயல்பாடு மிகவும் குறைந்தது. மேலும் மண்ணின் கரிமச்சத்தின் அளவு 0.5% கீழாக குறைந்தது. மண்ணின் வளம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மண்ணின் அளவு 2% அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை அதிகரித்து மண் வளத்தை பெருக்க முடியும். எனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் ஆகியவற்றை தவிர்த்து பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ளுதல், ஒருங்கிணைந்த பண்ணைய முறை, பசுந்தாள் உரப்பயிர்களை பயிரிடுதல், பயிர் கழிவுகள், இதர வேளாண் கழிவுகள், அங்கக உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள், மண்புழு உரங்கள், பசுந்தாள் உரங்கள் மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி இயற்கை வழியில் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தி செய்யும் வேளாண் முறையே அங்கக வேளாண்மையாகும். அங்கக வேளாண்மை முறையில் மண்ணின் பௌதீக, ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்பட்டு மண் வளம் மேம்படும். இதனால் பயிர் வளர்ச்சிக்கு உகந்த எல்லா சத்துக்களும் கிடைப்பதால் விளைச்சல் பெருகுவதோடு தரமான விளைபொருள்களும் கிடைக்கும். அங்கக வேளாண் விளைபொருட்களில் ரசாயன இடுபொருட்களின் நச்சுத்தன்மை இல்லாததால் வளரும் நாடுகளில் மக்கள் உடல் நலம் காப்பதில் அங்கக விளைபொருட்களின் முக்கியத்துவம் உணரப்பட்டு பெருநகரங்களின் சந்தைகளில் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் மண் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதை அங்கக வேளாண்மை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ளது. பொதுவாக பயிர் விளைச்சலானது விதைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் விதைகளின் தரத்தை பொறுத்துள்ளது. தரமான விதைகள் மற்றும் மேம்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை கையாள்வதால் சுமார் 40% அதிகரித்த விளைச்சலை பெறலாம். அங்கக வேளாண்மையில் பயிர் உற்பத்திக்கு பயன்படும் விதையானது அங்கக முறையில் சாகுபடி செய்தாக வேண்டும் அல்லது அங்கக சான்றிதழ் பெற்ற விதையாக இருத்தல் வேண்டும். அங்கக விதை உற்பத்திக்கு சாதாரண விதை உற்பத்திக்கு போலவே சில தனிப்பட்ட தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். அங்கக விதை உற்பத்திக்கு தேவைப்படும் தொழில்நுட்பங்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் நிலத்தேர்வு. அங்கக விதை உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நிலமானது குறைந்தது 3 வருடங்களுக்கு ரசாயன பயன்பாடு இல்லாமல் அங்கக முறையில் பயிர் உற்பத்தியை மேற்கொள்ளப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். அதாவது குறுகிய கால மற்றும் ஓராண்டு பயிருக்கு 2 வருடங்களும், நீண்ட கால பயிர்களுக்கு 3 ஆண்டுகளும் அங்கக முறையில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் நிலமானது தாழ்வான நிலப்பகுதியாக இருக்கக்கூடாது. இதனால் ரசாயன உர பயன்பாட்டில் உள்ள வயல்களிலிருந்து ரசாயன பொருட்களின் கழிவுகள் நீருடன் கலந்து அங்கக நிலத்தில் வடிவது தவிர்க்கப்படும். விதையானது அங்கக முறையில் பயிர் செய்யப்பட்டு பெறப்பட்ட விதையாகவும் சான்று பெற்ற விதையாகவும் இருத்தல் வேண்டும். வயல் இடைவெளி எவ்வாறு இருக்க வேண்டும்? அங்கக விதை உற்பத்தி வயலானது ரசாயன பயன்பாட்டில் உள்ள நிலத்திலிருந்து 3 மீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும்.

0: அங்கக விதை உற்பத்தி வயலை சுற்றி உயிர்வேலி அமைக்கப்பட வேண்டும். இதனால் பல்லுயிர் பராமரிப்பிற்கு வழிவகுப்பதோடு காற்றினால் ஏற்படும் மாசுகளை தவிர்க்க ஏதுவாகிறது. விதை சான்று அளிப்பு பெற பதிவு செய்ய வேண்டுமானால் அந்தந்த பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பயிர் விலகு தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் தன் மகரந்த சேர்க்கை பயிர்களான நெல் மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு 3 மீட்டர் இடைவெளியும், மற்ற அயல் மகரந்த சேர்க்கை பயிர்களான மக்காச்சோளம், சோளம், கம்பு மற்றும் காய்கறி விதை பயிர்களுக்கு 100 முதல் 1600 மீட்டர் வரை பயிர் விலகு தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். அங்கக விதை உற்பத்திக்கு பரிந்துரைக்கப்படும் உரங்கள் தொழு உரம், மண்புழு உரம், மக்கிய களைகள், ஊட்டமேற்றிய தொழு உரம், எண்ணெய் வித்து பயிர்களின் புண்ணாக்கு, பசுந்தாழ் உரங்கள், உயிர் உரங்கள் ஆகியன. திரவநிலை உரங்கள் பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இளநீர், கோமியம், பயனுள்ள நுண்ணுயிர் கரைசல். பொதுவாக அங்கக விதை உற்பத்தியில் விதை நேர்த்திக்கு உயிர் உரங்கள், தாவர இலை கரைசல்கள், இலைப்பொடிகள், பஞ்சகவ்யா மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். அங்கக விதை நேர்த்தி முறைகளினால் என்னென்ன பயன்கள்? அதாவது, விதைகளை கோமியத்தில் ஊற வைப்பதால் விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. களிமண் விதை பூச்சு செய்வதால் விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. ட்ரைகோடெர்மா மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் பயன்படுத்துவதால் வேர் சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்துகிறது. சீமை அகத்தி பட்டை கரைசல் மற்றும் வசம்பு பொடி கரைசல் பயன்படுத்தும் போது விதை மூலம் பரவும் நோய்கள் மற்றும் சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. எருக்கு இலை கரைசல் பயன்படுத்தும் பொழுது நெல்லில் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்துகிறது. அரளி இலை கரைசலை பயன்படுத்தும் பொழுது வெங்காயத்தில் நுனி கருகல் நோயை கட்டுப்படுத்துகிறது. புங்கம் விதை கரைசல் பயன்படுத்துவதால் சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிகிறது. கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். விதைப்பயிரின் இன தூய்மையை பராமரிக்க விதைப்பயிரின் புறத்தோற்றத்திலிருந்து வேறுபடும் பயிர்களை அடையாளம் கண்டறிந்து பயிரின் பல்வேறு வளர்ச்சி பருவங்களான பூக்கும் முன், பூக்கும் பருவம் மற்றும் அறுவடைக்கு முன்பும் கலவன்களை அகற்ற வேண்டும். களை நிர்வாகம் மிக மிக அவசியம். என்னென்ன களை நிர்வாக முறைகளை மேற்கொள்ளலாம்? உரக்குழிகளை சுத்தமாக பராமரித்தல், நன்கு மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்துதல், பண்ணை கருவிகள், இயந்திரங்கள், கதிரடிக்கும் களம் மற்றும் பயிரிடப்படாத இடம் ஆகியவற்றை தூய்மையாக பராமரித்தல், விதை பாத்தி அமைத்து களைகளை அகற்றி சாகுபடி செய்தல், கைகள் மற்றும் களை கட்டுப்பாட்டு கருவிகளை பயன்படுத்தி களைகளை அகற்றுதல். விதைகளை சேமிக்கும் போது விதைகளின் வயது முதிர்ச்சியினை கட்டுப்படுத்தவும், பூச்சி பூஞ்சான தாக்குதலிலிருந்து விதைகளை பாதுகாக்கவும், விதைகளை இயற்கை பொருட்கள் கொண்டு சேமிப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்து 6 முதல் 12 மாதங்கள் வரை சேமிக்கலாம். அங்கக தர சான்றிதழானது அங்கக முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தும் அங்கீகாரமாகும். அங்கக பொருட்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அங்கக சான்றிதழ் இன்றியமையாததாகும். அங்கக வேளாண்மையில் ஈடுபட விரும்புவோர் இத்திட்டத்தின் கீழ் அங்கக சான்றளிப்பு துறையில் பதிவு செய்து கொள்ளலாம். அங்கக சான்றளிப்புக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன? தேசிய அங்கக உற்பத்தி திட்டத்தின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கக முறைப்படி பயிர் சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும். அங்கக சான்றளிப்பிற்கு மாறும் காலம் இத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டபடி கடைபிடிக்க வேண்டும். மண் வளத்தை காக்க பயிர் சுழற்சி முறையில் பயறு மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்த வேண்டும். அங்கக விதை உற்பத்தி மேற்கொள்ளும் பொழுது பண்ணை இயந்திரங்கள், சேமிப்பு இடங்கள் மற்றும் கொள்கலன்களை விதைகளின் இன தூய்மை மற்றும் புறத்தூய்மை பாதிக்காத அளவில் தகுந்த கவனமுடன் பராமரிக்க வேண்டும். அங்கக வேளாண்மையை கடைபிடிப்பதன் மூலம் இயற்கை ஆதாரங்களையும் மண் வளத்தையும் பாதுகாத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கலாம். எனவே அங்கக வேளாண்மையை பின்பற்றி தரமான பாதுகாப்பான உணவையும் மாசற்ற சுற்றுச்சூழலையும் நம் வருங்கால சந்ததியினருக்கு அளிப்பது நமது கடமையாகும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: செயல்படுமே.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்சேஸா?
2: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:31. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

திரை இசையின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது ரெட்ரோ என்ற திரைப்படத்தில் இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடலாசிரியர் விவேக் பாடியவர் சந்தோஷ் நாராயணன் இந்த இனிய பாடல்

பண்பலை பாடும் நேரம் 2:36. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரையிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கருப்பன் என்ற திரைப்படத்திலிருந்து இசை டி இமான், பாடலாசிரியர் யுகபாரதி, பாடியவர் பிரதீப் குமார் அவர்களின் குரலில். இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் உம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: நிலையத்தில் நேரம் 2:41. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வளம் வருவது நிமிர் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் தாமரை, இசை பி. அஜ்னீஷ் லோக்நாத், பாடியவர் விஜய் பிரகாஷ். இதோ அந்த அழகான பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் திரை இசை. திரை இசையின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது காளா என்ற திரைப்படத்தில் இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் உமாதேவி வரிகளில் பிரதீப் குமார் தி அனந்து பாடியவர்கள். அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் திரை இசை. நேயர்கள் கவனத்திற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கெங்காவரம் ஆர் தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. 3 இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது வட சென்னை என்ற திரைப்படத்தில் இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் வரிகளில் அந்த இனிய பாடல்

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 100.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 3 மணி. நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பண்பலையுடைய வாட்ஸ்அப் என்னென்ன 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலில் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவது பாட்டு கேட்டிருக்காங்க. ஓமலூர் கோட்டை மேடிலேருந்து பாரதி ஸ்ரீனிவாசன்றவங்க, மின்சார கண்ணா என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல் காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: sunflower oil.
1: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிப்பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சிவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. லலிகம் பகுதியிலிருந்து செல்வி சுந்தரம், கோபுர வாசலிலே என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.
2: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:14. கட்சிவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிஞ்சிருக்கிறாங்க. அகரம் பகுதியிலிருந்து சதீஷ்குமார், குங்கும பொட்டு கவுண்டர் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதுவும் அந்த பாடல் காட்சியில் கேட்டு ரசியுங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: Students, listen carefully.

0: பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிபாடும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:20. நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய பண்பலை வாட்ஸ்அப் நம்பரான 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து துரைசாமி ஐயா என்ற படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஈசல்பட்டியிலிருந்து தீபா ரவி, தேவதையை கண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: பண்பலையில் நேரம் 3:34. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கீங்க கட்சிவேல் கலக்கல் பாடல்கள். என்ன நேர்களே, அப்பப்போ மழை பெஞ்சு உங்களை குளிர வைக்கிற இந்த வெயில் மாதிரி இல்லாமல் இப்பயுமே உங்களை குளிர வைக்கிற மாதிரி பாடல்கள்.

நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பண்பலையில் வந்து ஒழிப்போம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கோவை மாவட்டத்தில் மூக்கனூர் பகுதியை சேர்ந்த சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி நாலு பேரும் இணைந்து கேட்டிருக்காங்க உன்னை நினைத்தேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து. இதோ அந்த பாடல் அவங்களுக்காக.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததான் விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தேனி மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன். அவங்க கேட்டிருக்க படம் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல் அவங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். உங்கள் காதோரம் இனிமையான பாடல்களை ஒழிச்சிட்டு இருக்குது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தென்காசி மாவட்டத்திலிருந்து பாவூர் சத்திரம் பகுதியை சேர்ந்த புஷ்பலதா, துரைசாமி, பொட்டுத்தாய், அனலக்ஷ்மி நாலு பேரும் இணைந்து கேட்டிருக்காங்க வள்ளல் படத்திலிருந்து. அந்த பாடல் இதோ அவங்களுக்காக.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சிவேல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததான் விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்க பாலக்கோடு பகுதியை சேர்ந்த ரஞ்சித் சோலையம்மா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: ஓஹோ, பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 25 ஆகும்.
9: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வழி நிகழ்ச்சி.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நாம் இணைகிறோம் விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். 4 மணி ஆனாலே நம்முடைய நேயர்கள் எல்லாம் உற்சாகமாக இருப்பார்கள் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக. அப்படி அன்பு நேயர்கள் கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0-3-4-2-2-4-4-0-3-0 என்ற எண்ணிலோ, அல்லது 9-4-8-6-8-1-1-0-2-5 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0-3-4-2-2-4-4-0-3-1 என்ற எண்ணிலும், 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்ணிலும் அழைத்து இந்த விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம்.

சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில்
1: நம்ம வந்து இணையறோம். வணக்கம் மான்மதி.
0: வணக்கம் லீலா
1: வினோதன். ஆமா, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்களா? அப்படி நிறைய கொஸ்டினோட வந்திருக்கீங்க, கத்த கத்தையா கையில வச்சிருக்கீங்களேம்மா. சரி, நம்ம வந்து நேர்ல சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம், அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கங்க, யார் இங்கிருந்து? துரை ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன், கேளுங்க.
1: முதல் 3 குறிப்புகள். இது ஒரு சரணாலயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் தான் உள்ளது. இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: முதுமலை காடா?
1: முதுமலை காடா, எப்படி சொல்றீங்க?
2: அதுவும் ஒரு சரணாலயம் தான்.
1: அதுவும் ஒரு சரணாலயம். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: வணக்கம்.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. சரிங்க, வணக்கம், மகிழ்ச்சி. உங்களுக்கான ஒரு குறிப்புங்க. இது வங்காள விரிகுடாவில் இணைக்கப்பட்டுள்ள நதியின் அருகில் அமைந்துள்ளது. என்னங்கய்யா? நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க, ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு. இந்த பொதுவா தண்ணியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து உவர்ப்பு சுவை மிகுந்ததாக இருக்கிறது. காஷ்மீர் தார் ஏரி. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக.

0: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
0: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், உங்ககிட்ட உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
0: கண்டிப்பா சொல்லுங்க ஐயா.
1: கண்டிப்பா. மத்திய ஆசிய பாதையில் இது அமைந்துள்ளது.
0: மத்திய ஆசிய பகுதியில் அமைந்துள்ளது?
1: ஆமா.
0: இது வந்து சித்திரவாசல் பறவைகள் திருநாலயம். அது
1: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, உங்களை பதில் சொல்லாம நீங்க உங்களுக்கான ஒரு குறிப்பு. பறவைகள் வலசை போக இந்த இடத்தில் நின்று வலசை போகும் என்று அந்த இடம் வந்து, பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து வலசை போகும், ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தால் அது தங்கிட்டு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். நல்ல முயற்சிங்கய்யா. இனி நேரிலே நாம் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பண்பலை, இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
8: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் தருப்பூர் தாலுகா இளத்தகிரி அண்ணா நகரில் இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ்.
1: சுரேஷ், உங்களுக்கான ஒரு குறிப்பு. தேசிய அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் முதலிடம் பிடித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய அளவிலே அந்த சரணாலயங்கள் அதுக்கான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அதிலும் இந்த சரணாலயம் வந்து ஒரு புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது.
8: பதில் சொல்றேன் பாருங்க.
1: சொல்லுங்க.
8: புலிக்காட்டு பறவைகள் சரணாலயம்.
1: புலிக்காட்டு பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குது?
8: அது வந்து நீங்க சொன்ன குறிப்பு வந்து அதுக்குலாம் சரியா பொருந்தது. வங்காள விரிகுடா பகுதியில உவர்ப்பு நீர் வந்து அதிகமா காணப்படும் பகுதி. அது அங்கதான் இருக்கு.
1: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
9: தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு.
1: முல்லைக்காடு பாபு, சரிங்க. எங்க தூத்துக்குடி எல்லாம் எப்படிங்க மழை பெஞ்சிருக்க? நல்லா
9: தூத்துக்குடி.
1: சரி சரி, சரிங்க. உங்களுக்கான ஒரு குறிப்பு.
9: சொல்லுங்க சார்.
1: இது வந்து பாத்தீங்கன்னா 16th பறவைகள் சரணாலயம் ஆகும். ஈஸியா சொல்லிட்டேன், டக்குன்னு பதில் சொல்லலாம். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் ஒரு வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
10: கோகுல் பெண்ணாகரம்.
1: கோகுல் பெண்ணாகரம், இது வந்து பாத்தீங்கன்னா அரிதான வலசை செல்லும் நீர்பறவையான சாம்பல் வால் பாட்டலர் இங்க வந்து அதிகமா இருக்கும் போன்ற பறவைகள் அதிகமாக இருக்கும் இந்த சரணாலயத்துல.
10: வாழ்த்துக்கள்.
1: அடுத்த நேர் வருக வணக்கம்.

0: வர்ணனி நாயகன் ஜே எஸ் ஏல உணவர் அவர்களுக்கு மாலை வணக்கம். பெண்ணாகர வட்டம் பெரியவத்திலிருந்து செல்வராஜுங்க.
1: செல்வராஜ் ஐயா, உங்களுக்கு குறிப்பே வேணாம்னு நினைக்கிறேன், நீங்க வந்து ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு குறிப்பு தரேன். 2021 இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. கழுவேலி பறவைகள் சரணாலயம் எப்படி சொல்றீங்க?
0: 16வது பறவைகள் சரணாலயம் சொன்னதுனால சொல்றீங்க.
1: எந்த எந்த இடத்துல இருக்குது?
0: இடத்த பாக்கலங்க, நாகப்பட்டினமா என்னன்னு தெரியல.
1: சரி, சரியான பதில் தான். வாழ்த்துக்கள். கழுவேலி பறவைகள் சரணாலயம் இது வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகில இருக்கு. சரிங்களா?
0: நன்றி, நன்றி.
1: என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
0: நண்டு படத்துல இருந்து அள்ளி தந்த வானம்.
1: நண்டு படத்துல இருந்து அள்ளி தந்த வானம். நன்றிங்க. நன்றி,
0: நன்றி, நன்றிங்க.

போகிறேன். உண்மையிலே இந்த கழிவேலி பறவைகள் சரணாலயம் என்பது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகிலே அமைந்திருக்கிறது. இது ஒரு சரணாலயம், இந்தியாவில் தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. பறவைகள் வலசை இடமாகவும் இருக்கிறது. வங்காள விரிகுடாவின் இணைக்கப்பட்டுள்ள நதியின் அருகில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியானது உவர்ப்பு சுவை மிகுந்ததாக இருக்கிறது. மத்திய ஆசிய பகுதியில் அமைந்துள்ளது. பறவைகள் வலசை போக இந்த இடத்தில் நின்று வலசை போகும் என்ற ஒரு செய்தியை வந்து வியப்பாக இருக்கிறது. 2021 டிசம்பர் மாதம் இது வந்து கழிவேலி பறவைகள் சரணாலயம் 16வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5151 ஹெக்டார் சதுர நிலத்தை இந்த சரணாலயம் கொண்டுள்ளது. பெரிய ஒரு சரணாலயம்னு கூட நம்ம சொல்லலாம். 1972 வனவிலங்கு சட்டத்தை பயன்படுத்தி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கழிவேலி அல்லது கழிவோ ஈரநில அமைப்பு தமிழ்நாட்டில் நீர்ப்பறவைகள் மிகப்பெரிய தளங்களில் இதுவும் ஒரு தளமாக இருக்கிறது, பறவைகளுடைய சரணாலயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த சரணாலயம் கழிவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் அதனுடைய அருகில், அதாவது மரக்காணம் அருகில் அமைந்துள்ளது.

0: கருத்தை தொடர்ந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.
1: ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
5: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில், JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
9: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
8: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: அன்புடையர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நமது அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 உடன். இது இன்னிசை சாம்ராஜ்யம்.

0: பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இதனிலே நாம் இணைந்திருக்கிறோம். விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் ஆர்வத்தோடு இணைப்பில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். மாலை இனிய வணக்கம். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு சொல்லக்கூடிய நேயர் யார்? எங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலப்பட்டி கோபால்.
0: எங்க கோபால் சார், கரெக்டா 4:22 அட்டன்ஸ் வந்துட்டீங்க, 4:30 வருவீங்க? வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கான ஒரு 3 குறிப்புகள் ரெடியா இருக்கா?
1: கொடுங்க பாக்கலாம்.
0: இவர் ஒரு விளையாட்டு துறையை சார்ந்தவர், சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தவர். இவருக்கு வந்து சிறு வயதிலேயே இந்த விளையாட்டின் மீது அளவில்லா ஆர்வம் கொண்டவர்.
1: 4வது குறிப்பு ஒன்று கொடுக்கலாம். எந்த விளையாட்டு சேர்ந்தவங்கன்னு நான் கேட்க மாட்டேன், அதனால அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்.
0: நீங்க கேட்டாலும் நாங்க கொடுக்க மாட்டேங்க. சரிங்க, அடுத்த நேரம் கண்டிப்பா சொல்லிடுறோம். மகிழ்ச்சி
1: கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க?
0: அடிச்சு கேட்டாலும் சரி கொடுக்க மாட்டோம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி, குறிப்பு அடுத்த நேரம் வருக. வணக்கம். வணக்கம் அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்
3: ஐயா. இரு வணக்கம். மாலை வணக்கம் ஐயா.
2: மாலை வணக்கம் சொல்பவர் யார்? எங்க
3: மேடம்?
0: வணக்கங்க.
2: இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க ஐயா. ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்தாச்சு, அடுத்த குறிப்புகள வருங்க ஐயா. அடுத்த நேயருக்கான குறிப்புகள்ல வரும்.
4: யாருங்க
0: பேசுறது? வரும் பாருங்க.
4: நாங்க மரியன்பாளை ராமக்கையிலிருந்து 1வது வந்து எம்எல்சின்னு பேசுறேங்க.
0: லட்சுமணன்
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான ஒரு சிறப்பு குறிப்பு சொல்லலாமா?
4: கொடுங்க, முயற்சி பண்ணி பாக்கலாம்.
0: தேசிய அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் இவங்க வந்து முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். வெறும் வந்து விளையாட்டு வீரர் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, தேர்வுகள்லயும் இவர் வந்து பயங்கர டேலண்டான பர்சன்.
4: கிரிக்கெட் வீரரா இல்ல கால்பந்து வீரரா?
0: அது ரெண்டுமே இல்ல. வேற என்ன?
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம். சேலம் மாவட்டம் பலகடை
2: குருநாதன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
0: தொடர்புடைய ஒரு விளையாட்டு என்று கூட சொல்லலாம். மீனாட்சி பிள்ளை. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா எங்கிருந்துங்க? ஐயா
2: உங்களுடைய பெயர் வந்து தெளிவா நீங்க சொல்லுங்களேன்.
1: பழனி, ராமர் பழனி பூசாரி பேசுறேங்க.
2: பழனி, பழனி, சரிங்க. உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லாமா?
1: சொல்லுங்க
0: ஐயா. உங்களுக்கான குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிறு வயதிலிருந்தே இந்த விளையாட்டின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லலாம்.
1: கபில் தான் ஐயா?
0: என்னங்க ஐயா?
1: கபில் தான்.
0: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
2: வந்து ஒரு வீரரா வீராங்கனையா அப்படின்ற ஒரு குழப்பம் கூட இருக்கு. நிகழ்ச்சி நினைக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
3: மாலை வணக்கம் ஐயா.
2: மாலை வணக்கம். சொல்வது யார் இங்க இருந்து?
0: இந்தியாவை சேர்ந்தவங்க விளையாட்டு வீராங்கனை. உங்களுக்கான குறிப்பு
3: தீபிகா குமாரி.
2: தீபிகா குமாரி என்பது நல்ல முயற்சி. நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கங்கய்யா, யார் இங்கிருந்து?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் டூ சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம், பதில் சொல்லாமா?
4: இவர் என்ன வீரர்?
0: சண்முகம் சுந்தரையா, நீங்க வந்து அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு.
4: இல்லை மேடம், நான் வெற்றி பெற்று மே 20.
0: இல்லைங்கய்யா, 12/6 தான் போட்டிருக்காங்க.
2: விதிமுறைகளை பின்பற்றலாம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். இது உங்கள் அபிமான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆசி விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்கக்கூடியவர். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்வது யார் எங்கிருந்து?
5: நான் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்படி பீமராஜன்.
2: ஐயா சொல்லுங்க. ஐயா பீமராஜன் ஐயா,
5: ஐயா எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கு ஒரு குறிப்பா?
5: ஆமாம்.
2: இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தான்.
5: சீதல் தேவி.
2: சீதல் தேவி, ஏற்காடு 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர்
0: வருக, வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
6: பாலக்கோட்ல இருந்து அன்புங்க ஐயா.
2: அன்பு ஐயா, அப்படியே அன்பு ததும்ப விடை சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அன்பு ததும்ப வந்து ஒரு பாடல் கொடுத்துருவோம்.
6: நீங்க அன்பு ததும்ப சொல்லணும்னாலும் விடையா சரியா சொல்லணும்னா பாடு கொடுத்துருவீங்க.
2: சரிங்க,
6: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
2: உங்களுக்கான ஒரு குறிப்பா?
0: ஐயா இவங்க வந்து இப்போ 2026 வந்து தங்கம் வென்றிருக்காங்க.
2: இணைப்பில் நேயம், வணக்கம்மா. யார் எங்கிருந்து?
7: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம்.
2: பூர்ணாவா?
0: இருபத்தி

0: இப்போ வந்து தங்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க வந்து சீனாவில் ஷாங்காயில் நடைபெற்ற உலக கோப்பையில் தான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. உங்களுக்கான குறிப்பு பதில் சொல்லலாங்களே.
1: கும்கும் அனில் முகத்.
2: கும்கும்
1: அனில் முகத்.
2: எப்படி சொல்றீங்க?
1: தம்பி ஹெல்ப் பண்ணாங்க.
2: தம்பி ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? மிக சரியான பதிலை சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இணைந்த கைகள்ல இருந்து ஒரு பாடல் கொடுக்கலாம்.
2: தம்பி பேர் சொல்லலீங்களே. தருண். தருணுக்கு வாழ்த்து சொல்லிருங்க. விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. இணைந்த கைகள் இருந்து என்ன பாடலமா கேட்டீங்க?
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி శ్రీనివాసా பொறியியல் கல்லூரி
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் శ్రీనివాసా பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை, ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க,
8: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்,
7: கோல்டு பர்ச்சேஸா?
8: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
9: ஏன் டிபார்ட்மெண்ட் 11%
7: மட்டும்தான்
9: மற்றும்
10: தர்மபுரி.

உற்சாகம் ஊற்றெடுக்கும் உங்கள் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இளைஞர்களே, நிலையத்தில் நேரம் மாலை வீசும் நிலையான நேரம் 4:40. சொல்லுங்க வான்மதி, இப்போ வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனையை பற்றி கேட்டீங்க, நீங்களே ஒரு வீராங்கனை தான். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எந்த துறையை சார்ந்த

0: ஒரு
1: துறையை
0: கேள்வி
1: பற்றி
0: கேட்க போகிறோம்.
1: கேட்கல, அடுத்ததாக ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன்.
0: இல்லை லைட்டாக எனக்கு பசிக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிச்சயமா கேட்போம். இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? சரி, பழம் தான், என்ன பழம் அதாவது எனக்கு பிடிச்சது வந்து
1: நிறைய
0: வாழைப்பழம்.
1: வகையான பழம்
0: உங்களுக்கு
1: இருக்கு.
0: இல்லை, உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்?
1: வாழைப்பழம்னா எல்லாருக்குமே பிடிக்கும்.
0: சரி சரி, நான் மாம்பழம்னு நினச்சேன். நம்ம தருமபுரி சேலம் மாவட்டங்கள் வந்து மாம்பழத்தில் வந்து ஃபேமஸ்
1: இங்க ஒரு
0: ஆனது.
1: வித்தியாசமான பழம் சார்.
0: அப்படியா,
1: ஆமா,
0: வித்தியாசமான பழம். பதில்
1: கண்டிப்பா.
0: சொல்லுவீங்களான்னு பார்த்தேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் 04342242449030 என்கின்ற எண்ணிலோ 94868110025 என்ற எண்ணில் அழைக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்மா, யார், எங்கிருந்து?
2: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்திங்க.
0: சாந்திமா, உங்களுக்கான ஒரு மூன்று குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்கம்மா, மூன்று குறிப்பு.
1: இது வந்து ஒரு பழம்மா.
0: சரி,
1: இந்த பழம் வந்து சுவை நறுமணத்திற்காக ரொம்ப பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி,
1: இந்த பழத்தோட வடிவம் பார்த்தீங்கன்னா நீள் வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
0: நிறைய வட்ட வடிவத்தில் இருக்கேம்மா பழம். அம்மா, என்ன பழம்மா சாந்திமா?
2: ஒரு ஜூஸ் பழம்
0: நினைக்கிறேன். ஒரு ஜூஸ் பழம். எல்லா பழமும் போட்டால் ஜூஸ் வரும்
2: இல்லைங்க, பேரு வாயில வரல, திடீர்னு கேட்டதுன்னா.
0: திடீர்னு கேட்ட உடனே, அம்மா பழம் வந்து ரொம்ப பிரச்சனை கூடியது. சிவன் குடும்பத்திலே பழத்தால தான் வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. கரெக்டா சொல்லுங்க.
2: அவ்வளவுதாங்க.
0: அவ்வளவுதாங்க. என்ன பழம்னு சொல்லலே இல்லையம்மா கடைசி வரைக்கும்.
2: அதான் பேர் தெரியலங்க.
0: அப்படியா,
1: இருக்கு, வர மாட்டேங்க. சரி, தொடர்ந்து கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம். சாந்தியம்மா
0: நன்றி.
2: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கங்கய்யா, யார் இங்கிருந்து?
1: ஐயா, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்கய்யா.
0: நம்ம இணைப்புல இருக்கோமா இல்லையானா ஒரு டவுட்டா இருக்கும் போல இருக்கு. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அன்புநீர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04342242443031 என்ற எண்ணிலோ 94866522025 என்கின்ற எண்ணிலோ அழைக்கலாம். சரிங்க வான்மதி, இப்போ அந்த பழத்தினுடைய நிறமாவது கொஞ்சம் சொல்லலாமே எங்களுக்கு. நீங்க வாங்கிட்டு வந்து தான் தர மாட்டீங்க, அந்த பழத்தினுடைய நிறமாவது சொல்லுங்க.
1: நிறம் வந்து இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும்.
0: இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும். அடுத்த நேயர் வருக, வணக்கம். மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
4: தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர்ல இருந்து மூர்த்தி பேசுறேங்க ஐயா.
0: மூர்த்தி ஐயா, சரி, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
4: சொல்லுங்க ஐயா.
1: இது வந்து இனிப்பு சுவை கொண்ட பழம். இது உங்களுக்கான
4: பணம் பழம். மேடம்,
0: பணம் பழம்.
1: ரொம்ப பெரிய பழம்.
0: அதாவது ஐயா, எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லாம் பணம் பழம் கருப்பாக்குற மாதிரி தெரியுது, உங்களுக்கு மட்டும் எப்படி இளஞ்சிவப்பா இருக்கு?
4: அது இளஞ்சிவப்பும் கருப்பும் ரெண்டும் சேர்ந்து வரும் ஐயா, பழுத்த பின்னாடி மஞ்சள் கலர்ல வரும்.
0: ஓ, அப்படிங்களா. சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
5: கடத்திவிட்ட பரமேஸ்வரி.
1: பரமேஸ்வரி, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு அப்படின்னா, இது வந்து ஒளி ஊடுருவும் ஒரு வெள்ளை நிற சதை பகுதியை கொண்ட பழம் அப்படின்னு சொல்லலாம். என்ன என்ன புரியல சொல்லுங்க. டிராகன் ஃப்ரூட் சொல்றீங்களா? இல்ல, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கங்க.
6: கருப்பனமட்டியில இருந்து மணி பேசுறேங்க.
0: மணி ஐயா, பதில் சொல்றீங்களா, ஒரு குறிப்பு சொல்லட்டுங்களா?
6: குறிப்பு வேண்டாங்க, பப்பாளி பழம்.
0: பப்பாளி பழம் ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம். இப்போ ஒரு பெரிய அது ஒரு ஒரு சப்ஜெக்டே இருக்கு சொல்றேன். வருங்க, வணக்கம்.
7: கோம்பை மூர்த்தி.
0: கோம்பையில இருந்து மூர்த்தி ஐயா, பதில் சொல்லலாமாங்கய்யா?
7: ரம்புட்டான் ஃப்ரூட்.
0: என்ன ஃப்ரூட்?
7: ரம்புட்டான் ஃப்ரூட்.
0: ரம்புட்டான் ஃப்ரூட் என்பது நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
7: நன்றி, நன்றி.
0: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழமா பரங்கி பழமா அப்படின்றது ரொம்ப நாளாக வந்து ஒரே குழப்பமாக இருக்கு. கொஞ்சம் தமிழ்நாட்டில் அந்த பக்கம் சேலங்கள்லாம் தாண்டிட்டா பப்பாளினுவாங்க, நம்ம பரங்கி பழனுவோம். இது பப்பாளி சரியா பரங்கி பழம் சரியா அப்படின்றது வான்மதி நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.

0: வரக வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கமா?
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: நிஷா அம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கேட்டங்க.
0: பதில் சொல்றீங்களா?
1: சைஸ் எப்படிங்க இருக்கணும், சின்ன சைஸா இருக்கீங்களா, பெரிய சைஸா இருக்கீங்களா?
2: சூப்பர். என்ன கிராம், என்ன எடை, கரெக்டா நீங்க வந்து அளந்து ஸ்கேல்ல அளந்து சொல்றீங்க. இப்போ
0: சிறிய வடிவத்துல தான்மா இருக்கும்.
2: சிறிய வடிவில் இருக்கும்.
1: முந்திரி பழங்க?
2: முந்திரி பழம்.
0: முந்திரி பழம் இல்லைங்களே நிஷாமா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.

0: சிறிய வடிவில் இருக்கும்.
1: முந்திரி பழங்க.
0: முந்திரி பழம்.
2: முந்திரி பழம் இல்லைங்களே நிஷாமா, முயற்சி நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: எதுவாக
0: இருக்கும் நீங்க? நிவோ என்பது நல்ல முயற்சிமா? இணைப்பில் வந்த நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்பவர் யார், எங்க இருந்துங்க ஐயா?
3: அதியமான் கோட்டை, கீழ்காளியம்மன் கோவில், பூசாரி ஆர், கலைமணி.
2: கலைமணி ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டங்க, இன்னொரு குறிப்புடுங்க.
2: இந்த பழமானது அதாவது வளமான வண்டல் மண்ணில தான் விளைவிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஐயா.
3: இது தமிழ்நாட்டில் இருக்குதுங்களா, வெளிநாட்டில் இருக்குதுங்களா?
2: இந்தியாவில தாங்க ஐயா இருக்கு.
3: கோணக்கா பழம்.
0: கோணக்கா பழம் ஐயா, அந்த கோணப்புளியங்காய் நம்ம சொல்லுவோமே, மரம் ஏறி எல்லாம் முள்ளு மரத்துல பறிக்குமாதா? நல்ல நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி நேரில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தேருங்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, KG playing, smart class, experienced and caring teachers, pre-KG 2 plus 2 வரை admission நடைபெறுகிறது.
6: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சருக்கு
7: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை திரும்பி நாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனிய நேர்களே, நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: ஹலோ, தாளை பழம் சார்.
2: ஐயா, முதல்ல யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? உங்களோட பேரை பதிவு பண்ணிக்கோங்க.
3: நன்றிமா,
0: மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம். வணக்கம், இனிப்புலதான் இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: குமார் பேசுறேன்.
2: குமார் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
4: கேட்டாங்க மேடம்.
2: குறிப்பு வேணுங்களா, பதில் சொல்லிடுறீங்களா?
0: என்னங்க?
4: ரோஸ் ஆப்பிள், தண்ணீர் பழம்.
0: தண்ணீர் பழம்,
4: பன்னீர், பன்னீர்,
2: பன்னீர் பழம்,
0: பன்னீர் பழம். நல்ல முயற்சிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
5: சேலம் வேம்படி தண்டபாணி.
0: தண்டபாணி ஐயா, சொல்லுங்க, என்ன?
5: இந்த பழம் வந்து மலைப்பிரதேசங்கள்ல விளையக்கூடிய பழமா, இல்ல சமவெளி பகுதியில விளையக்கூடிய பழம்?
2: அதான் வண்டல் மண்ல விளையக்கூடிய பழம் அப்படின்னு சொன்னுங்க ஐயா. என்ன, உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கறேன். இந்த பழம் அசாம் மாநிலத்துல அதிகமா விளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: அசாம் மாநிலத்துல அதிகமா இருக்கு.
5: துரியன் பழமா?
2: என்னங்க ஐயா?
5: துரியன்
2: இல்லைங்க.

0: நல்ல முயற்சி,
1: எனக்கு
0: வாழ்த்துக்கள்
1: நன்றி.
0: ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக, வணக்கம். இப்போ வந்து இப்போ அசாம் மாநிலம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அங்கே தான் ஏற்றுமதி அதிகங்களா?
1: இல்ல, அங்க விளைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: எல்லா ரங்கசாமி ஐயா.
0: ரங்கசாமி ஐயா, பதில் சொல்லலாமா?
2: லிச்சி பழம்
1: சொல்லுங்க ஐயா.
2: லிச்சி, லிச்சி பழம்.
1: லிச்சி, அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
2: லிச்சி பழம்.
1: ஓகே, சரிங்க ஐயா.
0: சரியான பதில
1: சரியான பதில சொல்லிருக்காரு.
0: அது கூட சரியான பதில சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க வான்மதி. சரியான பதிலா தப்பான பதிலான்னு எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு.
1: சரியான பதிலா தான் சொல்லிருக்காரு ரங்கசாமி ஐயா. ஐயா, உங்களுக்கான பிடித்த பாடல் படம் சொல்லுங்க ஐயா.
2: படம் வந்து கௌரி மனோகரி.
1: கௌரி மனோகரி.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ் பாடின பாடல்.
1: சொல்லுங்க.
2: அறிவு கூட சுரம் இல்லாமல் கவிதை பாடுது.
1: நன்றிங்க ஐயா.
2: நன்றிமா, வணக்கமா.

0: இது வந்து ஒரு பழம், நீள் வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதனோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா நறுமணத்திற்காக பெரிதும் பெயர் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பழ வகையில் மொத்தம் 5 ரகமான பழ வகைகள் இருக்குது. இனிப்பு சுவை அதிகம் கொண்ட பழம் அப்படின்னு சொல்லலாம். இதனோட வெளிப்புற தோல் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாக இருக்கும், இளம் சிவப்பு நிறத்திலே இருக்கும், அடர் பழுப்பு நிற, அதாவது ஒற்றை விதையை கொண்டிருக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச அளவில் இந்த பழத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். உயர்தர வகையை சார்ந்த பழ வகை இந்த பழத்திற்கான, அதாவது சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே முதல் ஜூன் வரை அப்படி இருக்கும். இந்த பழங்கள் வந்து அஸ்ஸாம் மாநிலங்களில் தான் அதிகமாக விளைவிக்கப்படுது. இதுக்கு புவிசார் குறியீடு கூட கொடுத்துருக்காங்க. அந்த பழம் தான் அந்த ஐயா சொன்னது தேஜ்பூர் லிச்சி பழம்.
1: சூப்பர்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.

0: வான்மதி பார்த்தீங்கன்னா மூன்று கேள்விகள், முத்தான கேள்விகளுக்கு நேயர்கள் பதில் சொல்லி பரிசு பாடல்களை வென்றார்கள். அவர்களுக்கு பண்பலை சார்பாக நன்றிகள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: ஆர் வான்மதி
0: மற்றும் உங்கள் அன்பிற்கினிய ஜே எஸ் லீல வினோதன். நன்றி நேயர்களே.
1: நன்றி.
2: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா, அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கில்லுனாலோ, உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும், அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 100.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தா வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னன்னா, இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம்
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகங்க. சில பாடல்கள் நமக்கு ஆனந்தத்தை தரும், சில பாடல்கள் நமக்கு பழைய நினைவுகளுக்கே கூட்டிட்டு போகும்னு கூட சொல்லலாம். துள்ளலான இசையோட நிகழ்ச்சியோட
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் என் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெருக.
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம். கோல்டு பர்ச்சேஸா? ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு

0: தர்மபுரி.
1: தின்றல் வீசும் இனிமையான மாலை நேரம், நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது மண் வாசனை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
9: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்ட் பர்சேஸா?
9: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
10: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
9: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

இலைத்தின்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 5:19. நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது சர்க்கரை தேவன் என்ற திரைப்படத்திலிருந்து தோ அந்த இனிய பாடல்

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது சாமி போட்ட முடிச்சு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான்
2: போதும்.
4: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. தோ அந்த இனிய பாடல்

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

இனிமையான மாலை நேரம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது மனசுக்கேத்த மகராசா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்முக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

இதயங்களை இசையால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கெங்காவரம் ஆர் தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா. 9:30 இடைவிடாத இசைமழை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். காலத்தால் அவை அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் வலம் வரும். நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம்.

மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது கோட்டை வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம், நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல்.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்னமா பாட்டி, அம்மா, நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: மற்றும் தர்மபுரி.

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: வள்ளுவரின் ஸ்டக்கோ சிலைகள் அவரது சொந்த விமானத்தில் இருப்பது சிறப்பு. கருவறையில் வள்ளுவர் மற்றும் அவரது மனைவி வாசுகியின் வெண்கல சிலைகளும் உள்ளது. பிரம்மாண்டமான மயிலாப்பூர் வருடாந்திர திருவிழாவின் ஒரு பகுதியாக திருவிழாவின் 8வது நாளில் வள்ளுவரின் வெண்கல சிலையும் 63 நாயன்மார்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. சன்னதியின் இடதுபுறத்தில் அமைந்துள்ள கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் வாசுகி இருக்கிறார். நிறைய பாம்பு கற்கள் மற்றும் மாரியம்மனின் ஸ்டகோ உருவம் கொண்ட ஒரு புனித மரம் இங்கு காணப்படுகிறது. திருவள்ளுவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் ஸ்ரீ ஆதி மற்றும் ஸ்ரீ பகவான் ஆகியோரின் உயிரை விட பெரிய பளிங்கு சிலை உள்ளது. ஸ்ரீ ஆதி அவரை ஒரு குழந்தையாக தனது கைகளில் தாங்கி தனது கணவர் முன் மண்டியிட்டார். கவிஞர் பிறந்த இலுப்பை மரத்தின் அடிப்பகுதி என்று எழுதப்பட்ட கல்வெட்டுடன் கூடிய உருளைப்பிடத்தில் காணப்படுகிறது. மகாமண்டபம் அல்லது தியான மண்டபத்தின் ஓரத்தில் அமைந்துள்ள இந்த இலுப்பை மரம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இலுப்பை மரமாகும். இதன் அடியில் திருவள்ளுவர் 1935 சேதமடைந்து மரத்தின் அடிப்பகுதி பாதுகாக்கப்படுகிறது. இங்கு ஏகாம்பரேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு தனி சன்னதி உள்ளது. இந்த சன்னதிக்கு அருகிலேயே காமாட்சியின் உபசன்னதி அமைந்துள்ளது. சன்னதியின் சுவரில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவ, பிரம்மா மற்றும் துர்கையின் கோஷ்ட உருவங்கள் காணப்படுகிறது. நுழைவாயிலில் கணேசன் மற்றும் சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா ஆகியோரின் முக்கிய உருவங்கள் காணப்படுகிறது. வள்ளுவர் சிவன் மற்றும் பார்வதியை லிங்கத்தின் மேல் வைத்து வழிபடும் ஸ்டகோ படம் மிகவும் சிறப்பு. வள்ளுவர் மற்ற சைவ துறவிகளுக்கு இணையாக நடத்தப்படுகிறார். ஹனுமன், கணேசன், சண்டிகேஸ்வரர், பைரவர், சனீஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் போன்ற சிறிய சன்னதிகளும் இக்கோவிலில் காணப்படுகிறது. தமிழ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த கோவில் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு மாலையில் திருக்குறள் வகுப்புகளும் இங்கு நடத்தப்படுகிறது. கோவிலின் பின்புறம் நாக சிலைகள் சூழ்ந்த வேப்பமரத்தின் அருகே அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. ஏகாம்பரேஸ்வரரின் ஊர்வல தெய்வம் ஒரு கோவில் பெட்டகத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது மற்றும் திருவள்ளுவர் மற்றும் வாசுகியின் சிலைகள் ஒரு 100 அல்லது 2 பழமையானவை என்பது தெரிகிறது. இன்று சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

இன்று சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கோவில் ஒரு திறந்த தூண் போர்டிகோவால் சூழப்பட்ட ஒரு எளிய இரண்டு அறைகளை கொண்ட ஆலயமாகும். கிழக்கு நோக்கிய கருவறையில் பெரிய திருவள்ளுவர் சிலை உள்ளது.

மாலை வணக்கம் நேயர்களே. மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது தித்திக்குதே என்ற திரைப்படத்தில் இருந்து தோ அந்த இனிய பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்டு பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது மின்னலே என்ற திரைப்படத்திலிருந்து

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்யா பட்டினம், சேலம்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
6: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
7: பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது தெனாவெட்டு என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த இனிய பாடல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றம்

0: ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆண்டு 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக
1: I'll just push you back to this marker here so they can get a nice clean shot at you. What are you going to do and why?
2: We're all going to have a bowl first. I think we all we'll get something out of the wicket, hopefully, and then chase down their total.
1: A lot of compliments to your team in that first game, pushing Bangladesh really, really close. The first time you're coming up against India, a third-ranked team in the world. How are the team feeling?
2: We're super excited for this opportunity. I think playing India is a dream coming true, especially here in Leeds. We're super excited. A little bit nervous, but...
0: இதனை தடுத்து நிறுத்த எந்த ஒரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தாவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தாவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.

0: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர்ஸ் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும், இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக்கு அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக்கு அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இது உங்கள் அபிமான அன்பளை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளையத்தில் நேரம் மாலை 6:40.

முடித்திருக்க வேண்டும். வேலைகளுக்கு ஏற்ப கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பும் அப்படித்தான், 18 முதல் 35, 18 முதல் 45 வயது வரை விண்ணப்பிக்கலாம். வேலைக்கு தகுந்தாற்போல் வயது வரம்பு மாறுபடுகிறது. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு rac.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/6/2026 ஆகும்.

வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனியர்களே. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தில் டிஆர்டிஓ காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 33 இடங்கள். கல்வி தகுதி BE, BTECH, MSc.

அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, காஞ்சிபுரத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி MBBS முடித்திருக்க வேண்டும், வயது வரம்பு 63 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை இமெயிலில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/6/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 55 இடங்கள். கல்வி தகுதி BE, BTEC, MBA, CA என வேலைகளுக்கு ஏற்றவாறு கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹1,180. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் .in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.

நிலையத்தில் நேரம் மாலை 6:45 நிமிடம். நேயர்களை நிகழ்த்தலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. விருதுநகரிலும் மேலூரிலும் நெய்யூரிலும் புதுக்கோட்டையிலும் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர், உபாசி, குண்டேரிப்பள்ளம், ஈரோடு, விருதுநகர், சாத்தூர், பொன்னையார் அணை, திருச்சிராப்பள்ளி, வால்பாறை, செம்பேடு, சின்னக்கல்லார், மஞ்சளாறு, தேனி போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. குடியாத்தம், வேலூர், சிங்கம்புணரி, செங்கற்பட்டு, செஞ்சி, கடவுர், பொன்னமராவதி, அம்மாப்பேட்டை, மேலூர், ஊத்துக்கோட்டை, பெருந்துறை போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர்

வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் வருகிற 21ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும்

தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வருகிற 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: தம்பி ஊருக்கு புதுசோ?
1: ஏன் அப்படி கேக்குறீங்க?
0: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
1: என்ன சொல்றீங்க, புரியலையே.
0: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
0: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
1: என்ன விஷயம்னா?
0: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
1: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
0: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
0: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:50.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை 19/6/2026 காலை 10 மணிக்கு அதியன் கூட்டரங்கம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது வேளாண்மை தொடர்பான குறைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவித்து பயனடையலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பகுதி நேர கிராமிய கலை பயிற்சி மையத்திற்கான 2026-2027 மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இங்கு பயிற்றுவிக்கப்படும் கலைகள் நாடகம், புறவியாட்டம், பம்பை, சேவையாட்டம். இதற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு 17 மற்றும் அதற்கு மேல் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. பயிற்சி நிறைவில் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். சேர்க்கை மற்றும் பயிற்சி தொடக்க நாள் வருகின்ற 19/6/2026. வகுப்பு நேரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கும். பயிற்சி நடைபெறும் இடம் அரசு இசைப்பள்ளி, கிருஷ்ணகிரி. இதற்கு ஆண்டு கட்டணமாக 500 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9952798623 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் Group 1, Group 2 உள்ளிட்ட தேர்வுகள், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு உட்பட மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு வருகிறது. புதிய பயிற்றுநர்களை தேர்வு செய்யும் வகையில் நேர்காணலும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கலந்து கொள்ள வரும் பயிற்றுநர்கள் எந்த பாடப்பிரிவினை தேர்வு செய்ய உள்ளார்களோ அந்த பாடப்பிரிவினை கையாளுவதில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை கையாளும்

0: அனுபவமும் திறமையும் மிக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சார்ந்த பயிற்றுநர்கள் வருகின்ற 18ஆம் தேதி அதாவது நாளைக்குள் கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீர சாகசம் புரிந்த பெண்களை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சரால் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருதிற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றது. தாங்கள் செய்த வீர தீர சாகச பணிகளை உரிய தகவலுடன் https://award.tn.gov.in என்ற தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் வருகின்ற 19ஆம் தேதிக்குள் அதாவது நாளை மறுநாளுக்குள் பதிவு செய்திட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
1: நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். எப்பவுமே ஒண்ணு நினைவு வச்சுக்கங்க, எந்த செயலை செய்யறபோது முயற்சி இருக்கணும், அதனுடைய எண்ணமும் நல்லா இருக்கணும். இலக்கு சரியாக இருக்க வேண்டும், அடையும் வழியும் சரியாக இருக்க வேண்டும். இது யார் சொல்கிறா? காந்தியடிகள் சொல்கிறார். நான் எப்படியாவது அந்த இலக்கை அடைவேன், சொல்லவே கூடாதான். நல்லவனாக எப்போ இருந்தால் தாங்க நல்லவன், வர வியாழக்கிழமையில் இருந்தாலும் ஒருத்தர் நல்லவன் ஆக முடியாது. என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? ரொம்ப நாளைக்கு முதல்ல நான் ஒரு கதை படித்தேன். அதாவது அமெரிக்காவில் ஒரு 200 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சின்ன குழந்தையும் அம்மாவும் கணவர் இறந்து போனார். அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கே வழியில் ஒவ்வொன்றா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியாக இருந்தது என்ன அப்படின்னா, 10 வயசு மகனும் ஒரு பசுமாடும் அந்த அம்மாவும் தான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்பா நம்ம 3 பேரும் செத்து போயிடக்கூடாது, இந்த பசுமாட்டை போய் பக்கத்து ஒரு சந்தையில் விற்றுட்டு வா, அது இங்கேருந்து 5 மைல், நீ போயிட்டு வா, அதை விற்றுட்டு வர பணத்தை வச்சு கொஞ்ச நாள் பார்ப்போம், அதுக்குள்ளே வழி பிறக்கும், பையனுக்கு எதுவுமே தெரியாது, பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டுக்கிட்டு அந்த மாட்டை கையில் பிடிச்சிட்டு போகிறான். மாடு சந்தையில் விற்க தெரில, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கான். அப்புறம் சாயங்காலத்தில் ஒரு ஆள் வந்து மாட்டை வாங்கிட்டான், $30 கொடுத்துருக்கான். $30 வாங்கினோடனே அந்த பையன் பட்ட சந்தோஷம், படார்னு அதில் $1 எடுத்து ஒரு ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு பாதி ரொட்டி அம்மாவுக்கு வச்சுக்கிட்டு வேகமாக ஓடியாந்தாங்க. வந்து சேர்றப்ப 2:00 ஆயிடுச்சு. அம்மாட்ட வந்தோடனே அம்மா பார்த்து, என்னப்பா போனியா போனேன், மாட்டை வித்தியா வித்தியேன், எவ்வளோக்கு வித்தேன், $30 வித்தேன், இந்தா $1 ரொட்டி.

0: வாங்கினேன், இந்த நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன், பாக்கி எங்கப்பா காணோம், $29 இருந்த பையன் காணோம், அழுகிறான் பையன், அம்மா அழுகிறாங்க, எல்லாம் போச்சு, இனிமேல் என்ன இருக்குது வாழ்க்கை? சரி, இனிமேல் நம்ம வாழ வேண்டாம்னு அவங்க யோசிச்சுட்ருக்கப்ப அதிகாலை இந்த வீட்டினுடைய கதவு தட்டப்பட்டதான். இவங்க பயந்து போய் கதவு திறந்துருக்காங்க. ஒரு நெடிய மனிதன் நின்றுட்டு இருந்திருக்கார். இந்த வீட்டில் இருந்த ஒரு பையன் பக்கத்து ஊருக்கு சந்தை மாட்டு சந்தைக்கு மாடு விற்க வந்தானா? ஆமாம். $30 விற்றானா? ஆமாம். அதில் $1 போக $29 விட்டுட்டு வந்துட்டானா? ஆமாம். இந்தா இருக்கு இந்த $29. அவங்க எல்லாம் பார்த்து அசந்து போனாங்க. வணக்கம் சொன்னாங்க. ஐயா நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறேண்ணா. இல்லை எனக்கு வேண்டாம். நீங்கள் யார் ஐயா? இந்நேரத்தில் எப்படி வந்தீங்க? நான் ஏன் வந்தேன்னா, இந்த டாலர் ஒருவேளை உங்கள் வீட்டு கடைசி பணமாக இருந்து இது கிடைக்காமல் போய் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டால் என்ன ஆகுதுன்னு நான் பயந்தேன். அதனால தான் 5 மைல் இரவு நான் நடந்து வந்தேன். பத்திரமா வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர பாருங்க. ஐயா உங்கள் பேரையாவது சொல்லிட்டு போங்க. தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என் பேர் ஆப்ரஹாம் லிங்கன். நினைவில் வச்சுக்கோங்க, அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்து அடிமை தலையை போக்கியவர் என்று சொன்னால், அவர் ஜனாதிபதி ஆன பிறகு நல்லவரானார், அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்காக நல்லவரானார் அப்படிலாம் இல்லைங்க. எப்போதும் அவர் நல்லவராகவும் இரக்க குணமுடையவராகவும் யாரோ முகந்தெரியாத தாய்க்கும் மகனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தவர். ஆதலால் அவர் அத்தகைய பிரியம் பதவி அடைந்தார். எனவே நாம் குழந்தையினுடைய மனதோடு ஊக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லவருடைய மனதோடு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டால் வென்று காட்டலாம், சாதித்து நின்று காட்டலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 7:00. இனி நாம் அணிகிறோம் திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காவியத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மூடுபனி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
1: அதை ஏன்னா கேக்குற, மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மழை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவு எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு, எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
1: என்னென்ன பண்றது, இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
0: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணுமா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
1: ஓ, அப்போ நாங்க கட்டற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
2: பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர். சென்னை அஞ்சலாக

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களது புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக தெரிவிக்க பிரத்யேக எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 9487771077 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேகமலை, வெள்ளிமலை, பொம்மராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிங்கவால் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இது அப்பகுதியின் அடர்ந்த வனப்பரப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்த்துவதாகவும் வனத்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பமெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக அடுத்த மாதம் 8 வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடாக குமுளி மலைச்சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று வெற்றிலையில் இருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பயனாளி செந்தில்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
2: என் பெயர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர். மத்திய அரசின் பாரத பிரதமர் பிஎம்எஃப்இ ஸ்கீமின் மூலமா ஒரு 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தயாரிப்பு தொழில் ரெடி பண்ணியிருக்கோம், தயார் பண்ணோம். இந்த குளிர்பான தயாரிப்பில் பார்த்திங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமாக ஒரு குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 5 லட்சம் ரூபா எனக்கு மானியம் வரும் வந்திருக்கு. இது மூலமாக என்னுடைய தொழில் மேம்பாட்டுக்கு இது ஒரு நல்ல வகையில் எனக்கு உதவி பண்ணது. நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக இந்த மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ₹2 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக தமிழக கேரள எல்லையோரங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குமுளி மலைப்பாதை மற்றும் போடிமெட்டு ஆகிய வழித்தடங்களில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 19 நடைபெற உள்ளது. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் அன்றைய தினம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்றும், வைகை அணை தூர்வாருவது குறித்து மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ₹6.25 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். எந்த நிலையிலும் களத்தில் பயங்கரவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டுமே ஒரு இராணுவ வீரனின் எண்ணமாக இருக்கும் என்றும், நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவரிடம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு முன்னாள் இராணுவத்தினர், ஊர் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என அனைவரும் திரண்டு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கம்பத்தில் பட்டா பெயர் திருத்தத்திற்காக ₹5,000 லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்பும் நபர்கள் வரும் 22 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முகவரிக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 25 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பயிற்சிக்கு வரும் 19 விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி முதல்வர் திரு பொன்னுதுரை தெரிவித்துள்ளார்.
0: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்.

0: വാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே 2வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 2 செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன் ஸ்ரீ வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 19-21 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் உத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
2: வயல்வெளி பாப்பா, எல்லா வேலையும் செஞ்சு புடலா மாட்டேங்குது. இந்த பாத்திரம் கழுவுற வேலையை செய்யறதுக்குள்ள மனுஷனுக்கு உசுரே போகுது.
3: ஏ பிள்ளை சீதா, என்ன அங்க ஏதோ புலம்பிக்கிட்டே பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்க?
2: அது எப்பவும் புலம்புறதுதான் தமிழ. இப்பதான் வரியா? வா வா. என்ன விஷயம்?
3: என்ன இப்படி கேட்டுப்பிட்ட? உன்னை பார்க்க வரேன்னா ஒரு சேதி இல்லாம இருக்குமா? இந்தா உனக்காக உனக்கு பிடிக்குமேனு சமோசாலாம் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல இத சாப்பிடு.
2: உடனே வரேன். அதுக்குதான் தமிழ் வேணும்ன்றது. என்ன புரிஞ்சுகிட்ட பிள்ளையா இருக்கிற நீ தான். கொண்டா கொண்டா.
3: அதானே சமோசான்னதும் விலைக்கு வச்ச பாத்திரத்தை கூட கழுவாம அப்படியே போட்டு வராளே. சரி சரி, சாப்பிடாத அப்புறம் கழுவிக்கலாம்.
2: ஆமா, நான் சமோசாவை சாப்பிடுறேன். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னே, அதை அப்படியே சொல்லு. காது தானே கேக்குது?
3: அதானே காது தானே கேக்குது. சரி, நீ கொஞ்சம் இடம் சும்மா இருக்குன்னு சொன்னியே, அதுல ஏதாச்சும் விவசாயம் பண்ணலான்ற ஐடியா இருக்கா?
2: அதுக்குதான் தமிழ முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம. ஓ, அத பத்தி தான் ஏதோ சேதி சொல்ல போற. புரிஞ்சிருச்சு.
3: பரவாயில்லையே, சீக்கிரமா உனக்கு புரிஞ்சிருச்சு. அது ஒண்ணும் இல்ல சீதா, நீ தான் கொஞ்சம் நிலம் வச்சிருக்க. அது கூட ஆடு மாடு கோழி எல்லாம் கூட வளர்க்குற. அந்த மாட்டுக்கு தேவையான தீவனத்தட்டு, அது மட்டும் இல்லாம உன் செலவுக்கு தேவையான மொத்த விவசாயத்தையும் சொல்ல போறேன்.
2: ஐயா, செம சந்தோஷம்தான். பாரு, வயித்துக்கு சாப்பாடு கொடுத்த, இப்ப காதுக்கு நல்ல தகவலை கொடுக்கற, வருமானத்துக்கு ஒரு வழியும் சொல்ல போறையே.
3: ஆமா ஆமா, சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த ஆடு மாடு கோழியோடவே உன் நேரம் வீணா போயிட்டு இருக்கு. அதான், இதையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சினா உனக்கு வேலை கம்மி ஆனா லாபம் அதிகம். ஒரு முறை இதுக்கான வேலையை பார்த்து பிடிப்பில்ல.
2: சீக்கிரம் சொல்லு தம்பிலு, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன தகவலு, என்ன சொல்ல போற, விவரத்தை சீக்கிரமா சொல்லு.
3: அடடே, ரொம்ப அவசரம்தான். சரி சொல்றேன் கேளு. இன்னைக்கு நம்ம வயல்வெளி நிகழ்ச்சியில இந்த நிலக்கடலை எப்படி சாகுபடி செய்யறது, அது மட்டும் இல்லாம தென்னந்தோப்பு எப்படி எல்லாம் பராமரிக்கலாம், இது கூட மாந்தோப்பு, இந்த மாதிரியான நிறைய தகவலை சொல்ல போறாங்களே.
2: சொல்ல போறாங்களா? அப்போ நீ சொல்லலையா? சரி, யார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லு.
3: நான் இதெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்ற தகவலை உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கெங்காவரம் பகுதியை சார்ந்த தேன்மொழி தான். வா, போய் கேட்டு நம்மளும் சீக்கிரமா விவசாயத்தை கத்துப்போம்.
2: வா வா, கேப்போம். அப்படி அந்த பக்கம் கையில ஏதோ ஒரு கவர் இருக்கே, அதையும் குடு, பாத்துக்கிட்டே கேப்போம்.
3: இந்த கையில என் புள்ள கேட்டுச்சேன்னு மாம்பழம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா நீயும் ரெண்டு எடுத்துக்கோ, சாப்பிடு.
4: இன்று நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கெங்காவரம் பகுதியைச் சார்ந்த தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் நவீன்.
5: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
6: ஒரு 5 ஏக்கர் இருக்குது சார்.
5: 5 ஏக்கர் வச்சிருக்கீங்களா?
6: ஆமா சார், இருக்கு.
5: என்ன மேட்டு நிலங்களா இல்ல?
6: மேட்டு நிலம் மாங்காய் தோப்பு 2 ஏக்கர் இருக்குது சார். மீதி 1 ஏக்கரா வந்து தீவனத்திட்டு வச்சிருக்கிறோம். 1 ஏக்கரா நெல் செய்வோம் வீட்டுக்கு. 1 ஏக்கரா நிலக்கடை போடும் சார். அதுல துவர அவரை இது மாதிரி செய்வோம்.
5: ஓ, அப்படிங்களா? துவரா வரையெல்லாம் போடுவீங்க?
6: லைனாக போட்டு.
5: சரிங்கம்மா, நிலக்கடலை பயிரிட்டுறதா சொல்லியிருக்கிறீங்க. நிலக்கடலை வந்து எந்த காலத்துக்கான பயிர்?
6: அது வந்து 3 மாசத்தில் ஒரு நம்மளுக்கு சிறப்பான ஒரு வருமானத்தை கொடுக்கும் சார். அதனால் அது செஞ்சுங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு வருமானமும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விவசாயிகளுக்கு இருக்குது சார்.
5: எப்படி?
6: அது வந்து 3 மாசத்துல நிலக்கடலை வந்துருது சார். அது வந்து பங்குனி மாசத்துலயே உழவு ஓட்டிடுவோம். மாட்டு எருவெல்லாம் போட்டு அது உழவு ஓட்டி 1-2 மாசத்துக்கு முன்னே அதை இது பண்ணி வச்சிருவோம், கரெக்ட் பண்ணி வச்சிருவோம்.

0: அதுக்கு பின்னாடி வந்து சித்திரை வைகாசி, அந்த வைகாசி பட்டத்தில் போடுவோம் நிலக்கடலையே.
1: சரி,
0: அது வண்டி டிராக்டர் இருக்குது சார், அந்த மாதிரி அவங்கள வர வச்சு ஃபோன் போட்டு வர வச்சு போட்டுருவோம்.
1: சரிங்கம்மா, அந்த விதையை வந்து எப்படி கரெக்டாக அதை செலக்ட் பண்ணுறீங்க
0: சார்? அது வந்து நாங்கள் செடியை பார்க்குவோம், விளையும் போதே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கு தரமாக இருக்கிற இடத்த நாங்கள் அது தனியாகவே காய் வை, நிலக்கடையிலேயே தனியாக ஒரு மூட்டை பறித்து அது தனியாக காய் வச்சு எடுத்து வச்சுக்குவோம் வீட்டுக்குன்ட்டு. அது இதுக்கு வேணும்னுட்டே விதைக்கு வேணுன்றதுக்காகவே அது தரமாக எடுத்து வச்சுருவோம். அது வந்து திருப்பவும் என்ன பண்ணுவோம், உரிக்குவோம். சித்திரை மாதம்னா அந்த இது இருக்கிறதுனால, வெயில் காலன்றதுனால ஆட்டை மாட்டையெல்லாம் வீட்டானே கட்டி வச்சுருக்கிறதுனால அதை வந்து பதமாக நாங்கள் உரிச்சு வச்சுருப்போம். ஒரு ஏக்கராவுக்குன்னா இவ்வளோ அப்படின்ற அளவு இருக்குது.
1: எத்தனை மூட்டை விளையும் உங்களுக்கு?
0: எங்களுக்கு ஒரு 15 மூட்டை 20 மூட்டை வரும்.
1: சரிங்கம்மா, இப்போ ஒரு மூட்டை வந்து நீங்கள் விதைக்கு எடுத்து வச்சிட்டாலும் மீதி மூட்டைகளை என்ன பண்ணுவீங்க
0: சார்? வேணும்னு பக்கம் கேட்பாங்க சார், நிறைய நிலம் வசதி இல்லாத கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க மூலியமாக, எங்கள் வீட்டுக்காருக்கு நிறைய தெரியும், அவங்க மூலியமாக வந்து வீட்டாண்டே எடுத்துன்னு போயிடுவாங்க.
1: சரிங்கம்மா, நீங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் ஆட்டுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க?
0: செய்வோங்க சார், அதுவும் தேங்காய் மரம் இருக்கிறதுனால அதுவும் ஆடிக்கும், தேங்காய் எண்ணெயும் ஆடிக்கும், காய் வச்சு இதுவும் ஆடிக்குங்க.
1: வீட்டுக்கு பயன்படுத்துங்க
0: சார், வீட்டுக்கு அதுதான் பயன்படுத்துறோங்க நாங்கள், வேற எதுவும் இல்லை. தேங்காய் மரம் அது இருக்கிறதுனால தேங்காயும் இதுவும் பயன்படுத்தி.
1: எத்தனை தேங்காய் மரம் வச்சிருக்கீங்க?
0: ஒரு 50 தேங்காய் மரம் இருக்கு.
1: 50 தேங்காய் மரம்
0: இருக்கு சார்.
1: சரிங்க, அதெல்லாம் இந்த சிறை எடுக்கிறது அதெல்லாம் எப்படி, என்ன என்ன மாதிரி நேரத்தில் பண்ணுவீங்க?
0: அதெல்லாம் தை மாதம் செய்வோங்க சார்.
1: தை மாதம்?
0: ஆமாம். அது அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி வந்து வெயில் காலம் வர்றதுனால அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டுங்கன்னா அதுக்கு மேலே வர மழை சேம்பறதுக்கு காய் நல்லா சிறப்பாக வரும்ன்றதுனால அப்போ செய்வோம்.
1: இப்போ 50 தேங்காய் மரம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய தேங்காய்க்கள் அந்த இளநிலை என்ன பண்ணுவீங்க, குத்தகை மாதிரி விட்டுருவீங்களா?
0: இல்லை தான் சார், இதுதான் போடுவோம். எங்களுக்குன்ட்டு ஒரு 10 மரம் வச்சுக்குவோம்
1: வீட்டுக்கு. 10 மரம்?
0: ஆமாம், 10 மரம் வீட்டுக்கு. ஏன்னா கூலி ஆளுங்க அது இது வேலை செய்கிறதுனால எங்களுக்கு அது தேவைப்படுது, எண்ணெய் என்னன்றதுனால. அதனால 10 மரம் எங்களுக்குன்னு வச்சுக்குவோம், மீதி 40 மரம் போட்டுருவோம்.
1: ஒரு மரம் என்ன ரேட்டு கொடுறீங்க?
0: நாங்கள் வருஷத்துக்கு 900 போடுவோம் சார்.
1: 900?
0: இப்போ இருக்கிறதுக்கு 1200 வரையிலும் கேட்டாங்க. தேங்காய் தோப்பு வந்து எப்பயுமே காப்பு 2 வருஷம் தான் போடுவோம், அதுக்கு மிச்சமெல்லாம்.
1: இப்போ வந்து இப்போ நீங்கள் குத்தை விட்டுறீங்க, இந்த அணில் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ சேதாரம் பட்டுட்டா, அந்த கோட்டம் அதனால சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சேதாரம் பண்ணிட்டாக்கல உங்ககிட்ட எதனா இழப்பு கேட்பாங்களா?
0: அது மாதிரியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை சார். அந்த மாதிரியெல்லாம் யாரும்
1: இது அவங்க பொறுப்பு,
0: அது அவங்க பொறுப்பு. நம்ம தண்ணி காட்டி விடணும்,
1: நம்ம தான் தண்ணி காட்டணும்,
0: நம்ம தண்ணி காட்டணும், தோப்பை சுத்தமாக வச்சுக்கணும், அந்த செடியை மருந்து போடலாம், நம்ம டிஏபி இதாவது ஒரு பொட்டாசி இதெல்லாம் கலந்து நம்ம மரத்துக்கு போட்டு விடலாம், அதுவும் போட்டு விடலாம்.
1: சரிங்கம்மா, இப்போ தென்னை மரம் சொல்கிறீங்க, இந்த தென்னை மரத்துக்கு எதாவது நோய் ஏற்பட்டுட்டா என்ன பண்ணுவீங்க, அது எப்படி வந்து தடுப்பீங்க
0: சார்? அது இளஞ்செடியாக வச்சிங்கன்னா அந்த பண்டு அடிக்கும் சார், கருப்பு பண்டு மாதிரி ஒரு பண்டு இருக்கும், அதனால குருத்துலேயே உக்காந்துரும்.
1: இந்த காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க,
0: அது உக்காந்துரும். அது எடுப்பாங்க சார், எடுத்துட்டு அது நோண்டணும் சார், ஒரு குச்சி குச்சி ஏதாவது ஒரு நம்ம அருவால் இந்த ஒரு சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்து அது நோண்டி அந்த பண்டை எடுத்துடணும் வெளியே. எடுத்துன்னு மிளகா செல் மருந்து இருக்குல்ல சார், அதோட மணல் கொஞ்சம் கலந்து அந்த சந்தில் போட்டு விட்டோங்கன்னா வர அண்டாது,
1: அது வராது.
0: ஆமாம், அது அப்படியே வந்துடும்,
1: நல்லா வளரும்.
0: நல்லா வளரும் சார்.
1: சரிங்க, என்ன மாதிரியான உரங்கள் எல்லாம் போடுவீங்க மரத்துக்கு?
0: மரத்துக்கு நாங்கள் டிஏபி போடுவோங்க சார், பொட்டாசு அதெல்லாம் கலந்து போடுவாங்க, அது கடையில் போய் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்றாங்க சார்.
1: கொடுத்துட்றாங்க. இயற்கையான இதெல்லாம் நீங்கள் போடுறதில்ல?
0: நாங்கள் கம்மியாக இருக்கிறதுனால அதிக மரம் இருந்தால் அது பயன்படுத்தலாம் சார், நாங்கள் கொஞ்சம் மரம் வச்சுருக்கிறதுனால அது பயன்படுத்தலாம், நாங்கள் இயற்கை விவசாயம் பக்கம் போகல.
1: ஓ சரிங்க சரிங்க. இப்போ இந்த நிலக்கடலை வந்து நிறைய வெரைட்டி
0: இருக்குது,
1: என்ன வெரைட்டி நீங்கள் வந்து போடுறீங்க?
0: நாங்கள் நாட்டு விதைன்ற மாதிரி தான் சார், இப்போ அந்த காலத்துலேருந்து அதை பயன்படுத்தின்னு வரதுனால நாட்டு விதை தான் சார் போடுறோங்க. அதில் ஹைப்ரிட் 3 வகை இருக்குது சார், அது இப்போ இதில் போனால் பையூரில் வாங்கலாம், நாங்கள் அது வாங்குறதில்ல சார், நாங்களே பயன்படுத்தி வச்சுக்கிறதுனால அந்த பக்கம் போகிறதில்ல.
1: ஓஹோ, நீங்களே அப்படியே வந்து விளையிறீங்க? அப்படியே வந்து வச்சுருக்கிறதுனால
0: நாங்கள் அந்த பக்கம் போகிறதில்ல. பையூரெல்லாம் போனோங்கன்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லி, ஆனால் நாங்கள் போகிறதில்ல சார், நாங்களே வச்சுருக்கிறதுனால போகிறதில்ல.
1: சரிங்கம்மா. சரி, வேற என்ன பயிரிட்டுருக்கீங்க?
0: தீவனத்தட்டு 1 ஏக்கர் நட்டு.
1: தீவனத்தட்டு என்ன ரகம்
0: சார்? அது ரகமெல்லாம் தெரியாது சார், ஒருத்தர் கழனிலேருந்து அப்படியே மாற்றிக்குவோங்க.
1: இல்லை என்ன கலர் இருந்தால் ரெட்டா இல்லை?
0: வெள்ளை கலர் இருக்குது சார், ரெட்டு கலரும் இருக்குது. ரெட்டு கலர் வந்து தண்டு இதாச்சுன்னா மாடு பாதிக்கு பாதி விட்டுரும் சார், அந்த ரெட் கலர் வந்து சீக்கிரம் வளர்ப்பும் வராது, தண்டு நிறைய சீக்கிரம் உட்காரும், அதனால அது மாடு பாதிக்கு பாதி விட்டுரும். ஆனால் வெள்ளை வந்து அது அப்படியே சோக நிறைய கிளச்சி நிறைய வைக்கும், ஒரே ஒரு 3 தண்டு அறுத்துங்கனாவே ஒரு மாட்டுக்கு போதுமான அளவுக்கு வந்துடும்.
1: அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளை கலர் தான்
0: வெள்ளத்தட்டு
1: தான்
0: சார். ஆமாம், மாட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு சோளம் மாதிரி ஒரு கொடுத்துருக்குறாங்க, அவங்க வந்து மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க இது வாங்கி போங்க இது விளைவிக்கன்ட்டு, அதுவும் விரைக்குங்க சார், 1 ஏக்கரா அதை விரைப்போம். அது சோளத்தட்டு மாதிரி சார்.
1: சோளத்தட்டு?
0: ஆமாம், நிறைய நல்ல ஊட்டச்சத்து.

0: தருவாங்க. அது மாட்டுக்கு நல்ல ஊட்டச்சத்துன்ட்டு அவங்க கவர்மெண்ட் மூலியமாவே அது கொடுக்குறாங்க,
1: தராங்க இலவசமாவே.
0: ஆமா, இலவசமாவே எங்களுக்கு வரும் அது.
1: சரி,
0: அது ஒரு மானியம் மாதிரி புக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது வருஷம் அது கொடுப்பாங்க எங்களுக்கு.
1: வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க,
0: ஒரு வாட்டி தருவாங்க.
1: சரி சரிங்கம்மா. சரி, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: அஞ்சு மாடு இருக்குது சார்.
1: என்னென்ன மாடு
0: சார்? அது வந்து கலமா இதுதான் சார், ஜெர்சி மாதிரி தான் சார்.
1: ஜெர்சி மாதிரி?
0: ஆமா, கருப்பு வெள்ளை இருந்துச்சு சார், அதை சமாளிக்க முடியல எங்களால.
1: சமாளிக்க முடியலன்னா
0: செலவு பண்ண முடியல. அந்த பால் நீங்க 25-30 லிட்டர் பால் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்ணு போட்ட பின்னாடி கொஞ்சம் செலவை காட்டும்.
1: ஓ சரி சரி.
0: மடி வீக்கம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதெல்லாம் நிறைய வரும், அதனால இப்போ ஜெர்சி மாடு தான் சார் வச்சுருக்கோம்.
1: சரிங்க, எத்தனை லிட்டர் பால் கறக்குது?
0: காலையில் சாயந்தரம் 12 வரும் சார் ஜெர்சி எல்லாம். அதே கருப்பு வெள்ளைய எச்எஃப் பண்றது வந்து 25 வரும்.
1: எச்எஃப் வச்சிருக்கீங்களா?
0: அது ஒரு ரெண்டு கனிக்குட்டி தான் சார் வச்சுருக்கிறோம் புதுசா. அது ரெண்டு கனிக்குட்டி வச்சிருக்கோம்.
1: சரி, இந்த கறக்குற பால் எல்லாம் என்ன பண்றீங்க
0: சார்? நாங்க சொசைட்டிக்கு தான் சார்.
1: பக்கமே இருக்குங்களா இல்ல ரொம்ப?
0: இல்ல, ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம் சார்.
1: என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க?
0: எங்களது வந்து 42-45 அந்த மாதிரி போகும் சார். எங்களது என்ன கலப்பின மாடுன்றதுனால எங்களது அவ்வளவு போகும், ரேட்டு அவ்வளவு போகும்.
1: சரிங்க, அக்கம் பக்கமெல்லாம் பால் கொடுப்பீங்களா? இல்லை
0: இல்லை சார், யாருக்கும் எல்லாம் சுற்று வட்டாரம் பூரா மாடு வச்சிருக்கிறேங்க சார். எங்கள் ஊர் புறமே பெரும்பாலும் விவசாயமும் மாடு தான். மாடு ஆடு காடு பக்கம் இருக்கிறதுனால ஆடுங்களா அது ஊடே இருக்காது.
1: ஆடு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
0: 10 வெள்ளாடு இருக்குது சார்.
1: 10 வெள்ளாடு. சரி, அது எப்படி பராமரிக்கிறீங்க
0: சார்? காலையில் எடுத்து கொத்த விட்டு அந்த பக்கம் கட்டிடுவோம். சாணி செத்த எல்லாம் சுத்தம் ஆடு மாடுன்னு ஒரு 3 மணின்னு எழுந்தால் தான் சார் எங்களெல்லாம் அதை சமாளிக்க முடியும்.
1: 3 மணிக்கு எழுந்துருவீங்க காலையில்?
0: கரெக்டாக 3-3.5 எழுந்துருவோம்.
1: நைட்டில் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க?
0: நாங்கள் வானொலி கேட்டு 11 மணிக்கு தான் சார்
1: தூங்குவோம். 11 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவீங்க
0: சார். அது என்ன, நீங்கள் எங்களையும் மீறி இருந்தால் கூட அந்த டைமுக்கு எங்களால் அப்படி ஸ்டான் எழுந்துருவோம் சார். எங்களையும் மீறி தான் அந்த உடம்புக்கு முடியாம நிலைமைக்கு தான் இருப்போம்.
1: அதிகாலை நேரத்தில் எழுறது வந்து உடல் ஆரோக்கியம் ஆயுள் கூடும்னு சொல்லுவாங்க. நம்ம சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம், நல்ல ஒரு விஷயம்தான். சரிங்கம்மா, அந்த வெள்ளாடுகள்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க
0: சார்? பராமரிக்கிறதுன்னு இல்லை சார், நாங்கள் வந்து காலையில் வீட்டு ஆரம்பம் எல்லாம் பார்த்துட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தீவனத்தட்டை அறுத்து போட்டு காட்டுக்கு ஓட்டின்னு போயிடுவோம். மாட்டை வந்து ஓட்டின்னு போக மாட்டோம், ஆட்டை காட்டுக்கு ஓட்டி.
1: சரி, இப்போ காட்டு பக்கம் இருக்கிறதா சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த சென்னாயி இந்த மாதிரி வந்து விலங்கு தொந்தரவெல்லாம் இல்லைங்க?
0: அதெல்லாம் எதுவும் இல்லை சார்.
1: எந்த தொந்தரவும் கிடையாது
0: எங்களுக்கு. எங்கள் ஏரியாவில் அது இல்லை சார், இன்னும் இதுவரையிலையும் வந்ததில்லை. பண்ணிங் மட்டும்தான் இந்த நிலக்கடலை இது பண்ணுறதுக்கு வருதுன்றாங்க. இதுவும் எங்கள் வீட்டு பக்கம் இன்னும் வரல. அது வரும்போது கம்பி மாதிரி கட்டிடலாம் சார், இந்த வீட்டுக்கு கூரை கம்பி மாதிரி இருக்கும். அது வந்து போட்டு அந்த லைட் பிட்டிங் மாதிரி விட்டுட்டோங்கன்னா அதுக்கு அப்படி ஜிகு ஜிகுன்னு காட்டுறதுனால நிலக்கடையிலையும் அது கால் வைக்காது.
1: அந்த
0: கம்பினுடைய ஒளி இதாக
1: லைட்டு வெளிச்சத்தில் அது ஓடி போயிடுது.
0: ஆமாம், அந்த ஒளி வந்து மின்னல் மாதிரி இருக்கும் அதுக்கு பார்க்கறதுக்கு. அது கூட்டமாக தானே சார் வருது, 1-2 வராது, 5-6 அப்படி தான் வரும். நீ நெல்லே நாற்று விட்டிங்கன்னா கூட அந்த நாத்தவும் கிளாறதுக்கு வந்துடும். அதனால மொத்தம் செஞ்சீங்கனாவே அந்த கம்பி கட்டிடுவோங்க சார். நாங்கள்
1: சுற்றி கட்டிடுவீங்க?
0: சுற்றி அந்த கம்பியை ஒரு 4 ரவுண்டு 4 பக்கமும் கோல் நட்டு கம்பி கட்டிடுவோம்.
1: பாதுகாப்பாக தான் விவசாயம் பண்ணுறீங்க?
0: ஆமாம் சார், பாதுகாப்பு தான். மயில் இருக்குது, அதனால காட்டிலேருந்து
1: மயில் நிறைய சேதாரம் பண்ணுமே?
0: இல்லை சார், அதுக்கெல்லாம் இந்த ஒளி எழுப்புற மாதிரி வாங்கியிருக்கிறோம். அந்த நாய் குலைக்கிற மாதிரி ஒரு ஒளி எழுப்புற இது வச்சிருக்கிறதுனால அதை நாங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டு எடுத்துன்னு போய் மாட்டி விட்டுருவோம். அது வந்து அது இருக்கிறதுனால பயப்படுதுங்க.
1: நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க?
0: ஆமாம் சார், அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள்.
1: சரிங்க சரிங்கம்மா. சரி, இப்போ வந்து கோழி எத்தனை வச்சிருக்கீங்க?
0: அது ஒரு 20 இருக்கு சார்.
1: 20 கோழி? என்ன என்ன கோழி வச்சிருக்கீங்க? நாட்டுக்கோழி
0: தான் சார், நாட்டுக்கோழி தான்.
1: சரி, என்ன பண்றீங்க நாட்டுக்கோழியை? அடிச்சு சாப்பிட்றீங்களா இல்ல வந்து?
0: இல்ல சார், நாங்கலாம் அதை சாப்பிட மாட்டோம். வீட்டுல வளர்க்கறதுனால நாங்க அதை சாப்பிட மாட்டோம்.
1: வீட்டுல வளர்க்கறதுனால சாப்பிட மாட்டீங்க?
0: எதுவுமே. ஆடை கூட நாங்க விப்பங்களை தவிர்த்து நாங்களா வெட்டி எல்லாம் சாப்பிட மாட்டோம் சார். கோயிலுக்கே ஏதாவது வேண்டுதல் இருந்தா கூட வேற ஆளுங்களுக்கு பேசி கொடுத்துருவோம். நாங்க வளர்க்குற பொருளை சாப்பிட்றது இல்லை சார், அது ஒரு பழக்கம்.
1: அதாவது வந்து அது ஒரு பாசம் வச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு அதை வெட்டி சாப்பிடணும்னா கொஞ்சம் சிரமம் தான்.
0: நாங்கள் எதுவுமே செய்யறது இல்லை சார்.
1: சரிங்கம்மா, இந்த கோழி எல்லாம் வித்துருவீங்களா?
0: ஆமாம், விற்கிறோம்.
1: என்ன ரேட் போகுது
0: சார்? எங்க ஊர்ல வந்து 500 ரூபாய் போகுது சார் கிலோ.
1: கிலோ 500 ரூபாய்
0: சீசனை பொறுத்து சார். இப்போ வந்து இந்த ஆடி மாசம் பிறக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இன்னும் ஒரு 20 நாளைக்குள்ள விலை குறைஞ்சிரும்.
1: ஆடி மாசம்
0: ஆணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா விலை குறைஞ்சிரும், 390 ரூபாய் கேட்பாங்க.
1: அதே ஆடி மாசம் வந்து விலை கூடுதலாக்கும், ஏன்னா நிறைய ஊர்ல பண்டிகை இருக்கும்.
0: இல்ல சார், ஆடி மாசம் வந்து முருகர் ஃபேமஸ் இல்லையா?
1: ஓ,
0: இப்ப வந்து அது இருக்கிறதுனால இந்த ஒரு 15 நாள் ஓரளவுக்கு இருக்கும். ஒரு 10 நாள்ன்ட்டு ஆடி வரலயும் அரங்க 350 தான் கேட்பாங்க. அதே ஒரு பாவனையை வச்சுக்குவாங்க வியாபாரிங்க, இந்த மாசத்துல எங்கம்மா ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
1: சரிங்கம்மா.

0: வேற என்ன பயிரிட்டுருக்கீங்க
1: சார்? மாங்காய் தோப்பில் நாங்கள் உளு உள் போடுவோம்.
0: மாங்காய் தோப்பு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கீங்க. என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க
1: சார்? பெங்களூரா இருக்குது,
0: பெங்களூரா
1: சாதா இருக்குது, செந்தூரா இருக்குது, எல்லாம் கலப்பா வச்சிருக்கோம்.
0: எந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்?
1: என்ன பொறுத்தவரையிலும் காதரும் செந்தூரா தான் சிறப்பு.
0: செந்தூரா,
1: நீங்க எவ்வளவு ஜாதி இருந்தாலும் இப்ப எவ்வளவு வெரைட்டி வந்தாலும் காதர் பழத்துக்கும் செந்தூரா தான் சார் ஃபர்ஸ்ட். நீங்க மல்கோவன அந்த மல்கோவா கூட அந்த மதிப்பு கிடையாது, ஆனா இது ரெண்டும் சிறப்பாக்கும்.
0: நல்லா சிறப்பான டேஸ்டா இருக்கும்,
1: டேஸ்டா இருக்கும். ரொம்ப நாள் நமக்கு வச்சு.
0: எத்தனை மரம் இருக்குது உங்க தோட்டத்துல
1: சார்? அது ஒரு 500 மரம் இருக்கு சார்.
0: 500 மரம் என்ன? பெங்களூரா வேலை என்ன பண்றீங்க
1: சார்? எல்லாம் இதுக்கு

0: கம்பெனிக்கு அனுப்பி விட்றோங்க சார்.
1: ஜூஸ்
0: ஜூஸ்
1: கம்பெனிக்கு
0: கம்பெனிக்கு அனுப்பி விட்றோங்க
1: ஆ
0: சார்.
1: அனுப்பிடுறீங்க. கிலோ எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க
0: சார் இப்பெல்லாம் சொன்னால் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்.
1: சொல்லுங்க. எவ்வளோ
0: 5 ரூபா போகுது சார், அதுவும் பெங்களூரா வந்து 3 ரூபா.
1: ம், ஆரம்பத்தில் எவ்வளோ போச்சு?
0: அது 5 ரூபா போச்சு சார்.
1: ம்,
0: அதே செந்தூரா 7 ரூபா.
1: ம்,
0: தோட்டத்தில் விட்டுட்டோங்க சார், நாங்கள் கூலி ஆளுங்க வச்சு அது செய்ய முடியாது. ஒரு லேடிஸ்க்கு வந்து 500 ரூபா,
1: ம்,
0: ஆம்பளைங்களுக்கு வந்து 1000 ரூபா.
1: கட்டுப்படி ஆகலை உங்களுக்கு?
0: ஆகலை சார், 2 தோட்டம் விட்டே விட்டுட்டோங்க நாங்கள்,
1: ம்,
0: இன்னும் செய்ய முடியல. அது பருத்து நீங்களே எடுத்துகிட்டு போங்க, வியாபாரிங்களுக்கு சொன்னால்

0: பவர்பூச்சி.
1: ஆ
0: அந்த கிளைமேட் வாரக்கணக்கில் அப்படியே மழை பெஞ்சதுனால அந்த கிளைமேட் மாறினதுனால பூரா பழம் பூரா முழு இதாகிடுச்சி, புழு உக்காங்க ஆரம்பிச்சிருச்சு.
1: அது வேறு எதுவும் பண்ண முடியாதுங்களா?
0: அது என்ன பண்ண முடியாது சார், மாடும் கூட உள்ள தோப்பு உள்ள விட முடியாது சார். மாடு சாப்பிட்டுச்சுன்னா அது ஜீரண சக்தி ஆகாது, மாடு நிறைய சேர்த்துருது சார் எங்கள் ஏரியாவிலாம். இப்ப தீபன அது ஒரு வாசனைக்கு போயிருதுங்க சார் அதை சாப்பிட்றதுக்கு, ஆனால் அசத்திறப்ப முடியறதில்ல. ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அதை குழி தோண்டி குழியில் போட்டு தான் சார் புதைக்கணும் நாங்கள் அந்த மாங்காயை.
1: குழி தோண்டி புதைச்சிருவீங்க?
0: ஆமாம்,
1: வேறு எதுவும் பண்ண முடியாது.
0: அரை டன்னு ஒரு டென்னு வருதுன்னா கம்பனு புக்லிங் போட்டு உள்ள போட்டு மேலே இதுன்னு வேண்டியதான். மாடு போயிடும் சார், மாடு ஆடுங்க வெள்ளாடுங்களாம் அது தோப்பை விட்டு வெளியே வராது. நீங்கள் என்ன முடக்குனீங்கன்னா கூட அந்த வாசனைக்கு அங்கேயே ஓடும்,
1: வாசனைக்கு அங்கேயே இருக்கும், ஆனால் நமக்கு அது சேதாரம் தான்.
0: ஆமாம் சேதாரம் சார், ஆட்டுக்கு மாட்டுக்கு ப்ராப்ளம் சார், மாங்காய் பழம் கீழே இருந்துச்சுன்னா.
1: சரிங்கம்மா, இப்போ ஆடு வளர்க்குறீங்க, மாடு அது கொட்டகையெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க
0: சார்? 40x20 சீட் போட்டு கட்டியிருக்குறேங்க சார் நீட்டாக. செங்கல் சுத்து சேவர் போட்டிருக்குறேங்க, ஒளி வர்ற அளவுக்கு வச்சுருப்போங்க. மழை சீந்தல்னா மட்டும்தான் சார் நாங்கள் அங்கே கட்டுவோம். இதான் மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் கட்டுவோம். மீதி போயிட்டு காடு பக்கம் இருக்கிறதுனால நாங்கள் காலையில் தோட்டத்தான் போவோம், காலையில் 6 மணிக்கெல்லாம் பாலை கறந்துட்டு கொண்டு போய் கட்டிடுவோம்.
1: சரிங்கம்மா, மாட்டுக்கு தடுப்பூசி எல்லாம் போடுவீங்க?
0: அதெல்லாம் வந்துடுறேங்க சார், பக்கம் ஒரே 1.5 கிலோமீட்டர் தான் மாட்டு ஆஸ்பத்திரிங்களுக்கு, வந்து போட்டுருவாங்க.
1: எப்போ எப்போ போடுவீங்க?
0: 6 மாதத்துக்கு 1 வாட்டி. இப்போ சின்ன கண்ணு ஒரு 6 மாதத்துக்கு கண்ணுன்னா போட சொல்லுவாங்க, வந்து போட்டு போயிருங்கன்னு ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் போய் போட்டு வந்துடுங்க, இல்லைன்னா டாக்டரும் வந்துடுவார்.
1: அவரே வந்துடுவார்,
0: வந்துட்டு ஊரெல்லாம் சொல்லிடுவார் இந்த மாதிரி சொல்லிடுங்கம்மா வாங்க அப்படின்னா. அது கண்குட்டியெல்லாம் லைனாக பிடிச்சின்னு போயிடுவோம், போட்டுருவாங்க. மாட்டுக்கு 1 வருஷத்துக்கு 1 வாட்டி கோமாரி நோயின்னு போடுறாங்க.
1: கோமாரி நோய் தடுப்பூசிங்களா?
0: ஆமாம், அது கரெக்டாக போட்டுருங்க சார், நாங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும்.
1: ஆட்டுக்கு ஏதாவது தடுப்பூசி போடுறாங்களா?
0: அதுக்கும் போடுறாங்க சார்.
1: என்ன தடுப்பூசி போடுறாங்க?
0: அது வந்து துள்ளுமாரி நோயின்னு ஒரு நோய் வருது சார், அந்த நோய்க்கு வந்து போட்டுறாங்க. இந்த சித்திரை மாசத்துல புது பில்லு வருது இல்லையா சார், மழை பெஞ்சு அந்த பில்லு மேஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி வருது சார்,
1: பனிப்புல்லு நுனிப்புல்லுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, அது புதுசா வர்றதுனால அந்த மழை பெய்யறதுன்னா மண்ணும் அதுவும் கலந்துக்குது சார். அதனால இப்போ வெயில் காலத்துல அது சாப்பிடாம வந்து புதுசா போயினா அது கலந்து சாப்பிட்டா அந்த மாதிரி வரும் சார்.
1: அதுக்கான தடுப்பூசியும் போட்டுறாங்க?
0: ஆமா, அந்த சித்திரை மாசத்துல தான் சார் மெயினா போடணும் ஆட்டுக்கு.
1: கோழிகளுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும்?
0: கோழிங்களுக்கு வந்து அது ஒரு வெள்ளை கழிச்சல் மாதிரி வரும் சார். அதுக்கு வந்து நாங்கள் மாட்டு ஆஸ்பத்திரியில போய் கேட்போம், இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ஒரு பவுடர் தருவாங்க, அந்த பவுடரை எடுத்துன்னு வந்து கலந்து தண்ணியில் போட்டுருவோம், இல்லைன்னா நம்ம போடுற தீவனத்தில் கலந்து இது பண்ணி பிசைஞ்சு போட்டுங்கன்னா அதுவும் என்ன, அதை விட மஞ்சள் இந்த வேப்பந்தலை கொஞ்சம் லைட்டாக இல்லை ஒரு பூண்டு தட்டி அதில் போட்டு கலந்து, அதுவும் மஞ்சள் பெரும்பாலும் வாரத்துக்கு 1 நாளைக்கு போட்டிங்கன்னா கோழிக்கு நோகே வராது.
1: வராது?
0: ஆமாம் சார், நோகே வராது. நாங்கள் பெரும்பாலும் அது போட்டுருவோம், இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் போய் கேட்டுட்டு அந்த பவுடர் கொடுக்குவாங்க, இதை வந்து 3 மாதத்துக்கு 1 வாட்டி கோழிக்கு போடுங்கம்மா நீங்கள் அப்படின்னா அந்த பவுடரை போடுவோம், கலந்துருவோம் தீவனத்தில்.
1: சரிங்கம்மா, இப்போ மல்கோவா மாம்பழம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, செந்தூரா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்போ அந்த அந்த பழங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க
0: சார்? அது வந்து தெரிஞ்சவங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க நிறையா இருக்காங்க, ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்டவங்க நிறையா, ஏன்னா எங்களது ஃபோட்டோ கடை இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்டவங்க நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். தெரிஞ்ச ஆஃபீஸருங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தந்துடுவோம். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காயை வந்து நாங்கள் அப்படி தான் தருவோம், விற்பனைக்கு கொண்டு போக மாட்டோம்.
1: ஓ, ஃப்ரீயாகவே கொடுப்பீங்க?
0: ஆமாம், அது தெரிஞ்சவங்கன்றதுனால அவர் கொடுத்துருவார், அது அவர் மூலியமாக போகும், அதனால் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதே போல் வந்து வேறு என்ன பயிர்கள்லாம் பயிரிட்டுருக்கீங்க?
0: இப்போ நிலக்கடலை போட்டோங்கன்னா அது 3 மாதம் தான் சார், ஐப்பசி தீபாவளி அப்போ வந்துடும்.
1: சரி,
0: அதை எடுத்துட்டு அந்த துவரை லைன் விடுவோம், குத்தில் போட்டு லைன் விட்டுருவோம். அந்த நடுவே இருக்கிற கேஃபில் ஒரு டில்லர் மாதிரி கொஞ்சம் மிஷின் இருக்குது சார், இப்போ கை மிஷின் மாதிரி, அது மானியத்தில் வாங்கிக்கிறங்க. உளுந்தும் போடலாம், தடினி கொட்டையும் போடலாம், நீங்கள் எது உங்களுக்கு சிறப்பாக்குதோ அது போடலாம். நமக்கு எது நம்ம தேவைப்படும், இப்போ உளுத்தங்கொட்டை தான் நமக்கு தேவைப்படுது, நம்ம ஃபேமிலிக்கு அது தேவைப்படுது, அதனால உளுத்தங்கொட்டை போடுவோங்க.
1: அது எவ்வளோ காலம் பயிர்?
0: அதுவும் 3 மாதம் தான் சார்.
1: 3 மாதம்
0: தை மாதன்ற துவரையும் அதுவும் ஒட்டுக்காக வரும்.
1: நிலக்கடலைனா குறுக்க வந்து நம்ம வந்து துவரை போடுறோம், அதே போல வந்து அது எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ உழுவலோ இல்லை வந்து
0: லைன் லைனாக இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது சார். அந்த நம்ம கழனியில் ஒரு உழவு ஓட்டுறவங்க அது ஒரு அளவு இருக்கும், அந்த அளவுக்குள்ளே வந்து போடுவோங்க. அது வந்து ஒரு மானியத்தில் வாங்கிக்கிறோங்க சார், அது டிராக்டர் டிப்பர் அது ஒன்று 20,000 சார்.
1: 20,000?
0: ஆமாம், அது வந்து விரைச்சிருவோங்க, அந்த பில்லெல்லாம் அறுத்து எடுத்துருவோங்க மாட்டுக்கு சுத்தமாக. நிலக்கடலை பிடுங்கணுங்கன்னா அதை சுத்தமாக எடுத்துருவோம், எடுத்துட்டு அந்த உளுவுள் விரைச்சி விட்டு டில்லரில் போட்டு ஓட்டி விட்டுருவோம், உளுந்தும் விரைச்சி விட்டுருவோம். நமக்கு எதுக்கு வீட்டுக்கு தேவைப்படுதோ அந்த பொருளை விரைச்சிக்கலாம்.
1: உளுந்து வந்து பயிரிடுறீங்க, அது என்ன வீட்டுக்கு பயன்படுத்துவீங்களா இல்லை வந்து விற்பனைக்கு?

0: செஞ்சிருவீங்களா?
1: வீட்டுக்கு தான் சார், நம்மளுக்கு எல்லாம் மாங்காய் தோப்பு இருக்கு.
0: எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? எத்தனை?
1: அது ஒரு ஏக்கரா போட்டோங்கன்னா நம்ம ஆடு மாடுக்கிறதுனால ஆடே கூட மேஞ்சிடும் சார். எங்களுக்கு சேஃப்டிக்குன்றது வந்து எங்கள் வீட்டுக்கு அளவுக்கு எடுத்துக்குவோம். மீதி ஆடுங்க கூட ஒரு பச்சையாக இருக்கிறப்போ போட்டோங்கன்னா அது ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்து இந்த கிடாய்களுக்கெல்லாம் அது போடுவோம்.
0: கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம், கொழுப்பு சத்து வந்து ஆடுங்க நல்லா விளைவிக்கும், அதனால நாங்கள் அதுக்கே கூட வச்சுக்குவோம்.
0: சரிங்கம்மா. இந்த ராகி பயிரெல்லாம் பயிரிடுவீங்களா?
1: ஆ, போடுறோங்க சார்.
0: அது எவ்வளோ போட்டிருக்கீங்க?
1: அது ஒரு அரை ஏக்கரா போடுவோங்க சார்.
0: அது என்ன மாசத்துல போடுவீங்க? அது
1: இப்ப இந்த மாசத்துல விறைக்கலாம் சார். அது காட்டு ஆறு யூனிட்டு கேவுரு. இது விறைச்சிங்கன்னா இப்போ இது புரட்டாசி மாசம் வரும். அது அதுவும் மேட்டு கொள்ளைங்கள் எல்லாம் விறைப்போம்.
0: அது அது இந்த நாட்டு ஆரியும் அதே போல வந்து ரெட் கலர்ல இருக்குல்ல அந்த இதெல்லாம்
1: சார், ரெட் கலர்ல இருக்குது சார். அது கொள்ளாரின்னு, அது பேரே கொள்ளாரின்னு சொல்லுவாங்க. ஆமா, கொள்ளாரின்னு தான் சொல்லுவோம். அது வாங்குறதும் அப்பதான் அப்படி சொல்லிதான் வாங்குவோம். கொள்ளாரின்னுட்டு அது களை எடுத்துட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெஷ்டி இப்போ வரும்போது ஒரு களை எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம எதனா யூரியா கீரியா போட்டு விட்டுங்கன்னா சிறப்பாக வந்துடும்,
0: நல்லா வந்துடும்.
1: ஆமாம், அழகாக வந்துடும். அது அறுத்து எடுத்துக்கோங்க. அது அதுக்கு மேலே வந்து புரட்டாசி மாசன்றதுனால அப்போ வந்து வெள்ள சொரட்டாரின்னு நடுவோம்.
0: சோளம் பயிரிட்டுருக்கீங்களா?
1: சோளமும்.
0: அது எவ்வளோ பயிரிட்டுருக்கீங்க?
1: அது ஒரு அரை ஏக்கரா போடுவோங்க சார்.
0: என்ன சோளம், செஞ்சோளமா இல்லை வந்து?
1: செஞ்சோளம் தான் சார். நாங்கள்
0: செஞ்சோளம் போடுவீங்க?
1: செஞ்சோளம் தான்.
0: அது என்ன என்னத்துக்கு பயன்படுது செஞ்சோளம்
1: சார்? மாட்டு கருத்து போட்டால் நல்லா டிகிரி வரும் சார், நல்லா பாயிண்ட் வரும். அது போடுவோம். மிச்சத்தை வந்து நாங்கள் வீட்டுக்கு கூலுகளுக்கு ஆசறதுக்கு கூலியாளங்களுக்கு தேவைப்படும்ன்றதுனால அது வச்சுக்குவோம்.
0: இன்னொன்று, இந்த வெள்ளை கலரில் ஒரு கதிர் மாதிரி இருக்குமே,
1: அது வையாசி மாதம் விரைப்பாங்க சார். அது அது ஹைட்டாக இருக்கும், நல்லா ஹைட்டு. வீட்டுங்களுக்கே கட் பண்ணி அதுக்கு வீடு கட்டுவாங்க
0: அப்போ.
1: ஆமாம், அந்த காலத்தில் வந்து அதை வீடு கட் பண்ணி கட்டுவாங்க. அப்போ இருந்துச்சு சார், இப்போ தான் அது இல்லை, நவீனமானதுனால அதுவும் இல்லை.
0: சரிங்கம்மா. நெல் எத்தனை ஏக்கரை பயிரிட்டுருக்கீங்க?
1: அது ஒரு ஏக்கரா சார்.
0: என்ன வகையான நெல்?
1: நாங்கள் எடிட் 39 தான் சார் இருந்துச்சு. இப்போ 2 வருஷமாக தான் அந்த பொன்னி பவானின்றது வந்துனுங்குது. ஒரு அரை ஏக்கரா ஒரு கருப்பு நெல்லுன்னு ஒரு வகை இருக்குது சார், இப்போ புதுசாக அது இது பண்ணிங்கிறாங்க.
0: சரி,
1: அந்த கருப்பு நெல் நட்டுங்க. அது இயற்கை விவசாயன்ற மாதிரி அக்ரியை வச்சு அது நட்டுங்க. ஒரு அரை ஏக்கரா பயங்க ஏன்னா ஹைட்டு கேட்குது சார், நல்லா ஹைட்டம் பயங்கரமான ஹைட்டு வந்துருக்குது அது.
0: உங்கள் ஹைட்டுக்கு இருக்குங்களா?
1: ஆமாம் சார், அது கொஞ்சம் நம்ம நெல்லை பொறுத்து சார். அது புது ரகம்னுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, கருப்பு நெல்லுன்னு.
0: சரி, அதில்
1: கிலோ அரிசியே 150 ரூபா சார். அது
0: 150 ரூபா கிலோ?
1: ஆமாம், அந்த கருப்பு நெல்.
0: என்ன ஸ்பெஷல் அது?
1: அது வந்து இந்த சக்கரை வியாதிக்காரருக்கு
0: மெடிசன்.
1: அது ஒரு சிலருக்கு இந்த டிபி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுதுங்க சார்.
0: சரி, சரிங்கம்மா. எந்தெந்த நெல், எந்தெந்த மாசத்துல பயிரிடலாம், என்ன பட்டம்?
1: இப்போ ஏடிப்புதெல்லாம் இந்த வையாசியில் விடணும் சார். அது விட்டோங்கன்னா நல்லா வந்துடுது. அதே இப்போ பொன்னின்னாங்கன்னா அது ஆணி கடைசியில் விடுவாங்க. ஆணி மாதம் கடைசியாக விட்டோங்கன்னா அந்த ஆடி அந்த வெப்ப காலம் போயிட்டு அது கடைசியில் நட்டுங்கன்னா ஆவணி புரட்டாசின்ற மாதிரி மழைக்காலம் வந்துடுதுன்றதுக்கு அந்த மாதிரி நடுவாங்க.
0: எல்லாம் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க.
1: ஆமாம் சார்.
0: சரிங்கம்மா. சரி, இந்த நெல்லெல்லாம் பயிரிடுறீங்க, எத்தனை மூட்டை நெல் உங்களுக்கு வரும்
1: சார்? அது பட்டத்தை பொறுத்து சார். இப்போ வையாசி பட்டத்தில் வந்தீங்கன்னா 2 மூட்டை சேர்ந்து வரும். இப்போ 10 மூட்டை வருதுன்னா 2 மூட்டை சேர்ந்து வரும். அதே இப்போ ஆணி பட்டம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மழை பொழிவை பொறுத்து தான் சார் நமக்கு இது. இப்போ மழை தொடர்ந்து மோட மாதிரி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுவும் அந்த குருத்தாக இருக்கும், பால் குருத்து வரும்போது மழை வரக்கூடாது. களை பெருசுட்டு ஒரு மாதம் யூரியா டிஎப்பி ஜிப்சமெல்லாம் அதெல்லாம் கலந்து போட்டுட்ட பின்னாடி அந்த குருத்து பால் குருத்து வரும்போது மழை வரக்கூடாது.
0: வரக்கூடாது?
1: ஆமாம், அப்போ தான் மழையே வரக்கூடாது. அது வந்துருச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பூரா பதிராகி போயிடும் சார்மா.
0: வந்தால் பதிராயிரும்.
1: ஆமாம், மழை ஒரே 3-4 நாள் தொடர்ந்து வந்துருச்சிங்கன்னா பூரா வெளியே வரும், அழகாக கதிர் பார்க்கறது இருக்கும், அப்படியே நின்றுனே இருந்துடும், தலை வளையாது.
0: இப்போ அந்த அரிசியை என்ன பண்ணுவீங்க? அந்த நெல் வந்து வருது, அந்த நெல்லை என்ன பண்ணுவீங்க? விற்பனைக்கு செஞ்சுருவீங்களா இல்லை வீட்டுக்கு வச்சுக்குவீங்க?
1: வீட்டுக்கே வச்சுக்குவோங்க சார்.
0: ஃபுல்லாக வீட்டுக்கே வச்சுக்குவீங்க?
1: எங்களுக்கு தேவைப்படுறது இப்போ 39 எல்லாம் இருக்குதுன்னா அது வீட்டுக்கே வச்சுக்குவோங்க சார் நாங்கள். அதே இந்த பவானி இதெல்லாம் இருக்கிறதுனால கொடுத்துருவோம்.
0: கொடுத்துருவீங்க?
1: ஆமாம். இப்போ
0: என்ன ரேட்டுக்கு போகுது அதெல்லாம்
1: சார்? அதெல்லாம் என்ன 1500, 2000 இப்படி போகுது சார்.
0: சரிங்கம்மா. சரி, வேற என்ன பயிரிட்டுருக்கீங்க?
1: அவரை போட்டிருக்குறோம்.
0: எவ்வளோ இருக்குது அவரை?
1: அது ஒரு அரை ஏக்கரை போடுங்க சார்.
0: அரை ஏக்கர் போடுவீங்க?
1: அரை ஏக்கர் போடுங்க.
0: அவரையிலேயே ஒரு வகை தான் இருக்குதா இல்லை நிறைய வகை
1: இல்லை? அது ஒரு 5-6 வகை இருக்குது சார். சுரட்டை அவரைன்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: அது கொஞ்சம் பட்டம் கரெக்டாக பட்டத்தில் உட்காந்துச்சேன்னா நல்லா சிரமம் வரும் நமக்கு. தப்பா அவரைன்னு சொல்லுவாங்க, தட்டை அவரை அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கொடியேறுமே அது சொல்கிறீங்களா?
1: இல்லை சார், கீழோடையே தட்டை அவரைன்னு வாங்க. அது வந்து கொட்டை குட்டையாக இருக்கும், நல்லா முட்டை முட்டையாக நல்லா காய் இருக்கும். ஆனால் சுருகாவரன்றது தான் நிறைய வரும் நம்மளுக்கு.

0: அதனால் பச்சைக்காயும் விற்கலாம், அது வந்து பச்சையும் விற்கலாம். 100 ரூபா போயிடுது சார், சீசனை பொறுத்து,
1: சீசனை
0: வருஷம்
1: பொறுத்து.
0: எப்படி இருக்கோ அந்த மாதிரி பூ எப்படி உட்காருதோ அந்த பொறுத்து விற்றுருவோங்க. நாங்கள் பெரும்பாலும் பச்சைக்காய் விற்றுருவோம், கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவோம்.
1: பச்சைக்காயாவே விற்றுருவீங்க?
0: ஆமாம், பச்சைக்காயே கொடுத்துருவோம். அவரை வந்து பச்சைக்காய் தான் விற்போம், துவரை வீட்டுக்கு வச்சுக்குவோம்.
1: சரிங்க, வேறு என்னெல்லாம் பயிரிட்டுருக்கீங்க?
0: வேறு என்ன சார் பயிரிடுறோங்க, சுற்றி அந்த அகத்தி செடி வைப்போம் சார்.
1: அகத்தி செடி,
0: அகு மாட்டுக்கு ஆட்டுக்கு தேவைப்படும்ன்றதுனால அகத்தி செடி வைப்போம், கல் துறிஞ்சில் செடி வைப்போம். எங்களுக்கு காட்டு பக்கம் நிலம் இருக்கிறதுனால சுற்றியும் தோப்பை சுற்றியும் கல் துறிஞ்சில் செடி வைப்போம். அந்த இது வைப்போம், அகத்தி வர வைப்போம்.
1: இப்போ இந்த அகத்தியுடைய விதைகளே வந்து நிறைய ரேட் போகிறதா சொல்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் போட்ட இருக்கிறதுனால நம்ம ஆடு மாடுக்கு போட்டுருவீங்களா?
0: நாங்கள் ஆடு மாடு ஒரு ஒரு ஆள் ஆயிட்டு இருக்கும் சார், அதை கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே போட்டுனே இருப்போம் நாங்கள். நாங்கள் விரையெல்லாம் விரை வர்ற அளவுக்கு நாங்கள் வைக்கிறதில்ல, மாட்டுக்கு போடுவோம் பால்
1: கட் பண்ணி போட்டுறீங்க.
0: கல் துறிஞ்சல் செடியும் அதே போட்டுருவோம், அதுவும் அதே மாதிரி போடுவோம்.
1: விவசாயத்தை நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்களா, உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் மட்டும்தான் விவசாயத்தை பார்க்குறீங்க
0: சார்? நான் காலையில் இருந்தாங்கன்னா பால்கள் கறக்கிறதுக்கு துணைக்கு வந்துடுவார் எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பெரிய பையனும் வருவான். அவங்களுக்கு ப்ரோக்ராமெல்லாம் இருந்துச்சுன்னா வர முடியாது, அது நான் தான் பார்த்துக்கணும்.
1: இப்போ இவ்வளோ விவசாயத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க?
0: ஆமாம், நான் தான் சார் பார்த்துக்குவேன். என்ன தேவையோ ஃபோன் பண்ணால் அவங்க அனுப்பி விட்ருவாங்க, வண்டியில் அனுப்பி விட்ருவாங்க. அதை நம்ம போடுறதா அதெல்லாம் நானே கூட செய்வோம், யூரியா அதெல்லாம் தெளிக்கிறதெல்லாம் நானே செய்வேன்.
1: நீங்களே பண்ணிடுவீங்க?
0: யூரியாவெல்லாம் நானே தெளிக்குவேன்.
1: எத்தனை வருஷமாக இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க?
0: எங்களது பரம்பரையாகவே விவசாய குடும்பம் சார், எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து எங்களது நாக்கட்டின்னு போன இடமும் விவசாயமே.
1: விவசாய குடும்பம்.
0: ஆமாம், விவசாயமே. சின்ன வயசுலேருந்தே நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது 20 மாடு இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டிலலாம், அதனால எங்களுக்கு விவசாயமே இதாயிடுச்சு.
1: அப்படியே பழகிடுச்சு, அது உங்களுக்கு பெரிய சிரமமா தெரியல?
0: ஆமா, சிரமமா எனக்கு தெரியல சார். இப்போ இந்த வானொலி கேட்ட பின்னாடி தான் விவசாய நிகழ்ச்சி கேட்டதுனால இன்னும் சிலதெல்லாம் சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சுக்குவேன். இந்த இந்த இந்த இடத்துக்கு இந்த இது இந்த மருந்து அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் குறிப்பு எடுத்து எழுதி வச்சுக்கணுன்னா அது கரெக்டாக ஃபோன் பண்ணி ஆபி கடைக்காரருக்கே சொன்னானே கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க.
1: சரி,
0: இந்த இடத்துக்கு இந்த என்ன இந்த மருந்து அப்படின்னுட்டு. என்னம்மா தெரியும் உங்களுக்கு? ஏன்னா கரெக்டாக சொல்றீங்கன்னா நாங்களாம் வானொலி கேட்குறேங்க, அதனால எங்களுக்கெல்லாம் கரெக்டாக தெரியும், நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு.
1: ஓ அப்படிங்களா, சரிங்கம்மா சரிங்க.
0: நான் விவசாயத்தை பற்றி ஒரு கவிதை சொல்கிறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: வானம் உன்னை நீங்கள் வாழ்வு மாதம் மும்மலை பெய்தால் வாழ்வு சிறக்கும், ஆடிப்பட்டம் தேடி வருவோம், நீர்நிலை செய்தால் வானம் மலை பொழிதால் பொலி செழித்திடும், உன்னை நினைத்திடு எங்களை வாழ வைக்கும், உனக்கும் வருஷம் தைத்திங்கள் வணங்கிடுவோம், சித்திரை திங்களில் சிறப்பாய் வாழ்த்தி பொன்னேர் கட்டுவோம், வாழ்த்திடுவோம் உன்னை வாழ்த்திடுவோம் நீர்நிலம் செழித்திட.
1: சரிங்கம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி.
0: நன்றி சார்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கெங்காவரம் பகுதியைச் சார்ந்த தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் நவீன். எப்பல சீதா, எப்படி 10 தகவலா தெரிஞ்சுக்கிட்டியா?
3: ஐயோ ஐயோ, ஆமா தமிழே, ரொம்ப அற்புதமான தகவல்கள் நிறைய சொன்னாங்க. இது எல்லாமே கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுக்கான வேலைகள் எல்லாம் உடனே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாம்பழம் காலி ஆகணும்.
2: எப்ப பாரு திங்கறதுலே இரு. சரி சரி, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுபிட்டு கொட்டைய பின்னாடி நட்டு வை, மாஞ்செடியாவது வளரட்டும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளையா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
8: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
7: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
10: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்ட் பர்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும் தான் சேதாரம்.
11: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
9: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
10: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
9: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
10: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இது உங்கள் அபிமான. பண்பலை தர்மபுரி, பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நிகழ்ச்சியை நாம் இணைகிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு என்றாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கேள்விக்கு பதிலை சொல்லுவது என்றால் நம் நேர்களுக்கு நிறைய பேர் துடிப்போடு பதில் சொல்வார்கள். அன்பு நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் புதிய நேர்களாக இருந்தால் 04342424400 என்ற எண்ணிலோ, 9468681100 2 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 04342244301 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: ராஜசேகர்.
0: ஐயா, ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கேன். இது என்ன பதில், ஒரு வித்தியாசமா இருக்கு. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி. வாலிபால் விளையாட்டில் ஒரு அணியில் விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை?
1: 6 பேர். ஒரு பக்கத்துக்கு
0: 6 பேர். மிக சரியான பதில்.
1: ஏன்னா நான் ஒரு வாலிபால் பிளேயர்.
0: அட்ரஸ் செகண்ட் அண்ணா. அடுத்த கேள்வி. இந்தியாவின் பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்ட தடகள வீரர் யார்?
1: அவர் நம்ம கிரேட் மில்கா சிங்.
0: மில்கா சிங் என்பது மிக சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி. மராத்தான் ஓட்டப்பந்தயத்தினுடைய அதிகாரப்பூர்வ தூரம் எவ்வளவு? மராத்தான் ஓட்டப்பந்தயத்தின் அதிகாரப்பூர்வ தூரம் எவ்வளவு?
1: சரியா சொல்ற மாதிரி
0: 6 மணி. நலமா இருக்கும் ஆறுமுகம். எளிமையாவா? ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன?
1: 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து? பயாலி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் இந்திய தடகள வீராங்கனை யார்?
2: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்தீங்க?
3: நாங்க மரியன் பாளைய ராமகாயிருந்து
0: 1வது லட்சுமணன். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் மிகச்சிறந்த அதாவது பேட்ஸ்மேனுமான தமிழக வீராங்கனை யார்? நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர்
4: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: நாகலாபுரம். கன்னியப்பன்.
0: கன்னியப்பன், சரிங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? சர்வதேச போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக விளையாடும் தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் யார்?
4: ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.

0: வணக்கம்.
1: உற்சாகமான அறிவிப்பாளர் நீல வினோதன் ஐயாவுக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் எங்கிருந்து?
1: ஐயா மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணியா.
0: சுப்பிரமணியா, உங்களுக்கான ஒரு கேள்வி. கூடைப்பந்து விளையாட்டில் ஒரு அணியில் களத்தில் விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
1: 11 ஐயா.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இனிமேலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி.
2: பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 18/6/2026 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் இளந்தென்ற நிகழ்ச்சியில். விளையாட்டு வினாடி வினாவாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:10. நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம்.
8: தமிழ்நாட்டின்
7: மிக இளம் வயதில் செஸ் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவரான மிக முக்கியமான ஒருவர், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்?
8: சென்னை.
7: சென்னை. அவர் பேர் சொல்லாமா?
8: பிரேக்யானந்தா.
7: சூப்பர், அற்புதமா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த எளிமையான கேள்வி, தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது?
8: தாமஸ் கோப்பை?
7: ஆமா,
8: கால்பந்து.
7: கால்பந்தா?
8: ஆமா.
7: ஆங்கிலத்தில்
8: சொன்னா ஃபுட்பால்.
7: ஃபுட்பால். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
8: நன்றி.
7: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம். யார், எங்கிருந்து?
9: என்று
7: அழைக்கப்படும் இந்திய தடகள வீராங்கனை யார்? மிக அற்புதமான பதில், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, உலக கோப்பை கால்பந்து போட்டி முதன் முதலில் எந்த நாட்டில் நடைபெற்றது? கால்பந்து போட்டி முதன் முதலில் எந்த நாட்டில் நடைபெற்றது? நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
8: நன்றி ஐயா.
7: நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
10: வணக்கம்.
7: வணக்கம். யார், எங்கிருந்து?

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
1: சக்கரவர்த்தி எங்கயா? சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒரு அதாவது டென்னிஸ் விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த டென்னிஸ் விளையாட்டில் ஒரு வருடத்தில் நடக்கும் நான்கு முக்கிய தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன?
0: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? முதல் முறையா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் பண்பலை சார்பாக. ஒரு கால்பந்து மகிழ்ச்சிங்கயா. உங்களுக்கான கேள்வி, ஒரு கால்பந்து போட்டியின் முழு ஆட்ட நேரம் எவ்வளவு, அதாவது கூடுதல் நேரம் தவிர்த்து பொதுவா ஒரு கால்பந்து போட்டினா அது எவ்வளவு நேரம் இருக்கும்? சரி, ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரம் தான் கால்பந்து ஆட்டத்தினுடைய நேரம். இனி நேரிலே பாடலை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள். ஆடே.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: ஹட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1

0: நிலையத்தில் நேரம் இரவு தென்றல் வீசும் இனிமையான நேரம் இரவு 8:21. இன்று இரவு 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் மருத்துவ நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? இரவு வணக்கம். சொல்ல பிடிய உள்ளம் யார் இங்கிருந்து?
1: இனிய உள்ளம் பண்பலையோடு இந்திய இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் மரதம்பட்டி காவாகட்டி பக்கம் தென்னை விசா ஏ முருகன் சார்.
0: முருகனையா, உங்களுக்கான ஒரு கேள்வி. ஹாக்கி விளையாட்டின் மந்திரவாதி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹாக்கி விளையாட்டு தெரியும் இல்லைங்களா, அதனுடைய மந்திரவாதி என்று அழைக்கப்படுபவர் யார்?
1: நிறைய பேர் இருக்கிறாங்க, யார சொல்லலாம்?
0: யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: என்எம் துரை, நாகசமுத்திரம் பேசுறேன்.
0: துரை ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி
2: கேளுங்க.

0: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் மிகச்சிறந்த பேட்ஸ்மேனுமான தமிழக வீராங்கனை யார்? நல்ல முயற்சி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர்வர்க வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டத்திலிருந்து
0: ஐயா, எந்த ஊர் எந்த பேர்? சரிங்க, உங்களுக்கான எளிமையான கேள்வியா? நிறைய எளிமையா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, கால்பந்து போட்டியில தப்பு செய்யும் வீரர்களுக்கு நடுவர் காட்டும் மிக கடுமையான அட்டை எது? அந்த கால்பந்து வெட்டியில் அந்த போட்டியில யாராவது தப்பு செஞ்ச அந்த விளையாட்டு வீரர்கள் ஒரு அட்டை எடுத்து காட்டுவார், அது கடுமையான அட்டை அப்படின்னு சொல்றோம். அது என்ன அட்டை? என்னங்க? இல்ல, அது என்ன கலர் அட்டை? ரெட். மிக சரியான பதில், அவ்வளவு எளிமையை கேட்டிருக்கேன் பாத்தீங்களா. ஒரு கால்பந்து போட்டியின் முழு ஆட்ட நேரம் எவ்வளவு? நானே சொன்னேன், அதனால திருப்பி சொல்லிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது, உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லியோனஸ் எந்த நாட்டை? என்னங்க
1: புரியல?
0: உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்ஸி எந்த நாட்டை சார்ந்தவர்? நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேர்வர்க வணக்கம். மாணவர்கள் நிகழ்ச்சியில மாணவர்கள் கலந்து கொண்டு பங்கேற்பது மகிழ்ச்சி. அடுத்த நேர்வர்க வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன், மிக எளிமையான கேள்விதான். கால்பந்து விளையாட்டின் மற்றொரு பேர் என்ன?
2: புரியல.
0: கால்பந்து விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டின் மற்றொரு பெயர் என்ன? ஃபுட்பால். அது நான் வந்து நீங்க தமிழ்ல சொன்னா ஆங்கிலத்தில் சொல்றீங்க, அதுக்கு இன்னொரு பேரே இருக்குங்க.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: நான் காரிமங்கலம் வட்டம் எங்குச்சேட்டுப்பட்டி தேவராஜன், குச்சிக்கிழங்கு வியாபாரி.
0: குச்சிக்கிழங்கு வியாபாரியா?
3: ஆமாங்க ஐயா.
0: எவ்வளவுங்கய்யா குச்சிக்கிழங்கு விலை போகுது?
3: ஒரு டன்னு வந்து 12,000.
0: 12,000?
3: ஆமா.
0: சரி, நீங்க வாங்குற ரேட்டு விக்கிற ரேட்டு எவ்வளவு?
3: ஐயா விக்கிறதா, நான் வாங்குறேன்.
0: விக்கிறீங்க, வாங்கி எப்போ யாருக்கிட்டாவது விவசாயிடம் வாங்கி தானே விற்கணும்.
3: அது போய் சொல்லுவாங்களா?
0: ஆ, ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க. சரிங்க, குச்சிக்கிழங்கு வியாபாரி பேமராஜன், உங்களுக்கான ஒரு கேள்வி. ரன் மெஷின் என்று அன்போடு அழைக்கப்படும் தற்போதைய இந்திய கிரிக்கெட் வீரர் யார்?
3: விராட் கோலி.
0: விராட் கோலி என்பது மிக சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி. டென்னிஸ் விளையாட்டின் ஒரு வருடத்தில் நடக்கும் 4 முக்கிய தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டென்னிஸ் விளையாட்டில் ஒரு வருடத்தில் நடக்கும் 4 முக்கிய தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
4: நான் தர்மபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து பிரணயா பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
4: பிரணயா.
0: பிரணயா, என்ன படிக்கிறீங்க பிரணயா? நீங்க
4: 11th
0: ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? அப்படி இருக்க சிரிக்கிறீங்களே, லைவ்ல இப்படி கேட்குறீங்களே அப்படின்ட்டு. உங்க மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேம்மா, நீங்க நல்லா படிப்பீங்க. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ இந்த சதுரங்கம் இருக்குல்ல விளையாட்டு, செஸ் விளையாட்டு, அந்த பலகையில மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும்?
4: 64.
0: 64 கட்டங்கள். சரி, அதுல எத்தனை கட்டங்கள் வெள்ளை கருப்பு?
4: 32.
0: எவ்வளவு எளிமையா கேட்டிருக்கேன் பாத்தீங்களா. அடுத்து உங்களுக்கான மற்றொரு கேள்வி, ரக்பி விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் விளையாடுவார்கள்?
4: ரக்பி.
0: ஆமா.
4: 15.
0: சூப்பர். நிறைய விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்குமோ?
4: கொஞ்சம்
0: கொஞ்சம். சரி, அடுத்தது, பேஸ்பால் எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு?
4: பேஸ்பால்.
0: ஆமா.
4: யுனைடெட்.
0: யுஎஸ்ஏவா? அமெரிக்கா. மிக அற்புதம் பிரணயா, வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து நீங்க தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன்ற மாதிரி

0: இன்னைக்கு பிச்சு எடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள் பிரணயா, உங்களை நாங்கள் வந்து வாழ்த்துறோம். சரி பிரணயா, உங்களுக்கு எந்த விளையாட்டுல ரொம்ப ஆர்வம்?
1: பேட்மிண்டன்.
0: சரி, நல்ல ஒரு ஒரு பெரிய வீராங்கனையா நீங்க வளரணும். பண்பலை சார்பா வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம். வெயிட்டிங் முடிஞ்சு இப்ப லைனுக்கு வந்துட்டீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? யாருங்க ஐயா? குருமப்பட்டின்றது மட்டும் கேக்கு. சதீஷா? சரிங்க சதீஷ், உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ பொதுவாக அணியும் ஜெர்சி எண் என்ன? என்ன என்ன ஏதோ ஒரு எண்ணை சொல்லுங்க. ஏழு. மிக சரியான பதில். சரி, கால்பந்து விளையாட்டின் மற்றொரு பெயர் என்ன?
1: ஃபுட்பால்.
0: நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க, இன்னொரு பேரே இருக்குது. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: இனிநேர்களே, விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: ட்ரிபிள் எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள் எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
0: இளையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
5: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
4: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
5: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
4: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
6: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தலை கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலை கீழே இருந்தாவே நார்மல் ஆயிடும் அப்படிங்கறதுலாம் கண்டிஷன் கிடையாதுங்க. தலை கீழே இருந்தாலும் இடுப்பெலும்புக்குள்ளார அதுக்கு 7-8 ஸ்டெப் இருக்குங்க. அது ரொட்டேட் ஆகி பிறப்புறுப்பு வழியா தலை வெளியில வர்றதுக்கு 8 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டெப்ல ஆரம்பிச்சு வெளியில தலை வர்ற வரைக்கும், டெலிவரிங்கிற ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் 8 ஸ்டெப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பேஸ்கெட் பாலோட மேல இருக்க பகுதி ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் விழுகிற அந்த இது, அது மேல் பக்கம் எப்படி அகலமா பெருசா இருக்கோ அதே மாதிரி கீழையும் சின்னதா கொஞ்சம் பெருசா வரும். அந்த பால் வர்றதுக்கு லூஸா இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இடுப்பெலும்பும் ஒரு கோன் ஷேப்ல ஒரு மேல் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகியதாகவும் இருக்கும். பட் இதுல என்னன்னா, அந்த 8 ஸ்டெப்ல எந்த இடத்துல வேணாலும் தலை திரும்புறது, அதாவது திரும்புறதுன்னா ரொட்டேஷன்ஸ் நடக்கிறது, மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது, அரெஸ்ட் ஆகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இடுப்பு எலும்போட குழந்தை, அந்த பெண்ணோட இடுப்பு எலும்போட சைஸ் பொருத்தும் இருக்கு. குழந்தையோட தலை எந்த அளவுக்கு குறுகி, நம்மனால அந்த மோல்டிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குறுகி அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத பொறுத்தும் இருக்கு. இது இடுப்பு எலும்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படியானா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிறப்புலயே வந்து அகலமான, அதாவது கைனகாய்டு பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம், அகலமான இடுப்பெலும்பு இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆவரேஜ் சைஸோ அல்லது கொஞ்சம் பிக் பேபியா இருந்தா கூட அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் மீறி, 8 ஸ்டெப்ஸையும் மீறி அது வந்து டெலிவரி ஆகும், நார்மல் ஆகும். பட் இந்த டியூரிங் த ப்ராசஸ்ல நம்மளுக்கு சில டைம் குழந்தை காட்டுப்பி போறது, இல்ல கொடி சுத்தி டைட்டா இறுக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா கர்ப்ப வாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட தலை வெளியில அளவுக்கு 10 சென்டிமீட்டர் கிட்ட விரிவடை.

0: வேணும். அது விரிவடையாம அது வந்து குறுகியதாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம இடுப்பெலும்பு பிரச்சனையை பார்க்க போனோம்னா இதை ஏதாவது சரி பண்ண முடியுமானா, இது வந்து இயற்கையா அமையறது, நம்ம இதையெல்லாம் எதையும் சரி பண்ண முடியாது. ஸோ அந்த இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில டைம் வந்து டெலிவரிக்கு முன்னாடியே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், இது நார்மல் ஆகும் இது நார்மல் ஆகாது, இல்லை இது ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் மகப்பேறு மருத்துவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த ட்ரையல் கொடுக்குறப்ப அது வந்து நார்மலும் ஆகலாம் சிசேரியனும் ஆகலாம், அது வந்து அந்த டைம்ல தான் சொல்ல முடியுமே தவிர 100% வந்து முன்னாடியே சில பேர்த்துக்கு சொல்ல முடியாது. ட்ரையல் கொடுத்து பார்க்குறப்ப தான் தலை திரும்புறதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ வேணுக்குன்னே மகப்பேறு மருத்துவர்கள் பொறுப்பு இல்லாமல் சிசேரியன் பண்ணுறாங்க அப்படின்னு பொதுமக்களோட எண்ணங்களை தயவு செய்து மாற்றிக்கணும். எல்லா மகப்பேறு மருத்துவரும் அப்படி பண்ணுறதே கிடையாது. நம்மளோட உடம்புல இருக்க இடுப்பெலும்போட அகலத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் சிபிடி செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இந்த இடுப்பெலும்பு குறுகள் பற்றி இதை வந்து சரி பண்ண முடியுமானா, சரி பண்ண முடியாது. இது வந்து இயற்கையாகவே அகலமான இடுப்பெலும்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ், அதாவது இப்போ ஆன்டினேட்டெல்லாம், அதாவது மாசமாக இருக்க பொழுது நம்ம சில எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சால் இடுப்பெலும்பு விரிவடையுமா அடையுமா அப்படின்னா அதுக்கு வந்து அதற்கான சான்சஸ் வந்து ஒரு 5-10% தான். அது வந்து விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 5-10% தான். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வேணால் கொடுக்குமே தவிர எலும்புகளோட அலைன்மெண்ட் வந்து பெருசாலாம் மாறாது. அந்த கார்டிலேஜஸ், அந்த அட்டாச்மெண்ட்ஸ், லிகமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அது வந்து 100% அது வந்து இடுப்பெலும்பை வந்து விரிவடைய செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பும். இடுப்பெலும்பு குறுகள்னால சில பேத்துக்கு சிசேரியன் பண்றாங்க சில டாக்டர் அப்படின்னா அது வந்து நேர்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை பொதுமக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: நிலையத்தில் நேரம் 8:35. நாம் இணைந்திருக்கிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி அணையும் நேயர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: நான் தர்மபுரி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறேன்.
3: மோகன் ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி. லேடி ரத்தன் டாடா கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது?
4: லேடி ரத்தன் டாடா கோப்பைங்களா?
3: ஆமா
4: ஐயா. அது பாத்தீங்கன்னா இந்தியாவில் தலை சிறந்த ஒரு கோப்பையா, கால்பந்து குடுக்குறாங்கயா.
3: கால்பந்தா?
4: ஆமாங்க.
3: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
4: நன்றிங்க.
3: அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்
5: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து? உலக கோப்பை கால்பந்து போட்டி முதன் முதலில் எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆமா,
5: தமிழ்நாட்டில்.
3: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமை நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம். யார் எங்கிருந்து?
6: விளையாட்டில்
3: நடக்கும் நான்கு முக்கிய தொடர்கள் எவ்வாறு
6: அழைக்கப்படுகின்றன?
3: விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
7: The Kaveri Engineering College, Autonomous.
8: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து? சரி ரமணி, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முதன் முதலில் எந்த நாட்டில் நடைபெற்றது?
5: இங்கிலாந்து.
4: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர்வர்க வணக்கம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முதன் முதலில் உருகுவே நாட்டில் 1930 நடைபெற்றது. அடுத்த நேயர்வர்க வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து? ஒலிம்பிக் போட்டியிலே தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் வென்று தந்தவர் யார்? ஒலிம்பிக்கில் தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் வென்று தந்தவர் யார்? கசாபா. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி நிகழே ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோம்.
3: தருமபுரி
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: நிலையத்தில் நேரம் 22 வீசும் நேரம் 8:46. நிகழ்ச்சி நேரம் அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம். அடுத்த நேயர்
1: ஹலோ
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: குறும்பட்டியிலிருந்து துளசி பேசுறேன்
0: சார். துளசி ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி.
1: சொல்லுங்க.
0: நம்ம அதாவது லேடி ரத்தன் டாடா கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தோம். ஹாக்கின்னு சொல்லிட்டாங்க. ஹாக்கியில் அது ஆண்கள் பிரிவா மகளிர் பிரிவா?
1: மகளிர்.
0: மிக சரியான பதில். அடுத்தது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் என்ற சொல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? அதாவது நீச்சல். சூப்பர். அடுத்த கேள்வி, போலோ விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? எத்தனை பேர்? 4. மிக சரியான பதில். வாழ்த்துக்கள். மிக அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். ஏர்வாடி முக்கியமா
0: என்னம்மா? ராஜேஸ்வரிமா அப்படி

குரல்லாம் ரெடி பண்ணிட்டு பாட்டு பாட போறீங்களா? அப்படியே ஒரு தயார் நிலையில அப்படின்ட்டுலாம் வரீங்க? வாழ்த்துக்கள். உங்களுக்கான கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் என்ற இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீரர் யார்? ஆமா, நன்றி நன்றி. அடுத்த நேயர்வர்க்கு வணக்கம். வணக்கம்.

0: வாட்டர்ஸ்னோ.
1: ஆமா, வாட்டர் போலோ.
0: ஏழு பேர் ரியா.
1: 7 பேர் என்பது மிகச் சரியான பதில். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்திய கால்பந்து அணியின் மிகச்சிறந்த கேப்டனும் சர்வதேச அளவில் அதிக கோல் அடித்தவர்களில் ஒருவருமான வீரர் யார்? இந்திய கால்பந்து அணியின் மிகச்சிறந்த கேப்டனும் சர்வதேச அளவில் அதிக கோல் அடித்தவர்களில் ஒருவருமான வீரர் யார்?
0: சுனில் சேத்ரி.
1: மிக அருமையான பதில். எப்படி நிறைய விளையாட்டு ரொம்ப பிடிக்குமோ? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படின்றீங்களா? சரி, ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? யார் பக்கத்துல இருந்து சொல்ல சொல்லுன்றது? அருண், உண்மையை மட்டும் தான் நீங்க பேசுவீங்க, கரெக்டா சொல்லுங்க. உங்க நண்பருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். யார், பேர் என்ன? நண்பரா நண்பியா?
0: நண்பர். நண்பர்.
1: சரி, நான் வந்து நம்பிட்டேன். சரி, அவருக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
10: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்டு பர்ச்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% 9.99% மட்டும்தான் சேதாரம்.
11: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
9: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு

தருமபுரி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7

0: 8:55 இணைந்திருக்கிறோம் நமது பாச பண்பலையோடு. நேரத்தால் ஒரு மணி நேரம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. நேயர்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பரபரப்பாக நமக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஓப்பனூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன் ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீரர் யார்?
1: நன்றிங்க.
0: ரவிக்குமார் தசியா என்பது சரியான பதில். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? ராஜேஸ்வரிமா, உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆசிய விளையாட்டுகளில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி ஓட்டப்பந்தய வீராங்கனை யார்? இல்லமா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வித்யா ராம்ராஜ் என்பது சரியான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: சார் வணக்கத்துடன், பாகல்பட்டி பெருமாள்.
0: பெருமாள் ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க சார்.
0: எளிமையா கேட்கலாமா? மிக மிக எளிமையா கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: சரிங்க. கிரிக்கெட் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் விக்கெட் கம்புகளின் உயரம் என்ன? இந்த விக்கெட் கம்புகள் நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதனுடைய அங்குலம் இன்ச்சு.
2: நன்றிங்க.
0: நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம். யார் எங்கிருந்து? ரங்கசாமி. சரிங்க. கிரிக்கெட்டின் தாயகம் என்று அழைக்கப்படும் நாடு எது? ஆஸ்திரேலியா. நல்ல முயற்சி, ஆனா தவறான பதில். இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டின் தாயகம் என்று அழைக்கப்படுகிற நாடு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர். யாரோ போன் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சரிங்க. யார் பேர் என்ன? தேங்காய் மரத்துப்பட்டி.
3: ராமு.
0: ராமு, உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன? அற்புதமான பதில் சொல்லிட்டீங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்டேனே பாகல்பட்டி பெருமாளை, அது உங்களுக்கான கேள்விதான். கிரிக்கெட் விளையாட்டின் பயன்படுத்தப்படும் விக்கெட் கம்புகளின் உயரம் என்ன? அதாவது அங்குலம் சொல்லலாம் தமிழ்ல, ஆங்கிலத்துல இன்ச்சஸ். என்னவா இருக்கும்? வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர். அடுத்த நேயர். 28 இன்ச், அதாவது 28 அங்குலம் தான் அந்த கிரிக்கெட் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் அந்த விக்கெட் கம்புகளின் உயரம் 28 அங்குலம் இன்ச்சஸ். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
4: முருகேசன்
0: ஐயா, நீண்ட நேரமா அந்த கேள்வி கேட்டிருக்கோம். கால்பந்து விளையாட்டின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டோம். சாக்கர். நன்றி. அந்த விளையாட்டின் மற்றொரு பெயர் சாக்கர். கால்பந்து விளையாட்டின் மற்றொரு பெயர் சாக்கர். அடுத்து நெய்யர். வணக்கம். யார் எங்கிருந்து? ராஜேஸ்வரிமா. உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்ஸி எந்த நாட்டை சார்ந்தவர்? தெரியவா? நன்றியா. கேள்விக்கு சொல்ல கூட ராஜேஸ்வரி அம்மா விட மாட்டிருக்காங்களே. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அவங்க வந்து அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: நல்லாமலை கார்த்திகேந்தன். நீங்களா?
0: இல்ல, உங்களுக்கு யார் வேணும்?

0: இல்ல வேணும் வேண்டாங்க.
1: யார் வேணாவா?
0: ரங்கசாமி பேசுறேன்.
1: ரங்கசாமிங்களா?
0: எனக்கு ஒன்னு கேள்வி கொடுங்க.
1: உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக தங்க பதக்கங்களை வென்ற நீச்சல் வீரர் யார்?
0: நினைவு கட்டுறது
1: மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர், நிறைய நேயர்கள் தங்களுக்கு பிடித்த விளையாட்டு செய்திகளை அற்புதமாக அறிந்திருந்தார்கள். இரண்டு மூன்று நேயர்கள் மிக சரியாக மூன்று கேள்விக்கும் பதில் சொன்னார்கள். அடுத்த நேயர்கள் வணக்கம், யார் எங்கிருந்து? சரிங்க, இந்த பேட்மிண்டன் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பந்தின் பெயர் என்ன? ஆமா,
2: அதுல விளையாடுற பந்தின் பெயர்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: வாழ்த்துக்கள்.
1: நிறைவுக்கு வருகிறது இந்த இளந்தண்டல் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக நன்றிகள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய ஜே எஸ் லீல வினோதன். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

0: Everyone stands in line to have the darshan. There are locker facilities for people to keep their belongings. There is also a facility for drinking water. Very good arrangements have been made, and there are also beautiful table walks and displays which look very divine.
1: In Ujjain, Madhya Pradesh, the first phase of the Mahakal Lok project was dedicated to the nation in October 2022. The Grand Corridor showcases magnificent sculptures, murals, and architectural elements depicting the life and legends of Lord Shiva. Equipped with modern technology and AI-enabled monitoring systems, Mahakal Lok beautifully blends heritage with innovation. In Varanasi, the Kashi Vishwanath Corridor, inaugurated in December 2021, has transformed the pilgrimage experience by directly connecting the temple with River Ganga. Spread across 5.5 acres, the project has enhanced accessibility and revitalized one of India's most revered spiritual centers. Talking to Akashvani News, a resident of Varanasi, Priyanshu Singh, said that the corridor is providing ease of access to pilgrims.
2: Kashi mein Modi ji ne bahut kaam kiya hai.
3: Prime Minister Narendra Modi has done a lot of work in Kashi. Earlier, the road leading to the temple used to be quite narrow, which caused a lot of inconvenience. But now, since the corridor has been built, the crowd management is more efficient and people can visit and have a darshan more easily.
2: Darshan karne mein kaafi aasani hoti hai.
1: Saklan Akhtar, Akashvani News, Delhi.
4: The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal for tomorrow. Heavy rainfall is also expected over Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The IMD said that conditions are favourable for further advance of southwest monsoon into some more parts of Telangana, Odisha, Jharkhand, Bihar and some parts of Chhattisgarh during the next 4 to 5 days. In cricket, chasing a target of 403 runs set by India, Afghanistan were 225 for 8 in 42 overs in the second ODI of the three-match series in Lucknow when reports last came in. India were bowled out 402 in 49.5 overs. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi meets US President Donald Trump on sidelines of G7 summit in Evian. Issues of seafarer safety and opening of Strait of Hormuz figure prominently. Prime Minister also holds bilateral meetings with German Chancellor Friedrich Merz, European Council President Antonio Costa and European Commission President Ursula von der Leyen. India and France reaffirm commitment to innovation, artificial intelligence and technology cooperation at inauguration of India Pavilion at Viva Tech 2026 in Paris. Railways approves multiple projects worth over 1,200 crore rupees to improve connectivity and safety. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal tomorrow. And in men's cricket, Afghanistan chased target of 403 runs set by India in second ODI of three-match series in Lucknow. That is all in the news at 9. Good night.
5: Neram 9:15.
6: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தித் தொடர்.
7: வணக்கம் நேயர்களே, ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இந்த பழமையான இந்திய கலையின் பலன்களை பெறுவதற்கு பலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உடல் சார்ந்த ஆசனங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்றாலும் யோகாவின் அடிப்படை நோக்கம் உடலையும் மனசையும் இணைக்கிறது தான். யோக கலை குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்சினர் பி கே ஜான்சிராணி அவர்கள். வணக்கம் மேம்.
8: வணக்கம்.
7: பிரம்மா குமாரிகள் இயக்கம் பல ஆண்டுகளாக யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யோக கலைகள் குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
8: பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த 90 வருஷத்துல வந்து நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகா தான். ஆனா நம்ம சொல்லித்தர யோகா வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்றோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகள்ல 6,500 மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம்

0: ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணால் கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி 25 லாக்ஸ் ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் வந்து எடுத்துக்கிறாங்க.
1: ஓகே மேம், யோக கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றதை பத்தி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய பேரு மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கு ராஜயோகால தீர்வு காண முடியுமா?
0: இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்றதுனால முக்கியமா மனதிற்காக வந்து மனதிற்குடைய அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதிலிருந்து அவங்களால வெளியே வர முடியுது. மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்குது. எப்போ வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களில் 4 பேரில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம வந்து தியான பயிற்சி வந்து சொல்லித்தரோம். இது வந்து எல்லாருமே, இது யூனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலாக சொல்லும் போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலீஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படிதான். இப்போ இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா உலகத்தில் அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்போ அமைதியாகும் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்தில் அமைதி வரும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அம்பு போட்டால் அது அப்படியே நாளாக பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குது. இது வந்து நாளாக பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசில், நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்மளோட மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது, ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டு தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தேர்டு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது தானே நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோபமாக, துக்கம் கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த 4 விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போது ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோட இருக்குது, ரிலேஷன்ஸோட இருக்குது, சமுதாயத்தோட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எதுக்காக பிராணாயாமம் பண்ணுறது, சுவாசம் பண்ண பண்ண ஆரோக்கியம்னா வேணும்.
1: நிச்சயமா மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசுல இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்றதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மனதில் நம்மளுடைய மைண்டை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவாக எதுவுமே பிடிக்கல, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்குது.

0: சரிங்களா? எது பிடிக்குதோ அது எங்க போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில போய் தேடுறோம். கோவில் போறோம், சிலர் சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில போய் தேடுறாங்க. அதுவும் சொல்றாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில தான் நம்ம தேடுறோம், ஆனா நான் தொலைச்ச அமைதி எங்க இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்கு. அப்ப எனக்குள்ள நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள் விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் யாரு? மனிதர்களால பிரிக்கப்பட்டிருக்க, மற்றபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் எங்க இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில, இங்க இருந்து ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்கள் எல்லாம் கடைசியில தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ஒரு வெர்டிக்கலா ஒரு கோடு போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டாட் இருக்கு, பக்கத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ள மனசு இருக்கு, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்கு. இப்ப மனசுல வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி, கடல்ல வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல நம்மளுடைய மனக்கடல்ல நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனா ஏதாவது ஒன்னதான் செய்ய முடியும். அப்ப நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை பொலந்தா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சுபாவம் இருக்கு. இப்ப மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசுல 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸ்ல இன்னொரு வந்து ரிசர்ச் பண்ணதுல 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா
1: யோசிக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமா பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா பாஸ்ட பத்தி, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறாங்க. பிரசன்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்ப பிரசன்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்சிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்சிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட், 10% பிரசன்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதுக்காக. அப்ப 80% பாஸ்ட நினைச்சு என்ன பண்றாங்க, நம்மளோட லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பாஸ்ட்ல நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும், அதுல துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர், ஒரு 2% 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்ல நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமா?
0: அதுக்குதான் வந்து இந்த மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்றது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றது. பாசிட்டிவ் தாட்ஸ்னுடைய போர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸ், ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டா மாறும். நம்மளோட தாட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும் பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒண்ணு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ஹார்ட் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அது எல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமா நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பாத்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸைய நான் மறந்துட்டோம். நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம்ல அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்ப நற்குணங்கள் எப்போ வெளியே வரும், செக் யுவர் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளா மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும், இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலா மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் சோதனை பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. அப்ப அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்ல இருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்க போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும், 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. பவர்,

0: வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் 2-3 ஜென்ரேஷனாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா, கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது கான்ஷியஸ் மைண்டில்.
1: மன அமைதி உடல் நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்?
0: இப்போ வந்து இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நாம்
2: நிலையத்தில் நேரம் 21 வீசம் இனிமையான நேரம் 9:30 நிமிடம் நாம் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்ட் பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிரும்.

தருகிடத்தோம்.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, தீச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: இமைகள் இழைப்பாரும் இந்த இரவு நேரத்தில். காலத்தால் அழியாத காவிய காணங்களை கனியின் சுழையினும் கரும்பின் சாரினும் நற்பாயின் சுவையினும் இனிய பாடல்களை அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0434224403 என்ற எண்ணிலோ, 9486811025 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0434224234031 என்ற எண்ணிலோ, அல்லது 9486652025 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தில் நேரம் 10:00. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் முதல் நேயர் ஃபருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார்?
1: மாவட்டம் பாலநாபம் கிராமம், ஓம்பதி கோயில். சரி
0: ஐயா, பேர் என்ன?
1: ரகு.
0: ரகு, சரிங்க. ரகு ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: அன்னகிளி படத்துல இருந்து மச்சான பாத்தீங்களா, அந்த பாடம் வழங்க ஐயா.
0: சரி, நிச்சயமா வழங்கிடுவோம். கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: ஓகேம்மா, நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99%
4: தர்மபுரி.
6: பத்து மணி 6 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். பாச பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
7: சிறப்பத்தூர் மாவட்டம் அடியத்தூர். பேர் சிவன்.
6: சிவன், சொல்லுங்க சிவன். என்ன
7: பல்லாண்டு வாழ்க்கை போய் வா நரிகளை என்று போட்டு பாடுங்க ஐயா.
6: கேட்போம். நன்றி.
7: ஓகே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
1: உங்களோடு அறிவிப்பாளர் ஐயா லீலா வினோதன் அவர்களுக்கு இனிமையான இருவணக்கம் கூறுவது கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனகநாச்சியம்மன் கோவில்.
0: அற்புதங்க, என்ன பாடல் வேணும் கொஞ்சமையா உங்களுக்கு?
1: ஆமாம், எல்லாரும் ஈஸ்வரி அம்மா குரலில் பட்டுக்காட்டு பண்ண படத்திலிருந்து டி சாத்துக்குடி என்ற பாடலை எல்லா நேயர்களுக்காக வழங்க, எங்க திருப்பத்தூர் நேயர்களுக்கு எல்லாருக்கும்
0: நன்றி. இதோ கேட்டு ரசியுங்கள்.

பொழைக்கிறேன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பம் ஏழுமலை சின்னதாசு சார்.
0: ஏழுமலை, சரிங்கய்யா. ஏழுமலையா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: பொண்ணு ஊருக்கு இருந்து பாம்பு கோழி கொட்டுமா சார்.
0: அப்படியா, இது எப்போ அந்த பாட்டெல்லாம் கேட்டீங்க நீங்க?
1: அதெல்லாம் பீட் சுத்தின் கேட்கறதா சார். அதோடைக்கு நீங்க பாடுறதா சார், நீங்க கேட்டுதான் நான் கேட்டேன்.
0: அப்படிங்களா?
1: ஆமா சார்.
0: சரி, மகிழ்ச்சி. நிச்சயமா அந்த பாடல்
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
1: ஓகே சார். Sound out of that. Sound out of that.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: 10:21 இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கனியின் சுரையினும் கரும்பின் சாரினும் நற்பாகின் சுவையினும் இனிய பாடல்களை இந்த இரவு நேரத்தில் அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது அமுத பண்பலை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: பார்த்திபன்.
0: பார்த்திபன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: வீரபாண்டிய காட்டபொம்மன் பாடங்க. அதுல இன்பம் பொங்கல் இசையவே பாடுங்க.
0: கண்டிப்பா, அதுவும் இந்த இரவு நேரத்தில் இந்த பாடலை கேட்டு எல்லோருக்கும் இன்பம் பொங்கட்டும்.

0: அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கொடும்பாமல்லிலிருந்து வேலு பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க வேலு ஐயா, என்ன பாடல் வாங்கலாம்?
1: இதயக்கனியிலிருந்து இன்பமே உன்னன் பேர் வல்லல், அந்த பாடல்.
0: இதோ கேட்டு ரசிப்போம்.
1: நன்றி.

0: கேட்க கேட்க இனிமை. நமது பண்பலையை கேட்டுக்கொண்டே இருந்தால் இப்போது மட்டுமல்ல எப்போதும் இளமை. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பால்லாங்குப்பம் மேல் தெருவு. என்னுடைய பெயர் பாரதி.
0: பாரதிமா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: படம் வந்து தேகம்.
0: சரி.
1: வசந்த கால கோலங்கள்.
0: இதோ கேட்டு ரசிங்கள்.

0: நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: விஜயகுமார் ஜோலார்பேட்டை.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வாங்கலாம்?
1: மல்லிப்பு படத்திலிருந்து நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: கேட்டு ரசிங்க. நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: சுகமான நினைவுகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையில் கவிபாடும் பண்பலை, காவிய பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.

0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலமுத்து மேல்வட்டம் ரவீந்திரன் ஐயா.
0: ரவீந்திரன் ஐயா என்ன பாடல் வழங்கலாம்?
1: இரும்புத்திரையிலிருந்து கையில வாங்கினேன் கையில போட்டேன் காசு போன இடம் தெரியும்.
0: திருச்சி லோகநாதனுடைய குரல் இதோ.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாழும்படியின் முகமது ஆசிம்.
0: சரிங்க ஆசிமையா, என்ன பாடல் விளங்கலாம்?
1: படும் ஆண்டவன் கட்டளை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து அழகேவா அழகேவா.
0: ஏதோ கேட்டு ரசிங்கள்.

0: நிகழ்ச்சி நேயம் மடத்தினேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாப்பும் கிராமம் பெருமாள் வட்டம் பால்கார் ரகு சார்.
0: சொல்லுங்க ரகு, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: பாரத விலாசிலிருந்து இந்திய நாடு நம் நாடு சார்.
0: கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி சார்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு.

நிகழ்ச்சி மாடத்து நேயர் வருக வணக்கம். வணக்கம். இதயவீணை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இது உங்களுக்கு.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்தீர்கள் நேர்களே. இரவின் மடியில் மெல்ல மெல்ல உங்களை தாராட்டியது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க நேயர் விருப்பம் பகுதிக்கு உங்கள் விருப்ப பாடல்களை கடிதத்தின் வாயிலாக எழுதி அனுப்புங்கள். நாங்கள் காற்றலையில் ஒளிபரப்புகிறோம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள்.

கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தந்த பெரும் மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:45. இனி நேரில் நாளை நமது பண்பலையில் ஒளி உலா ஒரு நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 காங்கிரத்தில் செய்த டெல்லி அஞ்சலாக, 6:10 அனைத்தாரம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோரணமா, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசன் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்முடைய நிகழார் எஸ் மோனிசிகா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், தருமபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்காடி நிலையம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி நிலையம். காலை 7:10 இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் சோழரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கான்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளை வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தொழில் முனைவோர் எஸ் ராஜதுரை அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 9:55 நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம். 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு. 12:05 காங்கிரத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 மருத்துவ மலர் தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் பாரதி அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசையை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 காங்கிரத்தில் செய்திகள், 1:10 நேர விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்கலாம். வழங்குகிறார் மருத்துவர் ராஜேஷ். 1:45 மாநில செய்திகள், 1:55 மாநில அறிக்கை. 2 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 2 மணிக்கு விவசாய அரங்கம், சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதனுடைய சிறப்புகளும் நேர்முகம் பங்கேற்கிறார் பட்டுக்கோட்டை வேளாண் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர்கள் சுபா அவர்கள். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள். அதைத் தொடர்ந்து கட்சியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு வடிதேடு வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில் கேட்கலாம். 6:05 காங்கிரத்தில் செய்திகள், 6:10 பாட்டு தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர்வலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரையிசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 வயல்வெளி இயற்கை விவசாயம் கங்களாபுரம் வி ராஜேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல் சினிமா சினிமாவாக மலர் இருக்கிறது. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி பல்வேறு கருப்பொருட்களுடன் கூடிய தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இனி நிலையிலே இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. உறங்கும் முன் ஓர் சிந்தனை, தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான், மகாத்மா காந்தியடிகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸின் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை